ஆர் வர்தி லார்ட். ஆராதனைக்கு பாத்திரர் நீரே, பாத்திரர் நீர் ஒருவரே, பாத்திரர் தகப்பனே. ஜீசஸ்.

0: அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்ற தலைப்பில் ஊழியர் சந்திரலைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது நாம் கேட்போம். பாகம் 2.
1: கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் 103 சங்கீதத்தில் வாசிக்கிறோமாக, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நாங்கள் எங்கள் ஜபங்களிலும் எங்கள் ஆராதனையிலும் அடிக்கடி நாங்கள் சொல்லுகிறது உண்டு சாமி. ஆனால் அநேக சமயங்களிலே நாங்கள் எத்தனையோ உபகாரங்கள் பார்த்திலே நாங்கள் பெற்று வருகிறோம். எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, திருச்சபையின் வாழ்க்கையிலே, எங்களுடைய ஒர்க் லைஃப்ல இவ்வளோ சொல்ல முடியாத ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று வருகிறோம் சாமி. பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி சொல்லும் பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து முடிய அர்த்தம் புஷ்டியுள்ள முடிவேயத்தை நாங்கள் சிந்திக்கிறதான வேளையிலே ஆவியானவர் தாமே எங்களை ஆட்கொள்ள நீ வார்த்தையின் மூலமா எங்களோடு தொடர்ந்து நீர் பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பரேஸ் கிறிஸ்மன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 103 சங்கீதத்தை 2 பகுதியாக இந்த வேளையிலே சிந்திக்க இருக்கிறோம். ஏற்கனவே முதல் பகுதியை நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த பகுதியிலே சொன்னவனமாக சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு போட்டிருக்கு. நீங்க எல்லாம் மறந்து போயிருப்பீங்கன்னு தெரியும் ஃபர்ஸ்ட் பகுதியை. சில 2 பகுதியை நான் இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். வெர்சஸ் 3, 4, and 5 We're going to take for today's meditation. 3, 4, 5 வசனங்களை நாம் தியானமா வைத்து இவ்வளவு சிந்திக்க இருக்கிறோம். First, the dangers of benefits. Secondly, the descriptions of the benefits. கர்த்தர் நமக்கு செய்கிற உபகாரத்திலே there is a danger. இந்த டேஞ்சரை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய நான் விரும்புகிறேன். ஆனிமல்ஸ்ல எது ரொம்ப ஞாபக சக்தி அதிகமான ஆனிமல் என்னது? The always say, there is a saying, as எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும், எலிஃபென்டைன் மெமரின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ரொம்ப எலிஃபென்டைன் மெமரின்னா எலிஃபென்ட்டை போல இவர் நல்ல மெமரி வச்சுக்கிட்டு இருக்காரு சொல்லுவாங்க. தே சே சயின்டிஸ்ட் அமங் தி ஆனிமல்ஸ் எலிஃபென்ட்ஸ் ஹாவ் எ வெரி ஸ்ட்ராங் அண்ட் லாஸ்டிங் மெமரி. ஃபார் எக்ஸாம்பிள், டான்சீனியா என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் தரங்கிரி என்று சொல்லக்கூடிய நேஷனல் பார்க்கில், It's a big national park, huge acres of land. அதில் வந்து நடந்த சம்பவத்தை one of the scientists points it out to prove a point that animals, particularly elephants, they have a very strong memory. 1958 to 1961, there was a big drought. பெரிய வறட்சி, தண்ணி இல்லாத வறட்சி அந்த தரங்கிரின்னு சொல்லக்கூடிய அந்த அனிமல் பார்க்கில் நடந்தபொழுது ஏராளமான அனிமல்ஸ் டைட். அதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு குரூப் ஆஃப் எலிஃபன்ட்ஸ் தே வாண்டட் டு ஸ்டே பேக், அந்த பார்க்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி நின்று விட்டதாம். வெளியே போக முடியவில்லை, போக விருப்பம் இல்லை. அதனால் தட்ஸ் மோஸ்ட்லி யங்கர் எலிஃபன்ட்ஸ். ஒன் குரூப் வாண்டட் டு மூவ் அவுட் பிகாஸ் தே வர் லெட் பை சம் சீனியர், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் மாதிரி கொஞ்சம் வயதான எலிஃபன்ட்ஸ், பிகாஸ் They have such a memory. இது பல வருடங்களுக்கு முன்பு தான் நடந்த ஒரு வறட்சியின் பொழுது, they know where this water holes were. எங்கெல்லாம் தண்ணி கிடைக்கிற ஹோல்ஸ் இருக்குமோ, அது அவ்வளோ அழகாக மெமரி இருந்தபடினால, this senior elephants took one group of elephants outside this Tarangiri park. Statistics say, according to the scientist, இந்த உள்ள குரூப் நின்ன குரூப் வந்து there were no நல்ல கொஞ்சம் வயது முதிர்ந்து எலிஃபன்ட்ஸ், எங்கெல்லாம் பழைய காலத்தில் நடந்த அந்த ட்ரவுட் சமயத்தில் எங்கெல்லாம் வாட்டர் ஹோல்ஸ் இருக்குன்னு ஞாபகம் இல்லாத அனிமல்ஸ் இல்லாதபடினால, தே லாஸ்ட் 40% ஆஃப் த காஃப்ஸ். அந்த யானை குட்டி யானைகளிலே 40% குட்டி யானைகள் மறுத்து போயிட்டோம் தண்ணீர் இல்லாதபடிக்கு. ஆனால் வெளியே அழைத்து செல்லப்பட்ட அந்த யானைகளில் இருந்த குட்டிகளிலே 10% தான் மறுத்துதான் என்று சொன்னால், அந்த சீனியர் திஸ் எலிஃபன்ட்ஸ் They were so smart in remembering where the water holes were. எங்கெல்லாம் water holes, பல மைல்கள் தள்ளி இந்த அனிமல்ஸ் எல்லாம் கொண்டு போய், இந்த எலிஃபன்ட்ஸ் கொண்டு போயிட்டு வாட்டர் ஹோல்ஸில் தண்ணீர் கொடுத்துதான். So they say, memory is a surviving tool for the elephants. இது முடிக்கிறார். அதாவது இந்த எலிஃபென்ட்ஸ்க்கு வந்து இந்த மெமரி என்பது ஒரு சர்வைவிங் டூல் மாதிரியா. In order to survive in the forest like this, where any time can happen, anything can happen. திடீர்னு பூமி வறட்சியாக போகலாம். அந்த சமயத்தில் எலிஃபென்ட்ஸ்க்கு மெமரி இல்லாத பட்சத்தில், ஏன்னா எலிஃபென்ட்ஸ் ட்ரிங்க் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், தே நீட் எ பிக் வாட்டர் ஹோல். ஸோ இந்த அனிமல்ஸுக்கு சேவிங் பர்பஸ் கிரேஸ் என்னென்னா தேர் மெமரி என்று சொல்கிறார்கள். ஸோ கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே, த டேஞ்சர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இஸ் திஸ். எப்பொழுதுமே ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது, பெனிஃபிட்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் வென் தே மல்டிப்ளை இன் அவர் லைஃப்ஸ், தேர் இஸ் அ டேஞ்சர். என்ன டேஞ்சர்னா, கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்கிறார். Forgetfulness is a danger when the blessings and the benefits begin to multiply in our lives. நம்ம வாழ்க்கையில் எப்போ பிளஸ்ஸிங்ஸும் பெனிஃபிட்ஸும் அதிகமாக அதிகமாக, ஒரே ஒரு பெரிய டேஞ்சர்னா we tend to forget God. That is the danger. That is what David is talking here. So that is the danger. So I want to elaborate on this. உலக பிரசித்தி பெற்ற ஜூயிஷ் ரபாய் இஸ் எஷல் ஜாஷுவா ஹேப்ரஹாம். He says, the all that the Bible expects from man can be comprised in only one word. மனுஷங்கிட்ட இருந்து கடவுள் எதிர்பார்க்கிற எல்லா எதிர்பார்ப்பையும் ஒரே ஒரு வார்த்தையிலே அடக்கலாமா? என்ன வார்த்தை தெரியுமா? He said, remembrance. பைபிள்

நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே அதை ரேப்அப் பண்ணிட்டோம்னு சொன்னா ஈஸி டு ரிமெம்பர் பர்சன். ஸோ யாராவது கொலோசியர், யாராவது வசன வாசிக்க ஆள் இருக்கீங்களா? 2:9 கொலோசியர் 2:9 யாராவது தயவுசெய்து வாசிக்க முடியுமா? யாராவது கொலோசியர் 2:9 நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். ஏனென்றால் தேவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. தட் மீன்ஸ் ஆல் தி ஃபுல்னஸ் ஆஃப் தி டெய்டி ஆர் லிவிங் இன் அ பாடிலி ஃபார்ம்னு போடுறோம். இன் கிரைஸ்ட் ஆல் தி பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் காட் இஸ் ஆல் ரேப்ட் அப் இன் ஜீசஸ். பவுல் என்ன சொல்றாரு? தேவ தத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம், தி ஃபுல்னஸ் என்ற வார்த்தை அங்க பயன்படுத்துகிறார் கிரேக்க மொழியில. தட் மீன்ஸ் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் எப்படி வச்சிருக்காரா? ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறார். யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். ஆல் தி பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆல் தி பிளெஸிங்ஸ் காட் ஹஸ் காட் ஃபார் யூ இன் ஸ்டோர் இஸ் ஆல் ரேப்ட் அப் இன் எ பர்சன் கால்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சோ இந்த இயேசுவை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டாலே நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்த எல்லா நன்மைகளையும் ஞாபகப்படுத்துவதற்கு ஈக்குவல். தட் இஸ் வாட் பால் இஸ் ரைட்டிங் இன் கொலோசியன்ஸ். இப்ப நீங்க 1 Corinthians 11 24-25 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ராபோஜன பந்தி என்று போதகர் சொல்கிற வசனங்கள், ஸ்தோத்திரம் பண்ணி அதை வாங்கி நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரமா இருக்கிறது. அப்புறம் என்னது? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நல்லா கவனிங்க. அடுத்த வசனத்திலே போஜனம் பண்பவர் பாத்திரத்தையும் எடுத்து அந்த பாத்திரத்தை புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இது பானம்படுபடி என்னை நினைவு கூறும் இதை செய்யுங்கள். அப்பமும் ரசத்தையும் ஆண்டவர் எடுத்து சொன்னது என்ன? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். That means every time you come to the Lord's table, every time to worship God on Sundays, what we do is we remember God, all the great things God has done to us in our lives. இந்த வாரம் முழுதுமாய் கர்த்தர்களுக்கு செய்த எத்தனையோ நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுவதுதான் ஆராதனை, வேற ஒண்ணுமே இல்லை. Worship is nothing but you come here to God's house, recollect all that God has done to you up to this point and say, Lord, thank you for what you have done to me. Personal life-ல, குடும்ப வாழ்க்கையில, திருச்சபையின் வாழ்க்கையில நீ செய்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறதாக worship service. That is exactly what. So all the benefits, all the blessings God has got for us in store, it's all wrapped up in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு கூட ஞாபகப்படுத்தி கொள்கிறோமோ அவ்வளவு அளவுக்கு நாம் நன்றி உள்ள பிள்ளைகளா இந்த உலகத்தில் வாழ முடியும். That is what he is saying. So the danger, let me ask you a question. New Testament-ல அதிகமாய் கோட் செய்யப்பட்ட பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகம் இது. What is one book of the Old Testament that is often repeated in the New Testament, quoted in the New Testament by Jesus and other disciples, even Paul? Which book you think must have been quoted more often? Psalms? Interestingly, it is not Psalms, it is Deuteronomy. Book of, you know why that particular book is quoted 80 times? 80 முறை உபாகம் மட்டுமே புதிய ஏற்பாட்டிலே கோட் செய்யப்பட்டிருக்கிறது. அதிகமாக கோட் செய்யப்பட்ட பழைய ஏற்பாட்டின் புத்தகம் சொன்னால் இட்ஸ் டியூட்ரானமி. யூ நோ வை? யூ மஸ்ட் நோ வை. இஃப் யூ டர்ன் டு டியூட்ரானமி வித் மீ, தயவுசெய்து நீர் உபாகம் 8 வாசித்த பகுதி, உபாகம் 8 வாசினா அங்கிள் வாசித்தாங்க, அந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் மேற்கோளாய் காட்ட விரும்புகிறேன். 8 யார 11 வாசிக்கிறேன். உங்கள் தேவனா கர்த்தரை மறவாதபடிக்கும். 11:16 பிதாக்கள் அறியாத மன்னாவினால் அநாந்திரத்திலே உன்னை போஷித்தருமா இருக்கிற உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாமலும். 19 உன் தேவனாய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவனை பின்பற்றி. 3 மறவாதே மறவாதே மறவாதே என்ற வார்த்தை இந்த பகுதியிலே சொல்லுகிற மோசஸ். 18 உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. ரிமெம்பர். சோ 3 டூ நாட் ஃபர்கெட், 1 இஸ் இட் ரிமெம்பர் காட். See, essentially they were about to enter into Canaan. அவர்கள் ப்ராமிஸ் செய்யப்பட்ட கேனனுக்குள்ளதாக ஜனங்கள் உள்ளே காலெடுத்து வைக்க இருக்கிறார்கள். God could have told them so many other instructions, so many other things. But what one thing that God wanted to lay emphasis on was, do not forget, do not forget, do not forget me. தயவு செய்து அங்க போய் நல்லா வாழுங்க, பரிசுத்தமா வாழுங்கள், ஒருத்தர் ஒருத்தர் நேசியுங்கள், அதெல்லாம் சொல்லாதபடிக்கு ரத்தன சுருக்குமார் சொன்னது என்ன? டூ நாட் ஃபர்கெட் மீ.

எவ்ரி திங் திஸ் இஸ் த பேசிஸ். வாழ்க்கையினுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கு முன்னணி என்னன்னா, ரிமெம்பர் காட் ஆல் யுவர் லைஃப், எவ்ரி திங் வில் ஃபால் இன் இட்ஸ் பிளேஸ். உன் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், உன் குடும்பத்தினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், திருச்சபையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், ரிமெம்பர் காட், கீப் ரிமெம்பரிங் காட், டூ நாட் ஃபர்கெட் ஹிம். தட்ஸ் த பெஸ்ட் வே டு கோ ஃபார்வர்ட் இன் யுவர் லைஃப். தட் இஸ் வாட் தட்ஸ் த ரீசன் 80 டைம்ஸ் ஓவர் Deuteronomy is quoted in the New Testament and no other book is quoted that many times. In the நம்ம ஏன் மறந்து போறோம் ஒரு காரியத்தை தெரியுமா உங்களுக்கு? Why we forget and when we forget? That was a beautiful book by Elizabeth Loftus. She is a memory expert. She is a great scholar, memory expert. She wrote a book. People forget for 4 reasons. You know what is the first reason? She calls it retrieval failure. Retrieval failure na nadathana, when you fail to rehearse something, the choir, they are doing rehearsal, right? Rehearsal na nadathom, they keep singing, practicing it more and more and more. That is called rehearsal, right? So when she says, Elizabeth Loftus, she is a memory expert, she says, when we fail to rehearse something, retrieve something to your memory on and on, we tend to forget it. எவ்வளவுக்குள்ளவு ஒரு காரியத்தை அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள தவறி போகிறோமோ, அப்பொழுது அந்த காரியம் நினைவிட்டு அகன்று போகிறது. That means, keep on recollecting what Christ has done to your life. So we keep on rehearsing it in your life, keep on retrieving it in your life, and then that memory will not be lost. That is what the worldly people are, secular people are saying, secular scientists are saying. This is exactly the reason. அருமையான ஜாஷுவா எஷல் சொன்ன மாதிரி, the whole Bible message can be comprised in one word, remembrance. ஆண்டவர் பல இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா, ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு வர நோக்கம் என்னன்னா, this is the basis upon which your entire Christian life can be built. If you forget God, everything will fall into disarray. ரஷ்யாவில் தெரியும் பல revolutions happened, millions and millions of people died. 15 million people லெனின் அலோன் கில்ட். ரஷ்ய நாட்டின் அதிபராக லெனின் தன்னுடைய சுய ஜனங்களாக சுய ஜனங்களையே 15 மில்லியன் பீப்புளை கொலை செய்தார். இப்படி ரஷ்யாவை இப்படி கொன்று குவித்தார்களே ரஷ்யன் ஸ்டாலினும் சரி லெனினும் சரி, இவர்களெல்லாம் தன்னுடைய சுய ஜனங்களையே ரெவல்யூஷன் பேரிலே கொலை செய்த காரணத்தை சோட்ஸ்னோசன் என்று சொல்லக்கூடிய பெரிய தேவனுடைய தாசன் தன் ஆய்வு கட்டளையில் சொல்றார், ஏன் இப்படி எல்லாம் சுய ஜனங்களையே இந்த பெரிய இந்த பதவி இருந்தவங்க எல்லாம் கொலை செய்தாங்கன்றதுக்கு அவர் சொன்ன ஒரே காரணம், ஒரே சென்டென்ஸ் ஆன்சர், பிகாஸ் தே ஹவ் ஃபர்காட்டன் காட். ஏன் இந்த அட்ராசிட்டிஸ் நடக்குது உலகத்துல, ஏன் இப்படி ஜனங்களை ஜனங்கள் இது மாதிரி கொலை செய்கிறார்கள், ஏன் சரியா ட்ரீட் பண்ண மாட்டாங்கன்றதுக்கு அவர் சொன்ன சோல்சனாசின் இயேசுவை ஆண்டவராக இயேசுவை சிறைச்சாலையிலே சைபீரியாவின் சிறைச்சாலை இருக்கும்போது ப்ராடிகல் சன் ஸ்டோரியின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பெரிய தாசன் பெரிய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய நாட்டையே தன் நாட்டில் ஏற்பட்ட அவலமான அந்த நிகழ்ச்சிகளை இந்த ரெவல்யூஷன் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து ஒரே சென்டென்ஸ் ஆன்சர், வை சோ மெனி பிளட் ஷெட் ஹேப்பன் இன் மை கண்ட்ரி ரஷ்யா. அவர் சொன்ன ஒரே ஒரு சென்டென்ஸ் ஆன்சர் என்ன, பிகாஸ் பீப்புள் ஹவ் ஃபர்காட்டன் காட், கடவுளை மறந்து விட்டார்கள். ஆகையினால் தான் இத்தனை கேவலமான நிகழ்ச்சிகள் எங்களுடைய நாட்டில் நடச்சுன்னு சொல்றார். கிறிஸ்துவுக்கள் பெரிய மாணவர்களே, when you forget God, your life will be a disaster. Your family will be a disaster. Aiyya sonnavan mari. Your church will be a disaster. The whole society will be a disaster. Very simple theology. This is exactly why பங்கிதக்காரன் சொல்ற வார்த்தை ரொம்ப சும்மா சும்மா சொல்லலைங்க. மறவாதன்றது என்ன, மறக்காதது மறக்கிறது பெரிய பாவமா அப்படின்னு யோசிக்கலாம். நோ, தி பைபிள் சேஸ் ரிமெம்பர் ரிமெம்பர் ரிமெம்பர். நான் ஏற்கனவே சொன்னேன், 148 முறை, 148 டைம்ஸ் காட் கீப்ஸ் டெல்லிங் இஸ் பீப்புள், ரிமெம்பர் ரிமெம்பர். Not for nothing. There are so many things God could have said repeatedly. 148 times, why should God keep telling His own people, remember me, remember me, remember me? Is it for nothing? It has a deep significance. உலகத்தில் சொல்ற அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க நாட்டுக்கு கொடுத்த பெரிய செய்தியில சொல்றது என்னன்னா, we have forgotten God. God has blessed you so many ways. அமெரிக்க நாட்டை கடவுள் பல விதங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார். We got all the unbroken success என்று சொல்றார். தொடர்ந்து வெற்றி மேலே வெற்றி,
ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதமாக கொடுத்துக் கொண்டார். பட் வி ஹவ் ஃபர்காட்டன் காட் என்ற வார்த்தையில முடிக்கிறார். நம்ம என்ன பண்ண தெரியுமா, ஆசீர்வாதங்கள் வர வர கடவுளை நாம் மறந்து விட்டோம் என்று ஆப்ரஹாம் லிங்கன் செட். இந்த 44 பிரசிடென்ட்ல உங்களுக்கு தெரியுமா தெரியல, சமீபத்தில் விச் இஸ் த கிரேட்டஸ்ட் பிரசிடென்ட் இன் ஆஃப்ட் அவுட் ஆஃப் திஸ் 44 பிரசிடென்ட்ஸ்ல எவ்ரிபடி எலெக்டட் ஆப்ரஹாம் லிங்கன் ஸ்டில் such a great, yeah, why is a great president? Because he saw what is going wrong in America. He said, so many blessings, so many benefits God is heaping upon us. The result is, we are forgetting God. That's the basic, secular people are saying it. The Bible says the same thing over and over again. Remember, do not forget it, right? The word zakar in Hebrew, which means remember. In the word again, it is not simply retention of information. ரிமெம்பர்னா இப்போ சப்போசிங் எத்தனையோ காரியத்தை நம்ம ரிமெம்பர் பண்ணுறோம் ரைட். யார் 1930 என்ன நடந்துச்சு இதெல்லாம் நம்மளுக்கு ரிமெம்பர் பண்ணுறோம். எத்தனையோ அது வந்து ரீடென்ஷன் ஆஃப் நாலேஜ் மட்டும் இல்லைங்க. பைபிளில் வந்து ரிமெம்பர் என்ற வேர்டு வந்து இட் ஹாஸ் அ கிரேட்டஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ். ஐ வாண்ட் டு பாயிண்ட் அவுட், டர்ன் வித் மீ டு ஜெனசிஸ் சாப்டர் 8:1. ஆதியாகம 8:1 வாசித்தீங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்கு, தேவன் நோவாவையும் அவனோடு பிழையில் இருக்கிற சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் என்ன சொன்னாரு, நினைத்தருளினான் போட்டது. God remembered Noah. It's again, we'll come back to that. அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து God 19 29 வாசித்தீங்கன்னா, ஆதியாகும் 19:29 தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்படிக்கு தேவன் ஆபிரகாமை நினைத்தார் என்று வாசிக்கிறோம். லோத்து கொடியிருக்கும் பட்டங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்து அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பும்படிக்கு அனுப்பிவிட்டார் என்று வாசிக்கிறோம். 30:22 வாசித்தீங்கன்னா, ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார். சி அங்கெல்லாம் என்ன போட்டிருக்குன்னா, நோவாவை கர்த்தர் நினைத்தருளினார், அடுத்தது வந்து ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தருளினார், ராகேலை ரேச்சலை கர்த்தர் நினைத்தருளினார். இது எல்லாம் வாசித்தீங்கன்னா நோவாய் நினைத்தருளினார் என்று சொல்லிவிட்டு அடுத்த பகுதி சொல்லுகிறது, சகல நாட்டினர்களையும் நடத்தினார், தேவன் பூமியின் மேலே காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது என்று வாசிக்கும். எவ்ரி டைம் God said, I remember something, that immediately follows an action. It is not simple retention of knowledge that is being spoken of here. Whenever the Bible uses the word God remembers something, he means an action immediately. And God remembered Noah, you see immediately, He made all this water to come to a standstill and he opened the door of the ark to set the people free. That is deliverance. And again, vasikketta 19:29 vasikrom, Abrahamin nanai koorinar, vilaivu enna, thappikkumbadiyaga, Lothai thappikkumbadiyaga katta kiruvai seigirar. God's action again. You see, Rachel was barren. Avalukku vandu kuzhandhai illatha maladiya irundhal vasikrom. When God remembered Rachel, She began to conceive. Remembrance in the Old Testament, particularly the Zakar is a Hebrew word, which means God remembers followed by an action. அதே மாதிரி எப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் கடவுள் வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு, வேலை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவி கொடுத்திருக்காரு. Remembrance வந்து not simply retention of your knowledge. You have to do something about this. அப்படின்னா actionல நம்முடைய நன்றி அவருக்கு காட்ட வேண்டும். It is not in words, not in just retention of now enak theriyum kartar seidha appadi illa appadi seidha kartarukku nee enna action la kaatuva. You have to live out that great gratitude. Avar kodutha periya aashirvaadangalai un vaalkaiyila seyalmootamaga nandri nee kaatanum. Un vaalra vaalkaiya paathu janaga ha ivanga rumneyila nandriye vandu vaarthaiyila illa vaalkaiyila kaatraanga nu solranum. Your life should prove that you are a grateful person, not your words alone. It is very easy to sing songs from here and also even preach a sermon on Thanksgiving unless and until you show it in a real life that you are a grateful person, God will not accept that as a gratitude at all. This is the point. So I said the danger. This is the danger of blessing is whenever blessings, benefits come in multitude, be careful. That's the time you tend to forget God. So the danger. And finally, the description. Why is it saying, I must be thankful to God? எதற்காக நாம் அவருக்கு பெனிஃபிட்ஸ் நடிச்சிருவோம்னா, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து
உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினாராம். Often it's very often taken. I want to point out three descriptions. He's saying three descriptive memory the benefits. மூன்று benefits. ஒன்று வந்து first benefit of sanctification. Second verse வந்து நாலாம் வசனத்தில் பிராணனை அழிவுக்கு விலக்கு மீட்டி. The benefit of salvation. மூன்றாவது நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். ஆங்கில டிரான்ஸ்லேஷன் satisfaction. So the benefit of sanctification, the benefit of salvation, the benefit of satisfaction. The மூன்று benefits கர்த்தர் எல்லாருக்கும் கொடுக்கிறார். Interestingly, he talks first about the benefit of sanctification. உன் அக்கிரமங்கள் பாதி மன்னிச்சான் போட்டிருக்கா, என்ன மன்னிச்சான் போட்டிருக்க, எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். Whatever sin that you commit, this reason, தாவீது என்ன சொல்றாரு, பச்சைபாலோடு பாவம் செய்த பிறகு எழுதப்பட்ட சங்கீதம் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால பெரிய ஆசீர்வாதத்திலேயே தாவீதினுடைய பார்வையிலே the greatest blessing God can ever shower upon anybody in this world is not material blessings, not educational blessings, degrees illa, status illa, panam illa, unnudaiya thagudhi illa. The greatest blessing God has ever showered upon his people is the blessing of forgiveness of sins. பாவ மன்னிப்பு தாங்க கர்த்தர் மனுஷனுக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள். சாது சுந்தர் சிங், சாரி பக்சிங், பக்சிங் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம நாட்டில் பெரிய திருச்சபையை ஸ்தாபித்தவர், சீக்கிய குடும்பத்தை சேர்ந்த ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டவர். அவரிடத்துல ஒரு சமயம் ஜார்ஜ் பீட்டர் என்று சொல்லக்கூடிய மிஷினரி ஒரு இன்டர்வியூ பண்ணார். என்ன பண்ணார்னா, நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக போயிட்டு சீக்கிய மதத்தில் பிறந்து போய் இயேசு பற்றி தைரியமாக பேசுறீங்க, எது பேசுனா ஜனங்க இந்து மக்கள் ரொம்ப ஆர்வமோடு கேட்குறாங்க, அவருடைய ஏசாமியினுடைய அன்பை பற்றியா, ஏசாமியினுடைய கோபம் ராத் ஆஃப் காடை பற்றியா, ஏசாமியினுடைய எட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவனை பற்றியா, இல்லை ஏசாமியினுடைய குரூசிஃபிக்ஷனை பற்றி, எது பேசுனா இந்து மக்கள் இந்தியாவில் இருக்கிறவர்கள் அதிகமாக சிரத்தையோடு ஆர்வத்தோடு கேட்கிறார்கள் என்று கேள்வி கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர் பக்சிங் சொன்னாராம், லவ் ஆஃப் கிரைஸ்ட், த ராத் ஆஃப் கிரைஸ்ட், the eternal life the Christ offers, the crucifixion of Christ, idukella avlo periya audience kedaiyadhu, ana oru kaariyatha naan sonnana mattum ellara aavala kekkranga indusla enna edhu ketara, forgiveness of sins, un paavangale manikke yesu avale mudiyum nu sonna they want to hear it because there is no forgiveness of sins in Hinduism. Hindu makkal madhila vaalkaiyile avangal puranangalile or paavathai mannikkiradhukku or deivam vandaar nu sollapadavillai. Idu kristha mathukku uriya or periya seidhi. ஆகையினால இந்த செய்தியை நான் எங்க சொன்னாலும் தேர் ஆர் டெஃபினெட்லி ஆடியன்ஸ் கம்மிங், சொல்லுங்க சொல்லுங்க, என் பாவங்களுக்கு என் கர்மம் போறதுக்கு வழி உண்டா அப்படின்னு அவளோடு கேட்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொன்னாராம். கிறிஸ்துவர்கள் பிரியமானவளே, திஸ் இஸ் த பாயிண்ட். சங்கீதக்காரன் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் கர்த்தர் சரி எல்லா உபகாரங்கள் சொல்றான், உபகாரங்களை பட்டியலிட்டு சொல்லுகிறான். இரண்டாம் வசனத்திலே God's, of all the God's benefits, என்ன பெனிஃபிட்ஸ், முதலாவது பெனிஃபிட் என்னன்னா, the greatest benefit என்னன்னா, the benefit of sanctification. என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்ற வேர்டு முக்கியமான வேர்டு, all my sins. See, sin as a size. Whatever be the size of sin you have, is willing to forgive it. Size of sin நான் மீன் பண்ணதுன்னா, அது சின்ன பாவமா இருந்தா சரி, கேட்டகரி போட்டு பெரிய பாவமானு யோசிக்கிறீங்களே. சின்ன பாவம்னு மீன் பண்றது sometimes we say lies, white lies னு சொல்றோம். அது பெரிய பாவமா இருந்தா ஒருவேளை பயங்கரமான பாவங்கள் கேட்டகரியில வருகிற பாவங்கள் உங்களுக்கு தெரியும். சின்ன பாவமா இருந்தாலும் சரி பெரிய பாவமா இருந்தா, எல்லா பாவங்களையும் கர்த்தர் என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார் என்று சொல்லுகிறார். சில சமயத்துல வி திங்க் வாட் யூ திங்க் இஸ் அ ஸ்மால் சின் சம்டைம் பி வெரி டிசாஸ்டர்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்ச்சிகள், ஸ்பேஸ் என்னது கொலம்பியா, ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா டிசாஸ்டர் ஆனிச்சு உங்களுக்கு தெரியும். $209 million they spent just to make one space shuttle செய்யறதுக்கு $209 million ஆகும். $209 million செலவு பண்ணி கட்டப்பட்ட அந்த ஸ்பேஸ் ஷிப் டிசாஸ்டர் உண்டாக்குறது இந்த சாதாரண ஒரு டைல்ஸ், 25 cents டைல்ஸ் தான், சின்ன ஓடு, அது வந்து மேலே தெர்மல் டைல்ஸ்னு பேர் அது. அந்த தெர்மல் டைல்ஸ் ஏன் வச்சாங்கன்னா, திருப்பி ரீஎன்ட்ரி பண்ணும்போது எர்த்துக்குள்ள அந்த ஹீட் வந்து உள்ள அஃபெக்ட் ஆவா இருக்கிறதுக்கு இந்த டைல்ஸ் மேல ப்ரொடெக்டிவ் போட்டிருந்தாங்க. அது டேக் ஆஃப் லிஃப்ட் ஆஃப் பண்றச்ச டெய்பிரி சாதாரண சின்ன சின்ன தூசிகள் அது மேல பட்டு
அந்த டைல்ஸ் டேமேஜ் ஆக்கிச்சா. நல்லா கவனிங்க, இந்த டைல்ஸ் டேமேஜ் ஆகுறது சாதாரண டெபிரி. அவ்வளோ $209 million செலவு பண்ணப்பட்ட டைல்ஸ் சாதாரண டெபிரி, அந்த டைல்ஸ் பிரேக் ஆச்சு. அதனால என்ன ஆச்சு, போய் திரும்பி வரும்போது இந்த டேமேஜ் டைல்ஸ் குட் நாட் கண்டெயின் ஹீட். So the whole thing went into disaster, as you all know this. So what they are saying is, $209 million le seyyapatta andha oru space shuttle disaster kulla kondanadhu simple 25 cents tiles. Chinna paavam oru periya disaster uruvaakittu. Oru chinna mistake can bring down the entire space shuttle to nothing. Not only that, there are people inside. They were all went up in smoke. கிறிஸ்துவுக்குள் புரியும், ஸ்மால் சின் கேன் டிஸ்ட்ராய் அன் என்டையர் பர்சன், என்டையர் பர்சனாலிட்டி. எ ஸ்மால் சின் கேன் டிஸ்ட்ராய் அன் என்டையர் சர்ச். எ ஸ்மால் சின் கேன் டிஸ்ட்ராய் அன் என்டையர் ஃபேமிலி. எ ஸ்மால் சின், ரைட்? டைட்டானிக் 1912, மோர் தென் 1,500 பீப்புள் டைட். த ஃபைண்ட் த வாட்டரி கிரேவ். அதை அவர் செய்யறதுக்கு 7.5 million ஆச்சு அந்த பாயிண்ட்ல. இப்போ வேணா 400 million ஆகுன்றாங்க அந்த மாதிரி ஸ்பேஸ் கட்டுறது. அதனால் அது உரு அது பல தேரிகள் வந்தாவிட்டாலும் இப்போ லேட்டஸ்ட் தேரி என்னன்னா, அவ்வளோ பெரிய ஷிப் $7.5 million இந்த காலத்தில் சொல்லப்போனால் $400 million கட்டப்பட முடியாத ஒரு ஷிப்பு உருவாக்குறதுக்கு கீழே டிசாஸ்டர் ஆனது காரணம் வந்து திஸ் இந்த ரிவிட்ஸ். ரிவிட்ஸ்னா ரெண்டு மெட்டல் ஷீட்டை ஒன்றா வச்சு ஒரு ரிவிட் சின்ன பின்னு மாதிரி, இந்த மாதிரி ரிவிட் பின்ஸ் வந்து 3 million pins அந்த ஷிப்பில் இருந்துச்சான். சரி, அந்த பின்ஸ் வந்து சரியில்லையா, ஆகையினாலதான் அந்த டிசாஸ்டர் நடந்துச்சுன்னு சொல்றேன். நல்லா கவனிங்க, இவ்வளவு பெரிய மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல செலவு பண்ணப்பட்ட அருமையான ஒரு அருமையான மேட் இன் வாயர் செய்யப்பட்ட அந்த ஷிப், இட் பிராட் டவுன் டு நத்திங் பிகாஸ் சால்ஸ் இந்த பின்ஸ் தே கால் இட் அந்த ரிவிட்ஸ் வேர் நாட் ஸ்ட்ராங் எனஃப். சோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் ஈவன் எ ஸ்மால் சின் கேன் பிரிங் டவுன் எனிபாடி. டேவிட் ஃபெல் இன் டு சின். ஹி வாஸ் சச் எ மைட்டி கிங், கிருதயத்துக்கு ஏற்றவன், பெயர் பெற்றவன். அவனை பிரிங் டவுன் பண்ணது ஒரே ஒரு பாவங்க. ஹி வாஸ் பேக் டோட்டலி டிசாஸ்டர்ஸ் லைஃப் பிகேம். சோ வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ் எல்லா பாவங்களும் எப்படி ஸ்மால் சின்ஸ் டு பிக் சின்ஸ், சைஸ் ஆஃப் அ சின் டசன்ட் மேட்டர் டு காட். யூ மைட் சே ஓ லார்ட் திஸ் இஸ் எ பிக் சின், வில் யூ ஃபர்கிவ் திஸ், காட் இஸ் சேயிங் ஓ எஸ், எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன். யோவானுக்கு எழுதும்போது 1 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம், நாம் பாவங்களை மன்னிட்டால் அறிக்கையிட்டால் நம்ம பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு என்று வாசிக்கும். எல்லா பாவங்களும் அகெயின் மீன்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வாட் ஆர் பி தி சைஸ் ஆஃப் sin தட் யூ ஹேவ், தட் ஸ்மால் ஆர் பிக் ஒன், காட் இஸ் குட் எனஃப், இஸ் கிரேஷியஸ் எனஃப், இஸ் ஃபர்கிவிங் எனஃப் டு ஃபர்கிவ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் sins இன் யுவர் லைஃப். தட் இஸ் எக்ஸாக்ட்லி தி பாயிண்ட். தி சைஸ், நாட் ஓன்லி தி சைஸ், தி ஸ்கோப். ஸ்கோப்னா எப்போ இந்த பாவம் செய்றீங்க நீங்களா, நம்பலாம், சாரி, நம்மளாம் எப்ப இந்த பாவம் செய்யுங்க சொல்லுங்க. ஸ்கூல்ல போறது இருந்தா லெப்பி கோட் லேடி ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், ஷீஸ் வாசு தேவி ரெட்டி, டாக்டர் வாசு தேவி ரெட்டி. ஷீஸ் இன் போர்ட்ஸ்மவுத் யூனிவர்சிட்டியில பெரிய சைக்காலஜிஸ்ட். அவங்க வந்து ஒரு அருமையான ஆய்வு போட்டிருக்க, என்ன போட்டிருக்காங்கன்னா, சில்ட்ரன் லைஃப் ஃப்ரம் வாட் ஏஜ், சில்ட்ரன் லைஃப் ஃப்ரம் வாட் ஏஜ், what age children's life. According to scientists, 4 years la da mind the brain develop aama epdi lie pandra alavuku poi solra alavuku mind brain develop aadhu 4 years la nu sollirundanga. This lady disproved it. Avanga enna sonnanga na 50 children eduthu avanga parents vechi she conducted a big study and survey. You know what is her finding? Not 4 years you have to wait for a child to say a lie. Even at the 6 months-லயே பொய் சொல்ல ஆரம்பிக்குமா குழந்தை. When he reaches 2 years range வரும்போது, she becomes an expert or becomes an expert in lying. குழந்தை 2 வயசு வரும்போது expert in lying. See, it's not my quotation. You can Google it and find out. But she says, the Bible says beautifully, வேதம் ஆதியாகம் 8 அதிகாரத்தில் 21 வசனம் வாசித்தீங்கன்னா, 8:21, சுகந்த வாசனை கர்த்தர் புகுந்தார், இனி நான் மனுஷன் வந்து பூமியை சபிப்பதில்லை, மனுஷன் இறுதி நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. மேன்ஸ் தாட்ஸ் வர் ஈவில் ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட். அவன் குழந்தையிலிருந்தே மனுஷனுடைய இறுதி நினைவு பொல்லாத இருக்கு ஆண்டவர் சொல்றார். சோ வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ், கிறிஸ்துவுக்குள் பெரியமான் தி சைஸ் அண்ட் தி ஸ்கோப்,
டசன்ட் ரியலி மேட்டர் டு காட். எல்லா பாவங்களையும் நாம் அறிக்கையிட்டால் கர்த்தர் நிச்சயமாய் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று இந்த பகுதியிலே நமக்கு சொல்கிறார். சோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி இரண்டாவது பகுதி வாசிக்கும் நோய்களை எல்லாம் குணமாக்கி. வெரி ஆஃபன் இட் இஸ் டேக்கன் அஸ் பிசிக்கல் சிக்னஸ், இட் இஸ் நாட் ட்ரூ அட் ஆல். ஏன்னா அந்த பகுதியை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 12 வாசிக்கிட்டோம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விளைக்கிறார். இந்த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அவ்வளோ தூரமாய் கர்த்தர் பாவம் அப்படின்னா அந்த கான்டெக்ஸ்ட் இஸ் அபவுட் சின் டோட்டலா, இஸ் நாட் டாக்கிங் அபவுட் பிசிக்கல் ஹெல்த் அட் ஆல். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் சங்கீதம் நோய்கள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தை நீ போனீங்கன்னா 1 அதிகாரத்தை தயவுசெய்து எடுத்துக்கொண்டால் அதுல ஒரு அருமையான காரியத்தை இங்க சொல்லுகிறார். 4 ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாவம் சுமந்த ஜாதியும் பொல்லாதவர்களும் சந்ததியும் கேடு உண்டாக்குற புத்திரமா இருக்கிறார்கள், கத்தரை விட்டு இஸ்ரவேல் பரிசுத்த கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். நீங்கள் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் விலகு போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியுமா இருக்கிறது. There is no soundness from top to bottom. ஏசாம் என்ன ஆண்டவர் என்ன சொல்ற ஏசாய் என்ன சொல்றாரு, உங்கள் தலையிலிருந்து வால் வரைக்கும் உங்களுக்கு சுகமே இல்ல. சுகம் என்ன சொல்றாருன்னா ஹீலிங் இல்ல, வியாதி மீன் பண்றது பாவம் இருக்குன்னு சொல்ற. சோ பாவத்திற்கு இன்னொரு வேர்டு இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்ல டிசீஸ் இஸ் யூஸ்ட். சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, வியாதிகள் எல்லாம் குணமாக்கினிசஸ், உன்னுடைய பாவங்கள் வியாதியை போல உன் சரீரத்தை பற்றி கொண்டிருக்கிறது, உன் வாழ்க்கையை பற்றி கொண்டிருக்கிறது. அந்த வியாதி எப்படி உன்னை வந்து பலவீனனாய் ஆக்குகிறதோ அந்த மாதிரி பாவங்களிலே காணப்படும் என்று சொன்னால் you will become weaker and weaker in your life, your spiritual life you will be weaker and weaker from top to the bottom, you will not, there is no soundness at all in your life. So sin is such a deadly factor, you got to get rid of it. That is exactly what he is saying at this point. So கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, so what he is saying here is first the sanctification, அதாவது the gift of sanctification, ஆண்டவருடைய கொடுக்கிறதான பாவ மன்னிப்பை முதலாவது நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். தட் இஸ் வாட் இஸ் சேயிங் ஹியர். செகண்ட்லி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிச்சு விட்டுகிறார். ஃபர்ஸ்ட் ஐ செட் தி பெனிஃபிட் ஆஃப் சாங்டிஃபிகேஷன், செகண்ட்லி தி பெனிஃபிட் ஆஃப் சால்வேஷன், redeemed you from the pit in போட்டிருக்கு பள்ளத்துக்குள்ள விழுந்த உடனே தூக்கினார் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதலாவது பாவம் செய்கிறவன் பள்ளத்துக்குள்ளே விழுகிறான், பள்ளம் என்ன அது மரணம், pit stands for the death. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறோம். So whoever sins will go into the pit, will die spiritual death. சிகாகோல நடந்த சம்பவம், சிகாகோ நியூஸ் பேப்பர்ல தேர் வாஸ் அ பியூட் ஆர்டிக்கல் அபவுட் திஸ் மேன், ஹிஸ் நேம் இஸ் வில்லி ஸ்டோக்ஸ். வில்லி ஸ்டோக்ஸ் வாஸ் அ கேம்பிளர், யங் மேன் கேம்பிளர், ஹி வாஸ் மர்டர், கொலை செய்யப்படுகிறான். ஸோ இஸ் விஷ், அவனுடைய ஆசை என்னன்னா நான் செத்த பிறகு ஹி வாண்டட் ஆட்டோ ஷாப் மாதிரியே கேட்டலாக் கார் சிவில் எடுத்து அவனுடைய கார் எடுத்து அதை அப்படியே அழகாக எப்படி ஜோடிக்கணும்னு அவன் சொன்னபடியே ஜோடிச்சாங்க. எப்படி ஜோடிச்சாங்கன்னா அதே மாதிரி கேரளா கார், பெரிய கார் மாதிரி செய்து அந்த அவனுடைய சவப்பெட்டியை அப்படி பண்ணி அதை வந்து ரொம்ப அழகாக பின்னால் டெயில் லைட்ஸ் ஹெட் லைட்ஸ் எல்லாம் ஆன்லேயே இருக்கணும்னு சொன்னோன்னா அது மாதிரி ஆன்ல வச்சுட்டாங்க. சில்வர் போக்கில் ஸ்போக்கில் வந்து வீல்ஸ் ஃபுல்லாக சில்வர் போக் வீல்ஸ் வேணும்னு சொன்னோன்னா அதே மாதிரி 4 wheels வந்து சில்வர் ஸ்போக்லேயே வீல் எல்லாம் செய்தாங்களாம். ரொம்ப அழகாக கிளிட்டரிங் எல்லாம் பண்ணி இவனை வந்து அழக மெழுகு பொம்மை மாதிரியே அவனை அலங்கரிச்சு இ மேட் இம் சிட் அட் த வீல் அஸ் இட் இஸ் ஹோல்டிங் த ஸ்டேரிங் மாதிரி. கையில வந்து பிட்வீன் திஸ் தம் அண்ட் த ஃபோர் ஃபிங்கர் தி ஸ்டஃப்ட் இன் $500 பில்ஸ் கையில் பண்ணி இவனை கொண்டு போய் பெரியல் பண்ணான். அவனுடைய விஷ் என்னன்னா, சாரி, ஈ ஆல்சோ ஓர் ஹாட் பிங்க் சூட், தட் இஸ் ஃபேவரட் கலர் சூட், ஹாட் பிங்க் சூட், அண்ட் ஈ வாஸ் பரீட். த ஐடியா இஸ் He was buried with 2 deaths in him. அவனுக்கு 2 மரணத்தோடு மறிக்கப்பட்ட, ஒன்று ஆவிக்குரிய மரணம், ஆண்டவராக தேவனை விருப்பம் இல்லாதபடிக்கு ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்து ஒரு வாழ்க்கை, இரண்டாவது சரீரத்தில் மரணம். He was going into the pit. He thought with all the external paraphernalia, with all the blessings of the heaven, he can go to some other glorious place. He can't go there at all. சங்கீதக்காரங்க என்ன சொல்றாங்க, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்ளுகிற அவர் ஒருவர் தான், பிட்டுக்குள்ள போனவனே வெளியே கொண்டு வர முடியாதுங்க,
உன்னுடைய பணமோ உன்னுடைய $500 பில்ஸோ இல்லை ஒரு பிங்க் சூட்டோ இல்லை அருமையான கேட்டலாக் காரில் வந்து அந்த இருக்கிற கேஸ்கெட்டோ இட் வில் நாட் பிரிங் யூ பேக் அவுட் ஆஃப் திஸ் பிட். ஒன்ஸ் யூ கோ இன் டு த பிட், ஒன்லி காட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் அலோன் கேன் பிரிங் யூ அவுட் ஆஃப் த பிட். தட் இஸ் த செகண்ட் பெனிஃபிட் காட் கிவ்ஸ் ஆல் ஆஃப் அஸ். ஃபர்ஸ்ட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் சாங்டிஃபிகேஷன், த பெனிஃபிட் ஆஃப் சால்வேஷன். கர்த்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் மீட்டு எடுக்கிறார். உங்களை பள்ளத்தாக்கிலே அந்த குழியின் உள்ளே சாவின் குழியுள்ளே விழுந்த நம்மை பாவத்து நிமித்தமாக ஆண்டவர் அப்படியே நம்மை தூக்கி மேலே எடுக்கிறார். நாட் வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங்ஸ், உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய ஸ்ட்ரிங் ஆஃப் டிகிரிஸ், ஸ்டேட்டஸ், பணம், ஆல் தீஸ் வில் நாட் பிரிங் அவுட் ஆஃப் த கிரேவ். ஒன்லி ஜீசஸ் ஹூ டைட் ஆன் த கிராஸ், ஹூ ரோஸ் அகைன் ஃப்ரம் த கிரேவ் அலோன் கேன் பிரிங் அஸ் அவுட் ஆஃப் த கிரேவ். தட் இஸ் த செகண்ட் பெனிஃபிட். சோ பெனிஃபிட் ஆஃப் சாங்டிஃபிகேஷன், பெனிஃபிட் ஆஃப் சால்வேஷன். ஃபைனலி we also see here the benefit of satisfaction. நன்மையினால் உன்னை திருப்தியாக்குகிறான் சொன்னார். ஐயா சாட்சி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் வந்து ஃபேமிலியா இருக்கிற போது ஒரு ஃபுல்னஸ் இல்லை, திருப்தி இல்லாத வாழ்ந்துகிட்டு இருந்தோம். See, how many Christians today live a life without satisfaction? You got all the comforts of life. நல்லா படிச்சிருப்பீங்க, நல்ல எஜுகேஷன், நல்ல எல்லாமே இருக்கு. But deep down in your heart, there is no satisfaction. திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செயின்ட் அகஸ்டின் விபச்சாரக்காரராய் ஜஸ்ட் அவர் வந்து ஷர்ட் எப்படி மாத்துவாரோ அந்த மாதிரி பெண்களை மாத்தினாராம். அவ்வளவு மோசமான அடல்ட்ரி இருந்த செயின்ட் அகஸ்டின், தாய்க்கு விரோதமாய் காரியங்களை செய்தவர், தாயை மதிக்காத ஒரு ஆள். இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை இருந்த செயின்ட் அகஸ்டினை கர்த்தர் தொடுகிறார். தொட்ட பிறகு அவர் எந்த வார்த்தை மூலமாய் தொட்டார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ தெரியல. ரோமாபுரிக்கு எழுத நிருபம் 13 அதிகாரத்தில் இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் செயின்ட் அகஸ்டின் தொடப்பட்டார். 13 அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். 13 அதிகாரத்திலே 13-14 வசனம், களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதம் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்களை போல சீராய் நடக்கடவும், துர்ச்சைகளுக்கிடமாக உடலை பேணாதிருந்து கர்த்தராக இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். தீஸ் டூ வெர்சஸ், இந்த ரெண்டு வார்த்தையின் மூலமாக செயின்ட் அகஸ்டின் என்டயர் லைஃப் சேஞ்ச்ட். இன்னைக்கு செயின்ட் பாலுக்கு அப்புறமா கிறிஸ்தவத்தில் பெரிய மறுமலர்ச்சி உண்டாக்கினவர் செயின்ட் அகஸ்டின். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவருடைய லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய கன்ஃபெஷன்ஸ் பாவாரிக்கை மாத்திரம் இட் ரம்ஸ் இன் டு வால்யூம்ஸ். ஒரு ஒரு வால்யூம் ஒரு தடி, இந்த மாதிரி 25-30 வால்யூம் கிட்டே எழுதியிருக்கிறார். கன்ஃபெஷன் பாவ அறிக்கையே அவர் எழுதி அவ்வளோ பாவங்களை செய்திருக்கார். சோ என்ன சொல்ல வந்தேன்னு சொன்ன கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே, திருப்தி அவர் என்ன சொல்றாருன்னா, லார்ட் யூ கிரியேட்டட் அஸ் ஃபார் யுவர் செல்ஃப், மை ஹார்ட் இஸ் ரெஸ்ட்லெஸ் அன்டில் இட் ஃபைன்ஸ் இஸ் ரெஸ்ட் இன் தி. பியூட்டிஃபுல். ஆண்டவரே என்னை நீ உமக்காய் படைச்சிரு, என் இருதயம் உண்மை அறிந்து கொள்ளாத வகையிலே இந்த இருதயத்துக்குள்ள திருப்தி வர முடியாது, சமாதானம் வர முடியாதுன்னு சொல்லுங்க. அன்லெஸ் இட் நோஸ் யூ, மை ஹார்ட் நோஸ் யூ, இட் கான் ஃபைண்ட் இஸ் ரெஸ்ட். இதுக்கு வந்து ரெஸ்ட் வராது. இந்த உலகத்தினுடைய சக்திகள் எல்லாம், உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சேர்ந்தாலும் இந்த இருதயத்துக்கு ஆறுதல் தர முடியாது, திருப்தி தர முடியாது. சாமி நீ மட்டும்தான் தர முடியும் என்பதுதான் அவருடைய கோர் பிலீஃப் ஆஃப்டர் கன்வர்ஷன். ஒன்லி காட் இன் கிரைஸ்ட் அலோன் கேன் கிவ் யூ த சாட்டிஸ்ஃபேக்ஷன் யூ அண்ட் ஐ லாங் ஃபார் இன் திஸ் வேர்ல்ட். நத்திங் எல்ஸ், நாட் யுவர் எஜுகேஷன், நாட் யுவர் ஸ்டேட்டஸ், நாட் த கைண்ட் ஆஃப் life that you live in this world can give you satisfaction. Only Jesus Christ alone can give you the satisfaction. அதான் அந்த பகுதியில் சொல்றாரு, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லுகிறார். The benefit of satisfaction is utmost importance. Derrick Rose, NBA volleyball player, தெரியும் NBA-ல is a big man, Chicago Bulls ஆடுறாரு, millions and millions of dollars he earns just for signing. அப்படிப்பட்ட இப்போ அவர் பத்தி பெரிய நியூஸ் வந்துச்சு, என்ன பார்த்தீங்கன்னா டெரிக் ரோஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, ட்ரம்ப் டவர்னு ஒன்று சிகாகோல பெரிய டவர், 92 ஸ்டோரி, 92 அடுக்குள்ள பெரிய மாடிகளை, இ பாட் அ காண்டோ 84th floor, விலை எவ்வளோ தெரியுமா, ரொம்ப கம்மி தான், $2.8 million. மூணு பெட்ரூம்க்கு $3.8 billion கொடுத்து வாங்கியிருக்கிறாரு டெரிக் ரோஸ். ஏண்டானா, இட்ஸ் எ கிரேட் பிளெஸிங். கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே, டு திங்க் பை லிவிங் இன் அ $2.8 million காண்டோ இன் தி 84th floor, இசர் வாட் தி எக்ஸாக்ட் கொட்டேஷன் இஸ், டு லிவ் அப் இஸ் அ பிளெஸிங். எஸ்,
To live up not in 84th floor, to live up with Christ is a greater blessing. He doesn't realize that. The article says, living up is a blessing. Oh yes. Living up what? In 84th floor? That's not a blessing at all. As you all know it, right? Living up with Christ is ultimate blessing. That should be the real satisfaction for all of us, right? அதுதான் இங்கே அழகா சொல்ல நன்மையினால் உன் வாய் பிளேஸ் பாஸ்கல் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த பிலாசபர் கிரேட் தியாலஜியன் யூ ஆல்வேஸ் செட் லார்ட் நம்மளுடைய சந்தோஷங்கள் எல்லாம் ஒன்லி எ பேல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹாப்பினஸ் ப்ரீவியஸ்லி வி ஹேட் ஆதாம் ஏவாள் சார்ந்த சந்தோஷத்தில் ஒரு பேல் ரெசம்பிளன்ஸ் தான் இப்போ நம்ம பண்ற சந்தோஷம்னு சொல்றதாம் தெரியுமா உங்களுக்கு சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு வி ஆர் ஆல் இன் இன்ஃபினிட் அபிஸ் அபிஸ்னு தெரியல பள்ளம் இன்ஃபினிட்னா பார்க்க முடியாத அளவுக்கு டீப் ஒரு பெரிய வேக்கம் ஒரு பள்ளத்தாக்கு நமக்கு எல்லா இருதயத்துக்குள்ள இருக்கான் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் கேன் சாட்டிஸ்ஃபைட் இந்த எல்லா இருதயத்தர் இஸ் எ பிக் வேக்கம் இன் ஆல் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ் ஹூ கேன் சாட்டிஸ்ஃபைட் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் கேன் சாட்டிஸ்ஃபை பிளேஸ் பாஸ்கல் சேஸ் உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான நாடு சமீபத்திலே யுனைடெட் நேஷன் இஸ் ரிலீஸ்ட் என்னது ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அது பேர் வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க அறிக்கையிட்டு இருக்காங்க 156 கண்ட்ரி எடுத்து உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான நாடு எதுன்னு போட்டிருக்காங்க 2010 to 2012 வரைக்கும் Do you think they can guess at it? எந்த நாடு உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான நாடு தெரியுமா There are 7 criteria வச்சு செலக்ட் பண்ணிருக்காங்க 156 கண்ட்ரியில இந்த ஆய்வு செய்து யுனைடெட் நேஷன் இஸ் ரிலீஸ்ட் இட் யூ திங்க் ஜஸ்ட் கேன் கெஸ் அட் இட் விச் வில் பி த ரொம்ப ஹாப்பியஸ்ட் நேஷன் ஆன் த ஃபேஸ் ஆஃப் தி எர்த் அவங்க எல்லாம் கையில வச்சிருக்கிறாங்கல்ல ஸ்மார்ட் போன பார்த்து திஸ் இட் டென்மார்க் ஆல் தி நார்விக் டென்மார்க் சுவிட்சர்லாந்து ஸ்வீடன் திஸ் ஆர் த கண்ட்ரி டென்மார்க் இஸ் செட் டு பி த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி தி வேர்ல்ட் அமெரிக்கா யூ நோ வாட் ரேங்க் இட் இஸ் 17th rank. Said to be the happiest country is not the wealthiest country. We always associate happiness or satisfaction with money factor. They say it is not true at all. America is 17th in the happiness list. 17th இடத்துல தான் அமெரிக்கா நாட்டுக்கு. Said to be the wealthiest nation in the world, but it's not the happiest nation. But I tell you, அவங்க லிஸ்ட் இருக்கட்டும் பைபிள் லிஸ்ட் பிரகாரம் யார் சந்தோஷமான தினம் 32 சங்கீதம் லெட் மீ பினிஷ் இட் வித் திஸ் 32 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்றப்பா சந்தோஷமானமா ஒரு இதுப்பா இந்த யாரு லிஸ்ட் பாருங்க எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் யாரு பாக்கியவான் பாக்கியவானுடைய வேர்டுக்கு என்ன தெரியுமா ஹீப்ரு வார்த்தை அர்த்தம் ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் இஸ் ஹாப்பினஸ் இன் த வேர்ட் ஹாப்பினஸ் இன் த வேர்ட் இட் இஸ் இன் த ப்ளூரல் சந்தோஷங்கள் அப்படிதான் ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் ஷுட் பி சந்தோஷங்கள் சந்தோஷங்கள் யாருக்கு உண்டா யாருடைய பாவங்களை கர்த்தர் மூடுகிறாரோ யாருடைய அக்கிரபத்தை கர்த்தர் நினையாது இருக்கிறாரோ அவன் தான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமானவன் அர்த்தம் உன் பணம் அல்ல உன் பதவி அல்ல பட்டங்கள் அல்ல இஃப் யூ ஹேவ் தி ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின் அஷூரன்ஸ் தி ஜீசஸ் ஹஸ் ஃபர்கிவன் ஆல் மை சின்ஸ் யூ ஆர் தி ஹாப்பியஸ்ட் பர்சன் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி எர்த் லீவ் அலோன் தி யுனைடெட் நேஷன் ரிப்போர்ட் அந்த பதில எது எப்படி பாவத்தை ஆண்டவர் தள்ளிட்டான்னு போட்டிருக்குது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் ஏன் மேற்குக்கும் கிழக்குக்கும் ஏன் வடக்குக்கும் நார்த்துக்கும் சொல்ல முடியுதா Why should God say south and north? Why it says east and west? God could have simply said south and north ன்னு சொல்லாமே You know, there is a south pole, there is a north pole. Is there a east pole and west pole? No. What does it mean? சவுத் நார்த்தும் மீட் பண்ணலாமா இஃப் யூ கோ டு தி சவுத் அட் சம் பாயிண்ட் இட் ஸ்டாப்ஸ் இஃப் யூ கோ டு தி நார்த் அட் சம் பாயிண்ட் இட் ஸ்டாப்ஸ் பட் இஃப் யூ கோ ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இட் நெவர் ஸ்டாப் யூ கேன் நெவர் மீட் அப்படின்னா என்ன சொல்ற கடவுள் எப்படி தினமும் உங்க பாவத்தை மன்னிச்சிருக்காரா எப்படி சவுத் ஈஸ்ட் மீட் பண்ண முடியாதோ அந்த மாதிரிக்கு உன் பாவங்களை ஒரிச்சு மன்னிச்சிட்டாருன்னா இட் நெவர் அகேன் யூ மீட் தி சின்ஸ் வாட் அ வண்டர்ஃபுல் காட் வி ஹேவ் வாட் அன் எக்ஸலன்ட் ஃபர்கிவ்னஸ் இஸ் திஸ் ஹவ் எவர் சீன் ஃபர்கிவ்னஸ் தட் பெர்ஸ்பெக்டிவ் அதிகாரத்தின் 17 பாவங்களை முதுக்கு பின்னால போட்டுருவான் ஆண்டவர் நீ பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை எடுத்து
பாக்கெட்ல போட்டுக்கிறேன்னு சொல்ல, முதுகுக்கு பின்னார் அப்படின்னா பார்க்க கூட மாட்டாங்கிறார். எசியா 43:25 எபிரேயர் 10:17 பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று சொல்கிறார். இஃப் யூ கன்ஃபஸ் யுவர் சின்ஸ் டு காட், யூ வாண்ட் ஈவன் திங்க் தட் யூ சின், டோட்டலி யூ வில் ஃபர்கெட் இட். தட் இஸ் வாட் ஹி சேஸ். அண்ட் தென் இஃப் யூ கோ மீகாவின் புத்தகம் 7:19 வாசித்தீங்கன்னா, உன் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் போட்டுருவாரோ அப்படின்னா அர்த்தம், மேலே போட்ட அலைகள் கொண்டு வந்து கரையில் விட்டுருவோம்ட்டு சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுருவாரோ, அப்படி உன் பாவங்களை எல்லாம் மன்னிக்க தய பெருத்திருக்கிறார் மீயான ஆண்டவரை நாம் வைத்திருக்கிறோம். சரிதான், மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரமா என்னுடைய பாவங்களை விளக்குற அப்படின்னா அர்த்தம்னா, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வில் நெவர் மீட் அட் ஆல், பட் வெஸ்ட் அண்ட் சவுத் அண்ட் நார்த் கேன் மீட். அப்படி சொல்லல, மீட் பண்ணாத அளவுக்கு நான் பாவங்களை எல்லாம் தூரமாய் போட்டுருவேன். இன்னொரு அருமையான அண்டர்ஸ்டாண்டிங் அது உண்டு. ஈஸ்ட் நடக்கிறது என்ன, வெஸ்ட் நடக்கிறது என்ன, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உண்டு, யாருன்னா செத்துட்டாங்கன்னா அவங்க என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இ மூவ் டு த வெஸ்ட் என்பாங்க. அந்த ஃப்ரேஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியல, இட்ஸ் ஃபேமஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இ மூவ் டு த வெஸ்ட் என்பாங்க. அப்படின்னா மூவ் டு த வெஸ்ட் அர்த்தம் வெஸ்ட் பக்கம் போனார்ல, செத்து போயிட்டாருன்றது. ஏன்னா வாட் ஹேப்பன்ஸ், சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் தி வெஸ்ட். So, sun setting வந்து வெஸ்ட்டுக்கு தான், அதனால தான் டெத் இஸ் கம்பேர்ட் டு த வெஸ்ட், மூவிங் டு த வெஸ்ட் அர்த்தம் யாரும் செத்து போயிட்டாங்களோ மூவிங் டு த வெஸ்ட்வாங்க. ஸோ என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆத்தர் வந்து ஒரு காமெண்டேட்டர் என்ன நடந்துச்சுக்கா, எப்படி ஈஸ்ட் ரெப்ரசன்ஸ் லைஃப், வெஸ்ட் ரெப்ரசன்ட் டெத், எப்படி மரணமும் சாவும் ஒன்றோடு ஒன்று மீட் பண்ண முடியாது, அப்படியாக கர்த்தரோட பாவங்களை மீட் பண்ணாத மாதிரிக்கு வித் டிஃப்ரெண்ட் நேச்சரை மாத்தி போட்டாரு. மீட் பண்ணவே முடியாது, எப்படி சாவும் மரணம் ஒன்றா இருக்க முடியாது, அப்படியாய் உன் பாவங்கள் ஒன்று விட்டு தூரமாய், உயிருக்கு எப்படி மரணம் விளக்கப்பட்டதோ, எப்படி மரணத்தை விட்டு உயிர் விளக்கப்படுகிறோ, அப்படியாய் பாவத்தை முழுமையாய் விளக்கிற ஒரு அருமையான கடவுள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான forgiveness God is willing to give you if you just ask for it. That's it. So the மூணு benefits, the description of benefits, மூணு சொன்ன, the benefit of sanctification, the benefit of salvation, the benefit of satisfaction. இந்த மூன்று ஆசீர்வாதங்களை மகுடம் என்ன, blessing of forgiveness. கர்த்தருடைய பாவ மன்னிப்பை கர்த்தருக்காக இலவசமாய் அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த பிளஸ்ஸிங். When you have a benefit of sanctification, you have benefit of salvation. When you have benefit of salvation, you have benefit of satisfaction. கர்த்தர் தமது வசனங்களை நமக்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆம் சுவாமி, இந்த உலகத்திலே நீ கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே பெரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு சுவாமி. இந்த பாவ மன்னிப்பு எங்களுக்கு தந்திருக்கிறீர், மக்கள் நன்றி இயேசப்பா. தொடர்ந்து ஆண்டவர் அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் சில வேளையில் தடுமாறும் பொழுது எங்களுக்கு ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்க போதுமாறாக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையை தொடர்ந்து எங்களுக்கு நீ தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

நல்லவராய் இருந்தவருக்கு நன்மை செய்த ஆண்டுக்கு கொஞ்சம் கரகத்தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி பிரேசமோ ஆனந்த களியில உதடுகளா போற்றி போகிறோம் என்கிற பாடலை எல்லாரும் சிந்தி

அன்றைக்கு சாலமோன் தேவனுடைய ஆலயத்தில் ஒருமித்த குரலோடு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பாடி துதிக்க ஆரம்பித்த பொழுது ஒரு மேகம் அந்த ஆலயத்தில் வந்து இறங்கினதை ஜனங்கள் கண்டார்களே. இன்றைக்கு நீங்கள் ஒரு மனமாய் ஆராதிப்பீர்கள் என்றால், முழு மனமாய் தேவனை துதிப்பீர்கள் என்றால், அந்த மகிமையை காண்பதற்கு, அந்த மேகத்தை காண்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எப்பொழுது அந்த தேவ பிரசன்னத்தை அனுபவித்தார்களோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக விழுந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். தங்கள் நிலைகளில் அவர்களால் நிற்க கூடாமல் போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்தில் ஆராதித்த பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்து போனார்கள். மகிமை எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே அர்ப்பணிப்பு இருக்கும். மகிமை எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே தன்னை தாழ்த்துகிற நிலைமை இருக்கும். மகிமை எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே சந்தோஷம் இருக்கும். மகிமை வெளிப்படுகிற இடத்தில் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வது உண்மை. அந்த மகிமை இன்றைக்கு உங்களையும் நிரப்பட்டும்.

பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேகம் உங்களை நிரப்பட்டும், சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட காரியம் இந்த காலை வேளையில் ஒரு மனமாய் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் தம்முடைய

நீர் வந்தால் எல்லாம் நடக்கும். இயேசு வந்தால் எல்லாம் நடக்கும். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய வல்லமை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஒரு மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய

இந்த நாளில் ஒரு விசேஷித்த தெய்வ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யட்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தேவ பிரசன்னத்தினால் உண்டாகிற தேவ வல்லமையினால் இன்றைக்கு விடுதலை பெறட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், மகிமை விளங்குவதாக. ஒரு மேகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். அதை விசுவாசிக்கிறவர்கள் நன்றாக விடுதலையோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய வல்லமை இந்த நாளிலே விளங்கும்படியாக தேவ கரங்களில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். அவரை தேடுகிற, அவரை நம்புகிற, ஆமேன், ஒருவருக்கும் ஒரு குறையும் கர்த்தர் வைப்பதில்லை. ஆமேன் சொல்லுங்க.

என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர். அவர் ஒருபோதும் ஆமென் என்னை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா?

அற்புதமாய் நடத்தின என் ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதி பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவர் மாறாதவர், இயேசு மாறாதவர், ஹல்லேலூயா. அவர் வார்த்தைகள் மாறவில்லை, அவருடைய அன்பு மாறவில்லை, அவருடைய நன்மைகள் குறையவில்லை. இன்றைக்கும் அவருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதமான செயல்களை காண்பதற்கு கர்த்தர் செய்வாராக, செய்வாராக. ஆமென்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு நிகரே இல்லாத சர்வேசா, நோ ஒன் லைக் ஹிம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி திருப்பாடல் 97. பொதுவாக நாம் சங்கீதம் என்று சொல்லுவோம், ஆனால் திருப்பாடல் என்கிற பதத்தை நாம் பயன்படுத்துவது அதிலும் மேன்மையானது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக் கடவுது, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கின்றன, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம், அக்னி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது, அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகுபோல் உருகின, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று, வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகின்றன, சகல மக்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள், சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சியோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் கழிகூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கின்றன. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். இன்றைய மனப்பாட வசனம் 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் பரிசுத்தராயிருங்கள். Just as the one who called you is holy, be holy yourselves in all your conduct and manner of living. கடவுள் சர்வ வல்லவர், சர்வ வியாபகர், சர்வ ஞானி, அன்புள்ளவர், மாறாதவர், பரிசுத்தர். ஆனால் வேதத்தில் உள்ள தொழுகை பாடல்கள் எதிலும் மும்முறை சொல்லப்பட்டுள்ள கடவுளுடைய குணாதிசயம் அவரது பரிசுத்தமே. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாட்டிலும் இன்னொன்று புதிய ஏற்பாட்டிலும் உண்டு. ஏசாயா கண்ட தரிசனத்தில் சேராபீன்கள் எனும் விண்ணகவாசிகள் ஒருவரையொருவர் பார்த்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என குரல் எழுப்பினர். ஏசாயா 6:3. யோவானுக்கு கிடைத்த விண்ணக தரிசனத்தில் 4 உயிரினங்கள் சர்வவல்ல தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என இடையராது சொல்லிக் கொண்டிருந்தன. வெளிப்படுத்தல் 4:8. எபிரேய மொழியில் பரிசுத்தர் என்று இருமுறை சொன்னால் மகா பரிசுத்தர் என்று பொருள்படும். மும்முறை அதை சொல்லுவது அதற்கு மிஞ்ச முடியாத உச்ச நிலையை குறிப்பிடுகிறது. கிரேக்க மூலமொழி பிரதிகள் பலவற்றில் பரிசுத்தர் என்னும் சொல் வெளிப்படுத்தல் 4:8 9 முறை வருகிறது. ஆம், தேவனது அத்தனை குணாதிசயங்களிலும் தலை தூக்கி நிற்பது அவரது பரிசுத்தமே. இஸ்ரவேலர் செங்கடலை தாண்டி சென்றது அற்புதங்களிலெல்லாம் அற்புதம். ஆறுகள் அவ்வப்போது வற்றுவதுண்டு, ஆனால் கடல் ரெண்டாய் பிளந்ததை கேள்விப்பட்டதுண்டோ? கடல் நடுவில் காய்ந்த தரையில் அவர்கள் அற்புத பவனி சென்றதை அடுத்து மோசேயும் இஸ்ரவேல் மக்களும் ஆண்டவருக்கு அழியா பாடல் ஒன்று பாடினர். அப்பாடலின் உச்ச கருத்து அதன் நடுவில் இதோ, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு நிகரானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? யாத்திராம 15:11. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். எகிப்தியர் மற்றும் வேற்றினத்தவரின் தெய்வங்களை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருந்தனர். ஆனால் ஏகோவாகிய கடவுளிலோ அவர்கள் இணையற்ற தொண்டை, அதாவது பரிசுத்தத்தை கண்டனர். வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளவாறு தேவத்துவத்தின் திரித்துவத்தை நாம் விசுவாசிக்கிறோம், அதாவது திரியேகத்துவம், ட்ரினிட்டி ஆஃப் காட்ஹெட். கடவுள் ஒருவரே, அவர் பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள் என்று மூன்று நபர்களாயிருக்கின்றனர். காட் த ஃபாதர், காட் த சன் அண்ட் காட் த ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருவரும் பூரண பரிசுத்தர். தமது பிரதான ஆசாரிய ஜெபத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பிதாவை பரிசுத்த பிதாவே என்று அழைத்தார். யோவான் 17:11. அவளது வயிற்றில் பிறக்கப் போகும் கடவுளின் குழந்தை பரிசுத்தம் உள்ளது என்ற படுமென்று தேவதூதன் மரியாளிடம் அறிவித்தான். லூக்கா 1:35. திருத்துவத்தின் மூன்றாம் நபரின் பெயரே பரிசுத்த ஆவியானவர் என்பதே. இறையியலல் என்றாலே, தியாலஜி என்றாலே அது பரிசுத்தரின் அறிவுதான். எனவேதான் நீதிமொழிகள் 9:10 வாசிக்கிறோம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. தரங்கம்பாடியைச் சேர்ந்த சாமுவேல் ஐயர் அவர்கள் கீர்த்தனையில் இயற்றிய ஒரு பாடலிலிருந்து ஒரு கவி, பரந்தன்னில் நீர் பரிசுத்தர் மா பரிசுத்தர் மா பரிசுத்தரே, பரனே சேனை பரனே என்று பகிர்ந்தே பார்க்கும் அளவும், மூவாட்களாய் ஒரு வஸ்துவாய் மூலோகமும் ஆளும் வரா, தேவா தந்தை சுதனாவியே தினமுந்துதி உமக்கே. சகோதரி சாராள் நவரோஜி அழகாக பாடினார்கள்.

நிகரே இல்லாத சர்வேசா, நோ ஒன் லைக் ஹேம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். மகாபிரிய தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று உம்மை போற்றி பாடி புகழ்ந்து புகழ்ந்து உமக்கு முன்பாக தலை வணங்குகிறோம். உம்மை கும்பிடுகிறோம் ஆண்டவரே, உமக்கு முன்பாக பணிகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பரிசுத்தத்தில் உமக்கு இணையானவர் யார்? பரிசுத்தத்தில் உமக்கு நிகரானவர் யார்? கர்த்தாவே, பரிசுத்தமான ஒரு தேவன், அசுத்தமான அருகதையற்ற எங்களை அணைத்து கொண்டு உம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றினீரே. உம்முடைய பாதங்களுக்கு முத்தம் கொடுக்கிறோம். நீர் அல்லவா தேவன், இதுவல்லவோ அன்பு? கர்த்தாவே, எங்களுடைய நடத்தை எல்லாவற்றிலும், எங்கள் சிந்தையிலும், எங்கள் சொல்லிலும், எங்கள் செயலிலும் எங்களால் முடிந்தவரை கர்த்தாவே பரிசுத்தத்திற்காக நாங்கள் போராடி பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எந்த விதத்திலும் அவரை துக்கப்படுத்தி விடாதபடி, அவரை அவித்து விடாதபடி, அவரோடு ஒத்துழைத்து உம்முடைய திவ்ய சுபாவத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி எங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டி கர்த்தாவே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து முன்னேறி செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு உமது பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமேன்.

தடைகளை தகர்ந்தோட பண்ணுகிற தளபதி, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தரிசனம் தந்தவரே, அதை நிறைவேற்றிட எங்கள் வாழ்க்கையில் உதவி செய்யும்.

பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. திகைத்து போன நேரத்தில், கலங்கி நிற்கிறதான நேரத்தில் எங்களை ஆதரிக்கும் எங்கள் தகப்பனே, எங்களுக்கு ஆதரவாய் வரும் எங்கள் இரட்சகரே, எங்களை இரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்த கிருபாதார பலியே உம்மை நோக்கிப்பா.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு உண்மை கதையை சொல்லவா? இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கால்ஃப் விளையாட்டு வீரர்கள்ல ஒருவர் ஆனல்டு பாமர். ஒரு தடவை சவுதி அரேபியா ராஜா சவுதி அரேபியாவில பாலைவனத்து நடுவுல ஒரு புது கால்ஃப் மைதானத்தை நிறுவி அதோட திறப்பு விழாவுக்கு இவரை அழைச்சிருந்தாரு. இவரை மட்டும் இல்ல, பல பிரபலங்களையும் உலகத்துல உள்ள மிகச்சிறந்த கால்ஃப் விளையாட்டு வீரர்களையும் அழைச்சிருந்தாரு. திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த மைதானத்துல கால்ஃப் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அரசரோட விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ ராஜா வலம் வந்து ஒவ்வொருவரையும் நலம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனல்டு பாமர் பக்கம் வந்தாரு. அவர்கிட்ட சுகநலன் விசாரிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு ராஜா அவர்கிட்ட, உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. ஆனல்டு பாமர் இந்த கேள்வியை எதிர்பார்க்கல. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அவருக்கு தெரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. மனசு திக் திக்குன்னு அடிச்சது. ஏதோ ஒரு விதமான பயம் அவரை ஆட்கொண்டது. ராஜா கிட்ட என்ன கேக்குறதுன்னு தெரியல. எதுவும் கேட்காம இருக்கவும் முடியாது. தன்னிடம் அன்பா கேட்ட ராஜா கிட்ட மெதுவா, ராஜா எனக்கு ஒரு கிளப் கொடுங்கன்னு சொன்னாரு. கிளப்னா கால்ஃப் மைதானத்துல பந்து அடிக்க பயன்படும் கம்பு. ராஜா சிரிச்சுக்கிட்டே நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மூணு வாரங்கள் ஆச்சுது. ராஜா கிட்ட இருந்து ஒன்னும் வரல. ஆனல்டு பாமர் தனக்குள்ளே, அவர் சவுதி அரேபியாவின் ராஜா, என்னைய பற்றி நினைக்க அவருக்கு எங்க நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. பல வாரங்கள் கழிஞ்சது. அவருடைய தபால் பெட்டியில மிகப்பெரிய கவர் ஒன்னு இருந்துச்சு. அனுப்புனர் விலாசத்துல சவுதி அரேபியா ராஜான்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள 500 ஏக்கர் கால்ஃப் மைதானத்துக்கான சொத்து பத்திரம் இருந்துச்சு. கால்ஃப் மைதானத்தையும் கிளப்னு சொல்வாங்க. இவர் கேட்ட கிளப் பந்தை அடிக்கும் கம்பு. ஆனா ராஜா கொடுத்தது கால்ஃப் கிளப். இவருடைய எண்ணம் வேற, ஆனா ராஜாவுடைய எண்ணம் வேறா இருந்துச்சு. இந்த உலகத்துல உள்ள ராஜாவே இப்படி கொடுக்கும்போது, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகிய நம் பரமபிதா நாம கேக்குறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமா நமக்கு கொடுப்பார் இல்லையா?

அவ்வியானவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நட.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 33:9, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமே, உண்டாகட்டும் என்று சொன்னார், உண்டானது. நட்சத்திரங்களை எல்லாம் தேவன் படைத்தான். நட்சத்திரங்கள் என்று சொல்லும் போது ஆமே, நம்முடைய கண்களுக்கு அது சிறியதாய் தெரிந்தாலும் ஆமே, நம் கண்களுக்கு பெரிதாய் தெரிகிற சூரியனை விட வானத்திலே தோற்றுவிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் பல மடங்கு பெரியதாய் இருக்கிறது என்று ஆமே நாம் படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இந்த நட்சத்திரங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவை. மனிதனுடைய கணக்கு எவ்வளவு மேக்சிமம் மனிதனுக்கு தெரியுமோ அதை விட பல மடங்கு அதிகமாக நட்சத்திரங்கள் இருக்கிறது. அத்தனை நட்சத்திரங்களையும் தேவன் உண்டாக்கி அதை அதனதின் ஸ்தானத்திலே தேவன் நிற்க வைத்திருக்கிறார். ஆமே, இத்தனை கோள்கள் ஆமே அது அதற்கென்று நியமிக்கப்பட்ட ஸ்தானங்களிலே ஆமே தேவன் நிற்க வைத்திருக்கிறார். எப்படி இது சாத்தியமானது? அவருடைய ஒரு வார்த்தையினால, அவருடைய கட்டளையினால. அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன். எத்தனைதான் சமுத்திரம் கொந்தளித்து எழும்பினாலும் தேவன் போட்ட எல்லையை தாண்டி அதற்கு வர முடியாது. எல்லையை தேவன் குறித்திருக்கிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது கர்த்தர் எல்லையை ஏற்கனவே போட்டு விட்டார். அப்படி இல்லை என்றால் என்றோ நம் கதை முடிந்திருக்கும். தேவன் கட்டளையிடுகிறவர். யோபுவின் வாழ்க்கையில பிசாசானவன் சோதிக்க பெர்மிஷன் கேட்கிறான். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். சொல்லிவிட்டு சொல்லுவார், அவன் பிராணனை தப்பவிடு. சாத்தானுடைய வேலை என்ன? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் கர்த்தருடைய கட்டளை என்ன? அவன் கொல்லப்படக்கூடாது. சங்கீதம் 118 சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, அவர் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஒரு வார்த்தை தான், அவன் பிராணனை தொடக்கூடாது, அவ்வளவுதான். இந்த கட்டளையை தாண்டி பிசாசானவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. எத்தனை நெருக்கம், எத்தனை போராட்டம், எத்தனை நஷ்டங்கள், எத்தனை இழப்புகள். ஆனாலும் யோபுவின் தீபம் எரிந்து கொண்டுதான் இருந்தது. காரணம், இது கர்த்தருடைய கட்டளை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். சாத்தான் கையில வச்சுட்டு கர்த்தர் கட்டளையிடுகிறார். சாத்தானால ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்க இருக்கிற சூழ்நிலை எதுவா இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலையா இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கென்று கட்டளையிட்டது நிற்கும். அதை யாருக்கும் மாற்றவும் முடியாது, யாருக்கும் அதை மீறவும் முடியாது. காரணம், அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. கர்த்தரை சார்ந்திருப்போம். எனவேதான் யோபு சொல்லுகிறார், இவ்வளவு நஷ்டம் நெருக்கம் ஏற்பட்ட போதும் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஆமே, கர்த்தர் ஜீவனை தந்து கர்த்தர் காக்கிறார் என்றா, ஆமே, தேவன் பின்னாட்களிலே ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்பது நிச்சயம். யோபுவின் பின்னாட்கள் எப்படி இருந்தது? இழந்த நஷ்டப்பட்ட அனைத்துமே ரெண்ட தனியாய் கொடுக்கப்பட்டது. அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கும் செய்வாராக, அவர் கட்டளையிட நிற்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு பெரிய தேவன். ஆண்டவரே, திராணிக்கு மேல சோதனைக்கு இடம் கூடாதபடி நீர் கட்டளையிட்டிருக்கிறீர். நஷ்டப்பட்ட இழந்த அனைத்தும் ரெண்டத்தனையாய் கிடைக்கும்படிக்கு நீர் கட்டளையிட்டிருக்கிறீர். கர்த்தாவே, எங்க வாழ்க்கையில் நீர் அப்படியே செய்கிறீர், செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ரெண்டு குறை 5:17 சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதானது. நீங்கள் உங்களை பார்த்து சொல்கிறவங்க கடந்த வாழ்க்கையை, நீங்கள் பட்ட வேதனையை, நீங்கள் பட்ட அவமானத்தை, நீங்கள் பட்ட எல்லா காரியத்தையும் குறித்து யோசிச்சு நீ அதிலே வாழ்கிறத விட்டு விடுங்க. ஆண்டவர் சொல்ற, நீ எப்போ கிறிஸ்துவுக்குள் ஆயிட்டியோ அப்போவே பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதித, நீ புது சிருஷ்டி ஆயிட்டப்பா. நீ பழசை குறித்து யோசிச்சு அதிலே இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய அடுத்த காரியத்திற்குள்ளாக, அடுத்த திட்டத்திற்குள்ளாக, அடுத்த ஆசீர்வாதத்திற்குள்ள, அடுத்த மேன்மைக்குள்ளாக நீங்கள் போக முடியாது. ஆமாம், அது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ நான் ஆண்டருக்குள்ள வந்துட்டேன், ஆண்டருடைய தீர்மானத்துக்குள்ளாக வந்துட்டேன், அவருடைய திட்டத்துக்குள்ளாக வந்துட்டேன், அவருடைய பிரமாணங்களுக்குள்ளாக வந்துட்டேன், இனி நான் பழைய பழசை குறித்து யோசிக்க மாட்டேன், என் புதிதான ஆசீர்வாதத்தை பார்க்க நான் முன்னேறி செல்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல நம்ம பாவத்தை மறைச்சு ஒரு நாளும் வாழ முடியாதுங்க. அதான் வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமொழி 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க மனுஷனுக்கு முன்னாடி போய் நான் அதை செஞ்சுட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிங்க, அதெல்லாம் கேட்கவே கேட்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நீங்க மன்றாடி ஜெபிச்சு அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்க மனுஷங்கிட்ட போய் நீங்க சொல்லும் போது அவன் இங்க அவங்க இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஆமா, அது இன்னொரு 20 பேர்கிட்ட சொல்லுவாங்க. தேவையில்லாம தூசி நீங்களே மறந்துடுவீங்க. புரியுதா நான் சொல்றது? ஆமாம், நீங்களே உங்கள் காரியத்தை, நீங்களே உங்கள் நீங்கள் செஞ்ச காரியத்தை, அந்த கடந்த காலத்தில் நடந்த அகோரங்கள், நீங்கள் பட்ட வேதனைகள், அது நிமித்தமாக நீங்கள் கடந்து வந்த ஒன்றும் இல்லைங்க. ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், அவங்க பெற்ற அவமானம், கடந்த வாழ்க்கையில் பார்த்த வேதனைகள், தூஷணங்கள், அவமானங்கள், அதில் இருந்த அந்த அகோர துயரங்கள், அந்த காட்சிகளெல்லாம் நிறையா பேர் ஞாபகம் வச்சு எத்தனையோ பேர் சூசைட் பண்ணவங்களே இருக்கிறாங்க. நான் சொல்றது உண்மைதானே? நீங்களே மறந்தாலும் மனிதர்கள் விட மாட்டாங்க. ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க பழைய வாழ்க்கையை குறிச்சு, உன்னோட பழைய வாழ்க்கையை குறிச்சு, நீ பண்ண காரியத்தை குறிச்சு அவனுங்க உன்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அதை யோசிக்காதீங்க. ஃப்ரீயா இருந்து சொல்லுங்க, நான் ஆண்டவருக்குள்ள எப்போ வந்துட்டனோ, நான் எப்போ அந்த காரியத்தெல்லாம் விட்டு தனிமையாக ஆண்டருடைய பாதத்தில் உட்காந்து அறிக்கை செய்து ஜெபித்து ஆண்டர் கண்களை இறக்கம் பெற்றுதோ, அதுக்கப்புறம் எனக்கு எந்த மனுஷனோட அங்கீகாரம் தேவையில்லை, எந்த மனுஷனோட தீர்மானங்களும் எனக்கு தேவையில்லை, எந்த மனுஷனோட திட்டங்களும் தேவையில்லை, நான் முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டேன், ஆண்டவர் என்னை உயர்த்துகிறான்னு சொல்லி ஒரு தீர்மானத்தின் காலை வேலை நீங்க எடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களை தூக்குற விதம் வேற மாதிரி இருக்கும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஏசாயா 43:18 வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், ஆண்டவர் இதோ உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறார். எத்தனை பேர் ஆவேன் சொல்றீங்க? இதை பேசும் பொழுது ஒரு பழைய பாடல் ஒன்று ஞாபகம் வருது. கையை தட்டி சேர்ந்து பாடலாமா? ஜி மைனர்

எல்லாம் மறந்துடுங்க. ஆண்டவர் கையசட்டி ஆண்டவரே என் ஆராதிக்கு கிருபை கொடுத்தீங்களே, என் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் முடிச்சு கொடுத்தீங்களே, நீரே என்னுடைய சமாதானத்தின் காரணம். நன்றி யேசுப்பா. நீங்க சாதாரணமான தேவன் அல்ல, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அப்பதான் ஆண்டவர் உன்னை சாதாரணமான காரியத்திற்குள்ள விளக்கி உன்னை அசாதாரணமான காரியத்தில் உட்கார வைப்பார். ஆமா, நீங்க சாதாரணமா எந்தெந்த ஜனங்கள் உங்களை பார்த்தாங்களோ, எந்தெந்த கண் உங்களை சாதாரணமா பார்த்ததோ, அந்த கண்களுக்கு முன்பதாக எல்லாம் ஆண்டவர் உங்களை அசாதாரணமாய் மாற்றுவார். ரெண்டு

நல்லா கவனி, இவ்வளவு பார்த்து சொல்றேன். நீங்க பார்க்கிற பிரச்சனை சாதாரணம், நீங்க பார்க்கிற போராட்டம் சாதாரணம், நீ உனக்கு முன்னாட பார்க்கிற கோலியாத்து சாதாரணமானவன். ஆனா நீங்க யோசிக்கிறீங்க அது பெருசு இது பெருசு, என்னோட போராட்டம் பெருசு, என் பிரச்சனை பெருசு, என் படிப்பு பெருசு, எனக்கு விரோதமாய் போராடுகிற மனிதர்கள் பெருசு, எல்லாமே பெருசு நினைக்கிறேன். அது கிடையவே கிடையாது, அதெல்லாம் சாதாரணம். என் ஆண்டவர் அசாதாரணமானவருடைய கண்களுக்கு முன்பதாக நீ பார்க்கிற கண்ணீர் சாதாரணம், நீ பார்க்கிற போராட்டம் சாதாரணம், நீ பார்க்கிற வேதனை சாதாரணம், நீ பார்க்கிற தவிப்பு சாதாரணம். ஒருவேளை உங்களுக்கு இது பெரிதாய் தெரியலாம், ஆனா என் ஆண்டவருக்கு இது சாதாரண. ரெண்டு கரச்ச உயர்த்தி சொல்லுங்க.

0: மாறி ஆண்டவருட பாதத்துல நீங்க
1: மாணவர் அல்ல நீங்க
0: அறிக்கை செய் நீ பார்க்கிற சாதாரண போராட்டம் மாறும் நீங்க சாதாரண

0: பலத்த கை தட்ட ஆண்டவர் கொடுப்போமா? அந்த சாதாரணமான தேவன் அல்லப்பா, அவரு கனத்திற்குரியவர். சிங்காசனத்துல நல்ல கையை தட்டி சொல்லுங்க, அவர் மகிமைக்குரியவர். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றத்தக்கவர். அவர் சாதாரணமானவரே அல்ல. நான் பார்க்கிற பிரச்சனை சாதாரணம், என் உடம்பில் இருக்கிற வியாதி சாதாரணம், ஆனா என் ஆண்டவர் எல்லாத்தையும் காட்டிலும் பெரியவர்.
1: எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இருப்பாங்க இல்ல? ஆனா கொஞ்சம் நினைவு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் எல்லாமே சில சில காலங்கள் வரைக்கும் தான் உங்க கூட இருப்பாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அப்புறம் காலேஜில் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஒரு காலம் வரைக்கும் நான் நிரந்தரமாக யாருமே இல்லை. சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்ககிட்ட பணம் இருக்கும் போது சிலவங்க இருப்பாங்க, நீங்கள் நல்ல காரியம் உங்களுக்கு செய்யும் போது உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க, அதுவே நீங்கள் ஒரு அவமானத்துக்குள்ளே போகும் பொழுது, உங்கள் பெயருக்கு ஒரு கெட்ட பெயர் வரும் பொழுது, உங்களை சுற்றி அவமானங்கள் இருக்கும் பொழுது உங்களை கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் நண்பன் என்பவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது தெரியுமா? நீதிமொழிகள் 17:17 வாசிங்க பார்ப்போம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். உங்ககிட்ட பணம் இல்லாத போதும் உங்களோடு இருப்பான், நீங்க உடஞ்ச போதும் உங்களோடு இருப்பான், திருப்பி சகல புகழ் சகல மேன்மை சகல ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரும் பொழுதும் உங்களோடு இருப்பான். உங்களை எக்காரணத்துக்கும் உங்களை விட்டு போக மாட்டான், உங்களை யாரிடத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டான். சில புது உறவுகள் வரும்பொழுது, சில போன சமீப நாட்களா ஒரு எனக்கு வர மெயில்ஸ் மெசேஜ் எல்லாம், எனக்கு புது ஃப்ரெண்டை பார்த்தோன்னு அவங்க எல்லாம் போயிடுறாங்க. ஆனா நண்பன் என்பவன் யார் தெரியுமா? உன்னை எல்லாத்துலயும் இன்க்ளூட் பண்ணுவான். புது ஃப்ரெண்டை பார்த்தாலும் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். புது குடும்பத்தை பார்த்தாலும், அவங்க அப்பா அம்மாவை பார்த்தாலும் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். சகல காரியத்தில் கை கொடுத்து உன்னோடு கூட இருப்பான். முக்கியமா ஒரு தொடர்பில் இருப்பான். அட்லீஸ்ட் ஒரு வாரமாச்சும் ஃபோன் பண்ணி எப்படி இருக்க சாப்பிட்டியா என்று உங்களை விசாரிக்கிறனா இருப்பான். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இந்த நண்பர்கள் எல்லாம் நிரந்தரமா வந்ததில்லை. உங்களுக்கு துரோகம் செஞ்சதா இருந்ததில்லை, செஞ்சிருப்பாங்க, உங்களை பத்தி பேசியிருப்பாங்க, உங்க ஆப்போசிட்ல போய் உங்க தெரியாத நபர்கள்ட்ட போய் சில சேம் சைட் கோல் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த நண்பர்கள் நிமித்தமா என்ன சோழ்ந்து போயிட்டு ஒரு நாள் ஆண்டவர் பாதத்தில் உட்காரும் பொழுது உண்மையான நண்பர் இயேசு பார்த்தேன். ஆமா, இந்நாள் வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கிறாங்க, ஆனா எப்போ நண்பர்கள் துரோகம் கண்ணுக்கு தெரியுற, நல்லா கேளுங்க, நல்லா இருக்கும். கண்ணுக்கு தெரிந்த நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் செய்து உங்களை அவமானப்படுத்தி உங்களை பின்னாடி குத்துற மாதிரி இருக்குது. ஆனா கண்ணுக்கு தெரியாத நண்பரை ஒருத்தரை காட்டுறேன், அதுதான் என் இயேசு. கண்ணுக்கு தெரியலதான், ஆனா உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை கைப்பிடிச்சு தூக்குவார். எல்லா சீக்ரெட்ஸும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, அவர் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார், யாருக்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். அந்த நண்பரை நீ பிடிச்சிட்டீனா அவரை கூப்பிட்டுட்டு போங்க, அவர் உங்க கூட எல்லா காலத்திலும் ஆபத்திலையும் கூட இருப்பாரு, பணம் இல்லாத போதும் கூட இருப்பாரு, உறவுகள் பிரிந்த போதும் கூட இருப்பாரு, முக்கியமா உன் தனிமையிலும் கூட இருப்பாரு, உன்னுடைய வேதனையிலும் கூட இருப்பாரு. அந்த நண்பரை பிடிச்சுக்கிறீங்களா? இயேசு இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டா பிடிச்சுக்கோங்க. உங்களுக்காய் சகலத்தையும் செய், கண்ணுக்கு தெரியறவள கூப்பிட்டு கூப்பிட்டு ஆலோசனையை கேட்டு உங்களை விட்டுட்டு போறாங்களா? இன்னைக்கு கண்ணுக்கு தெரியலதான் இயேசு, ஆனா அவரை கூப்பிட்டீங்கன்னா ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன்னு சொன்னார். இதை பத்தி பேசும் பொழுது ஒரு பழைய பாடல் ஞாபகம் வருது, தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. அந்த பாடு ஜி மைனர் கொடு, அந்த பாட்டை கூட சேர்ந்து பாடுவீங்களா? அந்த பாட்டு கொஞ்சம் சவுண்ட் வை, அந்த பாட்டையும் கூட சேர்ந்து பாடலாமா? ஹம்மிங் கூட ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப நாள் ஆச்சு. 2 3

வீட்டுக்கு ஒரு உண்மையான நண்பரை நீங்க போகும்போது கூட்டிட்டு போறீங்க. உனக்கு நன்மை செய்கிற நண்பன், உனக்கு தோள் கொடுக்கிற நண்பன், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற நண்பன், உன் உயர் உயர் உன்னோட வளர்ச்சியிலையும் சந்தோஷப்படுவாரு, உன்னுடைய ஆசீர்வாதத்துல சந்தோஷப்படுவாரு, மேல பொறாமப்பட மாட்டாரு. அந்த நண்பன் தான் நேரம் ஆராதிச்சீங்களே அந்த இயேசு. இன்னைக்கு அந்த நண்பனை கை கோத்திக்கோங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச நண்பனை, இத்தனை நாள் நீ இருந்து என் கூட குளிப்பறிச்சது போதும், இன்னைக்கு நான் அறிஞ்ச என் இயேசு என் நண்பரா இருக்கிறா, அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், என் கதை முற்றிலும், என் பிளாஷ்பேக், என் ஃபியூச்சர் பிளான்ஸ், என்ன எங்கெல்லாம் விழுந்து எல்லாம் அவருக்கு தெரியும். அவரின் கரத்தை பிடிச்சு நடத்துவார், என் எண்ணங்கள் எல்லாம் புரிஞ்சு

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

இந்த தெள்ளுப்பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தாரல்லவா, நன்றின்னு சொல்லுங்க, உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அப்பா நன்றின்னு சொல்லுங்க, அப்பா நன்றின்னு சொல்லுங்க. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே, எங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறதப்பா, நன்றியால் நிரம்புகிறது ஆண்டவரே. நீ செய்ததை நினைக்கிறோம், நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நினைக்கிறோம், நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை நினைக்கிறோம். நல்ல தகப்பனாய், நல்ல தாயாய், எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை வழி நடத்துகிறவரே.

தேங்க்யூ ராஜா. மனதார நன்றி செலுத்துகிறோம், மனதார நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தை நாளத்தில் இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர். இதுவரை சுமந்தீர், இனிமேலும் சுமப்பீர். இதுவரை போஷித்தீர், இனிமேலும் போஷிப்பீர். இதுவரை உயர்த்தினீர், இனிமேலும் உயர்த்துவீர். இதுவரை பாதுகாத்தீர், இனிமேலும் பாதுகாப்பீர். இதுவரை தப்புவித்தீர், இனிமேலும் தப்புவிப்பீர். தேங்க்யூ ராஜா, நன்றி தகப்பனே. Hallelujah. Thank you, Father. Ullamella murugudaiya undan nanbai ninaikkile. Ullamella murugudaiya undan nanbai ninaikkile. Ethana pe solvinga.

அவருடைய தகுதியையும் நம்ம தகுதியையும் நினைக்கணும். அப்படி நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்க கண்ணில் கண்ணீர் வந்துடும். மேவிபோசேத்து தாவீது ராஜா அழைத்து அனுப்பின போது உள்ள வந்து நிற்கும் போது ரெண்டு கால் முடமானவன், பிரமாணத்தின்படி அந்த ஏரியாவுக்குள்ளேயும் வரக்கூடாது. சப்பானி ஒருவனோ தாவீதின் கோட்டைக்குள்ள என்றாக கூடாதுங்கிற சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மேவிபோசேத்து ராஜா அரண்மனைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறான். தாவீது அவனை பார்த்து சப்பானியேன்னு கூப்பிடல, முடவனேன்னு கூப்பிடல, மேவிபோசேத்தேன்னு பேர் சொல்லி கூப்பிட்ட போது மேவிபோசேத்துக்கு உள்ளம் நன்றியால் நிரம்பி கண்களில் கண்ணீர். அவன் பார்த்து சொன்னான், செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ பெயர் சொல்லி அழைத்ததுக்கு என்னை எனக்கு உங்க கண்ணில் தயவு கிடைச்சது அப்படின்னு. பல நேரத்தில் நாம் யார் என்பதை மறக்கிறோம். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை

நம்மை நினைக்குது. என் உள்ளம் உருகுது ஆண்டவரே, உங்க அன்பை நினைக்க இல்லை, உம்முடைய அன்பை நினைக்க இல்லை. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல

பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய அன்பு பெரியதாண்டவரே, கைவிடாத எங்கள் நல்ல மேய்ப்பரே, கல்வாரி நாயகனே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 68வது சங்கீதத்தின் 9வது வசனம், சங்கீதம் 68:9. தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இழைத்து போயிருக்கிற, களைத்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, தளர்ந்து போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற, ஆமென், உருகுலைந்து இருக்கிற அவருடைய சுதந்திரத்தை அவர் திடப்படுத்த விரும்புகிறார். அவருடைய ஜனமே அவருடைய சுதந்திரம். 1 பேதுரு 2 சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே நாம் அவருடைய ஜனங்கள் அல்லாதிருந்தோம், இப்பொழுதோ நாம் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம். முன்னே நாம் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தோம், இப்பொழுதோ நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலும் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் தேவன் நம்மை தம்முடைய ஜனமாக்கி இருக்கிறார், அவருடைய சுதந்திரமாக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், தொடர்ந்து ஓட வைப்பார். கர்த்தர் திடப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் இருந்தாலும் இந்த வேளையிலே தியானிக்கும்படியாய் ஒரு வார்த்தையை கூட நான் சொல்லுகிறேன். எசேக்கியேல் 34வது அதிகாரத்தில் தீர்க்க தரிசியை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருந்தார். அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான், 34:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 16வது வசனம், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். ஆமென்.

ஏன் முறிவை கட்டுகிறார் தெரியுமா? நீ குணமாக வேண்டியது அவசியம். ஏன் குணமாக வேண்டியது அவசியம்? நீ இன்னும் ஓட வேண்டும். நீ இன்னும் தம்முடைய ஜனத்தோடு சேர்ந்து ஓட வேண்டும். தம்முடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளப்பட்ட அந்த மேய்ப்பனால் நீ இன்னும் வழி நடத்தப்பட வேண்டும். நல்ல மேய்ப்பன் அவர். இழைத்து போயிருக்கிற தம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்துவார். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். தேடி கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவரின் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி நீர் இழைத்து போற உம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினே. ஹாலலூயா. கரம் பிடித்தனை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். ஹாலலூயா. கரை திரை இல்லா வாழ்வழித்து பரிசுத்த வாழ்க்கையில் பரிசுத்தமாயினை நடத்தி செல்லும். அழகான ஒரு பாடல். இந்த பாடலை நம்ம பாடி ஆமே நாம

ஆண்டவரோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளிலும் ஆண்டவரே இவ்வளவு நேரம் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க உம்முடைய அன்பை நினைத்து உம்மை போற்ற உயர்த்த உம்முடைய நல்ல வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இதை பார்த்த கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இழைத்து போவனுடைய சுதந்திரத்தை நீர் திடப்படுத்துகிறவர். ஆண்டவரே இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் அப்பா அப்படி திடப்படுத்தப்படுவார்களாக, இழந்த நன்மைகளை ஆண்டவர் திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக, இழந்த ஸ்தானத்துக்கு கதை திரும்ப அழைத்து கொண்டு வருவீராக. ஆண்டவரே காயப்பட்டு ஆண்டவர் வேதனையோடு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய காயங்களை கத்தர் கட்டுவீராக. கத்தர் ஆற்றி தேற்றி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த செபிக்கிறோம். இந்த மாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, எல்லா நன்மையினாலும் திருப்தியாக்குவீராக, கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீராக, இன்னுமோடு கிட்டி சேர கிருபை செய்வீராக. ஆண்டவர் ஒரு தீங்கும் ஒரு பொல்லாப்பும் உம்முடைய பிள்ளைகளை நெருங்காதபடி அணுகாதபடி கர்த்தாவே இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. எங்கள் தேசத்திலே சமாதானத்தை தருவீராக, சேமத்தை தருவீராக, கொள்ளை நோய் விலகும்படி செய்வீராக, வாதை நிறுத்தத்தக்கதாய் நிறுத்தி போடத்தக்கதாய் கர்த்தர் இரக்கத்தின் கரத்தை நீட்டுவீராக. உலக நாடுகள் எங்கிலும் தேவ சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தேவனென உம்மை அறியத்தக்கதாய், உம்மை உயர்த்தத்தக்கதாய், உம்மை போற்றத்தக்கதாய், உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் என் ஆண்டவர் எழுந்தருளி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். வல்ல கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவர். அதிகமாய் உம்மை நேசிக்க, அதிகமாய் உம்மை பிரியப்படுத்த, உமக்கு பிரியமானதே செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு உண்மை கதையை சொல்லவா? இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கால்ஃப் விளையாட்டு வீரர்கள்ல ஒருவர் ஆனல்டு பாமர். ஒரு தடவை சவுதி அரேபியா ராஜா சவுதி அரேபியாவில் பாலைவனத்து நடுவுல ஒரு புது கால்ஃப் மைதானத்தை நிறுவி அதோட திறப்பு விழாவுக்கு இவரை அழைச்சிருந்தாரு. இவரை மட்டும் இல்ல, பல பிரபலங்களையும் உலகத்துல உள்ள மிகச்சிறந்த கால்ஃப் விளையாட்டு வீரர்களையும் அழைச்சிருந்தாரு. திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த மைதானத்துல கால்ஃப் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அரசரோட விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ ராஜா வலம் வந்து ஒவ்வொருவரையும் நலம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனல்டு பாமர் பக்கம் வந்தாரு. அவர்கிட்ட சுகநலன் விசாரிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு ராஜா அவர்கிட்ட, உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. ஆனல்டு பாமர் இந்த கேள்வியை எதிர்பார்க்கல. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அவருக்கு தெரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. மனசு திக் திக்குன்னு அடிச்சது. ஏதோ ஒரு விதமான பயம் அவரை ஆட்கொண்டது. ராஜா கிட்ட என்ன கேக்குறதுன்னு தெரியல. எதுவும் கேட்காம இருக்கவும் முடியாது. தன்னிடம் அன்பா கேட்ட ராஜா கிட்ட மெதுவா, ராஜா எனக்கு ஒரு கிளப் கொடுங்கன்னு சொன்னாரு. கிளப்னா கால்ஃப் மைதானத்துல பந்து அடிக்க பயன்படும் கம்பு. ராஜா சிரிச்சுக்கிட்டே நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மூணு வாரங்கள் ஆச்சுது. ராஜா கிட்ட இருந்து ஒன்னும் வரல. ஆனல்டு பாமர் தனக்குள்ளே, அவர் சவுதி அரேபியாவின் ராஜா, என்னைய பற்றி நினைக்க அவருக்கு எங்க நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. பல வாரங்கள் கழிஞ்சது. அவருடைய தபால் பெட்டியில மிகப்பெரிய கவர் ஒன்னு இருந்துச்சு. அனுப்புனர் விலாசத்துல சவுதி அரேபியா ராஜான்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள 500 ஏக்கர் கால்ஃப் மைதானத்துக்கான சொத்து பத்திரம் இருந்துச்சு. கால்ஃப் மைதானத்தையும் கிளப்னு சொல்வாங்க. இவர் கேட்ட கிளப் பந்தை அடிக்கும் கம்பு. ஆனா ராஜா கொடுத்தது கால்ஃப் கிளப். இவருடைய எண்ணம் வேற, ஆனா ராஜாவுடைய எண்ணம் வேறா இருந்துச்சு. இந்த உலகத்துல உள்ள ராஜாவே இப்படி கொடுக்கும் போது, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகிய நம் பரமபிதா நாம கேக்குறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமா நமக்கு கொடுப்பாரு இல்லையா?

வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள், அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாயம் தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரன் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழிவாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமீன், அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும், நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு கழிவுந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்ன நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும், இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்ன நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றான். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவரெனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போலிருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்திலுள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேலேறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனை நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும் படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறியிருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வரக் கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும்
மோசம் போக்கின கள்ள தீக்கதசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு அதிகாரத்திற்கு கீழ்ப்படிதல், அண்டர் அத்தாரிட்டி. வாசிக்க வேண்டிய பகுதி யோசுவா 10-18 வசனங்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரையும் நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பார பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. உங்கள் பெண் சாதிகளும் பிள்ளைகளும் மிருகஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும். உங்களிலுள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணியணியாய் கடந்து போய் கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பார பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திரித்து கொண்டிருப்பீர்களாக என்றான். அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரயுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளை எடுக்கிறதை எல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனாய கர்த்தர் மாத்திரம் மோசேயோட இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக, நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன், பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். வாசிக்க நாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம் 1 பேதுரு 5:5. இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். யூ யங்கர், சப்மிட் யுவர் செல்ஃப்ஸ் டு தி எல்டர்ஸ். நமது ஆன்மீக தலைவர்களுக்கு கீழ்ப்படிதல் கடவுளுக்கு கீழ்ப்படிதலாம். தலைவர்களுக்கு எதிரான எச்செயலும் கடவுளுக்கு விரோதமான பாவம். மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பேசிய பொழுது மோசே அதை கேட்டான் என்று சொல்லப்படவில்லை, அதை கர்த்தர் கேட்டு அவர்களை தண்டித்தார். மிரியாம் குஷ்டரோகியானாள், ஆரோனும் மிரியாமும் எல்லா தேவ மக்களும் முன்னேறி செல்கிற பயணம் அவர்களுக்கு தடைப்பட்டது. தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்திருத்தல் கடவுளுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்பதாகும். 1 பேதுரு 5:5-6 இப்படி வாசிக்கிறோம், இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். கடவுளுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லியும் தலைவர்களுக்கு கீழ்ப்படியாதவன் அகம்பாவி, சத்தியம் அவனுக்குள் இல்லை. சபை தலைவர்கள் இறைவனால் நியமிக்கப்படுபவர்கள். மேய்ப்பருக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு குருவுக்கும் சீடனுக்கும் உள்ளது போல் இருக்க வேண்டும். சீடத்துவ பணிக்கு தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது சீடர்களை பொறுத்தவரை கீழ்ப்படிதல் இன்றியமையாதது. எனவேதான் எபிரேயர் 13:17 வாசிக்கிறோம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாது. திறமையும் கவர்ச்சியுமானதொரு தலைவனுக்கு கீழ்ப்படிவது எளிது, இது உலக விளக்கம். ஆன்மீக தலைமையத்துவத்தில் அந்நபரின் திறமை அல்ல, கடவுளால் அவனுக்குண்டான தகுதியே காரியம். அப்படியே பகட்டு அல்ல, பண்புதான் காரியம். எனவேதான் ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர்கள் கடவுளால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காகவே நாம் தலைவர்களுக்கு கீழ்ப்படுகிறோம். நாம் அன்பாய் அவர்களை நினைத்து, உத்தமமாய் அவர்களை பின்பற்றி, மனப்பூர்வமாய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து, கருத்தாய் அவர்களுக்காய் வேண்டி, சொல்லாலும் செயலாலும் அவர்களை உற்சாகப்படுத்தினால் அவர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்ற அவர்களுக்கு உதவுகிறவர்களாவோம். எடுத்து வாசியுங்கள், எபிரேயர் 13:7, 17, 18, 24. இந்த 4 வசனங்களும் நான் சொன்ன இந்த குறிப்பை திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றன. நன்றாய் நடத்துகிற தலைவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக திருவசனத்தை போதிக்கும் பணியில் தீவிரமாய் இருப்பவர்களுக்கு இருமடங்கு கடமைப்பட்டுள்ளோம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராய் எண்ண வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 5:17 வாசிக்கிறோம். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து உமக்கு எழுதுகிறேன் என்று பவுலிடம் சாட்சி பெற்ற பீலேமோன் போன்ற மக்களை பெற்றுள்ள தலைவர்கள் பேறு பெற்றவர்கள். அதே வேளையில் தலைவர்கள் இவற்றையெல்லாம் சாதகமாக பயன்படுத்தி சர்வாதிகாரிகளாகிவிடக்கூடாது. ஊழியங்களில் தலைவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மேய்ப்பராயிருந்த பவுல் சில ஆலோசனைகளை எழுதி வைத்தார். கலாத்தியர் 6:1, 1 தீமோத்தேயு 5:1, 2:21 உண்டு. தீத்து 2:7-8 இப்படி பல திருவசனங்கள் உண்டு. அப்படியே மேய்ப்பராயிருந்த பேதுருவும் 1 பேதுரு 5:1-4 மேய்ப்பர்களுக்கு ஆலோசனை கொடுத்த பின் 5 வசனத்தில் இளைஞர்களை மூப்பர்களுக்கு கீழ்ப்படியும்படி கூறுகிறார். அதாவது லட்சியமான தலைமத்துவத்திற்கே இதயபூர்வமான கீழ்ப்படிதல் கிடைக்கும். ஹோல் ஹார்ட்டட் ஒபீடியன்ஸ் இஸ் அ நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் டு ஹோல்சம் லீடர்ஷிப். வே சந்தியாகு ஐயர், மதுரையை சேர்ந்தவர்கள், கீர்த்தனையில் பாடிய ஒரு பாடலிலிருந்து ஒரு கவி, ஆவியின் கனி என்னும் அன்பாதி குணங்களை அனுதினமும் இவர் அணிகலமாய் அணிந்து மேவும் திருமந்தையை மேய்த்து வளர்க்க நல்ல மெய்ப்பரே அன்பின் ஆவி வாய்ப்பாய் இவரில் தங்க. இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். மகாபிரிய தேவனே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து உமக்கு சமமாயிருந்தும் உம்மை பிதாவாக, உம்மை தனக்கு மேலுள்ள அதிகாரியாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய அதிகாரத்திற்கு எவ்வளவு அழகாக மனப்பூர்வமாக பணிந்து எங்களுக்கு நல்லதொரு முன்மாதிரியை வைத்து விட்டு சென்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய அதிகாரத்திற்கு அவர் கீழ்ப்பட்டு இருந்ததால் அல்லவோ அவருக்கு எதிராக பிசாசு ஒன்றும் பேச முடியவில்லை. எல்லா அதிகாரங்களும் அவருக்கு கீழ்ப்பட்டன. ஆண்டவரே, அந்த பாணியையே நாங்கள் எப்பொழுதும் பின்பற்ற உதவி செய்யும். இயக்கங்களிலோ, சபைகளிலோ, சங்கங்களிலோ, குழுக்களிலோ நீர் எங்களுக்கு மேல் வைத்திருக்கிற கர்த்தாவே, உம்முடைய தலைவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா அன்பின் கடமையையும் நாங்கள் கொடுத்து அவர்களை பாராட்டி, அவர்களை உற்சாகப்படுத்தி, அவர்களை கனப்படுத்தி, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருக்க எங்களுக்கு உதவிதாரும். முரட்டாட்டம் உள்ள, ஆவி நிறைந்துள்ள ஒரு காலத்திலே நாங்கள் வாழும் பொழுது குறிப்பாக எங்களுடைய வாலிபர்கள், நங்கையர்கள், இளைஞர்கள் அதிகாரத்திற்கு அடிபணிய கர்த்தாவே தயங்காதபடி திருவசனத்தின்படியே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு அடிபணிந்திருந்தால் ஏற்ற காலத்திலே நீரே உயர்த்துவீர் ஆண்டவர். அந்த திருவாக்கை பற்றி கொண்டு இளைய சமுதாயம் உமக்கு பணிந்திருக்க, கர்த்தாவே தலைவர்களுக்கு அடிபணிந்திருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு முன்மாதிரியை வைத்து போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறபடி அவையானவர் நிறைவை தருவாராக. ஆமென். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது நிறைவாய் மாறும்.

தியானிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல கேட்கிறீங்க, உங்க கிருபை எனக்கு வேணப்பா, உங்க கிருபை எனக்கு வேணப்பா, நான் எதையும் சார்ந்திருக்கவில்லை, இந்த உலகத்தில் உண்டான எதையும் நான் சார்ந்திருக்கவில்லை, கர்த்தரின் மேல் வைத்த கிருபைதான் என்னை உயர்த்தி வைத்தது, அதுதான் என்னை பெரியவனாக்கினது. அந்த கிருபை ஒரு தேவ மனுஷன் மேல் இருக்குமானால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடை

கிருபையை சார்ந்திருப்போம், கிருபையை பற்றி கொள்வோம், நமக்கு நியமித்திருக்கிற பாதையில ஓடுவோம். கிருபையை பெற்றுக்கொண்டு அதுதான் ஜெயமுள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது, அதுதான் வெற்றி உள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்.

ஆமென் ஆமென் ஆமென். எப்பெல்லாம் வாழ்க்கையில உடைந்து போகிறோமோ, எப்பெல்லாம் வாழ்க்கையில சோர்ந்து போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். தேங்க் யூ ஜீசஸ்.

கொடுத்தவர், நமக்காக ஜீவனை தந்தவர். ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்ம பாவி என்று பாராமல் நமக்காக ஜீவனை தந்தாராம், நம்ம மேல வைத்த அன்பி நிமித்தமாக ஜீவனையே கொடுத்தாராம். அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு என் வாழ்விலே போதுமானவராய் இருக்கிறார் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அறிந்திருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையில நினைத்திருப்பீர்களானால், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை அன்பை விட்டு பிரியாதபடி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகாதபடி, அவரையே பற்றி கொள்ளும்படியாக, அவரையே சார்ந்திருக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக கர்த்தர் உமக்கு கிருபை அளித்திருக்கிறாரே. அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு எனக்கு போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். இயேசு எனக்கு போதும், அவர்தான் எனக்கு ஜெயம் தருகிறவர், அவர்தான் எனக்கு வெற்றி தருகிறவர், அவர்தான் எனக்கு விடுதலை தருகிறவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவர். தேவ மனிதன் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஜீவனுக்கு பெயர் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியான வாக்கியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார் என்றால், அதை விட பெரிய சந்தோஷம், நான் பெற்றிருக்கிற நித்திய ஜீவனுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. யெகோவா நேசியே, எங்கள் ஜெயக்கொடியே, உமக்கு ஆராதனை. ஒரு சரணம் மட்டும் அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகும்.

தேவனுக்கு மகிமை. நம்மை அரசாளுகிற தேவனுக்கு மகிமை. நம்மளை ஆண்டு நடத்துகிற தேவனுக்கு மகிமை, மகிமை, மகிமை. உமக்கே கனம் உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆராதனை மத்தியில் ஆவியானுடைய பிரசன்னத்தை, அசைவாடுதலை நாங்கள் காண்பதற்கு உதவி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யோவான் 12:26. மகாராணி முதலாம் எலிசபெத் ஒருமுறை தன் அலுவலகத்தில் வேலை செய்த ஒரு மனுஷனை நோக்கி, நீ என்னுடைய வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு சென்று இந்த வேலையை செய்து முடித்து விட்டு வா என்று கூறினார்கள். அந்த மனிதனோ, மகாராணி, நீங்கள் சொன்ன வேலையை செய்ய மிகவும் விரும்புகிறேன், ஆனால் நான் உங்கள் வேலையை செய்யும்படி நீங்கள் சொன்ன இடத்திற்கு சென்றால் என் பிசினஸ் பாதிக்கப்பட்டுவிடும் என்றான். அதை கேட்ட குயின் எலிசபெத், நீ நான் சொன்ன என்னுடைய வேலையை செய்தால் நான் உன்னுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வேன் என்றார். சரி என்று ஒத்துக்கொண்டு அந்த மனிதன் எலிசபெத் மகாராணியின் காரியமாக சென்றான். அவன் திரும்பி வந்து பார்த்தபோது எலிசபெத் சொன்னதைப் போலவே அவனுடைய பிசினஸ் மிக நேர்த்தியாக நடந்து கொண்டிருந்தது. அவனே இருந்து கவனித்திருந்தால் கூட இந்த அளவுக்கு வெற்றிகரமாக அவனுடைய பிசினஸ் நடந்திருக்காது. ஆனால் அவன் எலிசபெத் மகாராணியின் காரியமாக சென்றதால் அவன் காரியங்களை மகாராணி பொறுப்படுத்திக் கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, சர்வலோகத்தையும் படைத்த ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வேலைக்கு ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் நாமோ அவரவர் நம் சொந்த வேலைகள், குடும்பம் என்று பல சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் தேவனுடைய ஊழியங்களை நாம் செய்ய சம்மதித்தால் அவர் நம் வேலைகளையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்வார். நாம் நம் குடும்பத்தை விசாரிப்பதை விட தேவன் நம் குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொண்டால் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாம் அதற்கு முன்பு தேவனை அறிந்தவர் அல்ல. தேவனை அறியாதவராய் இருந்தாலும் தேவ அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார். தன் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு தேவன் காண்பித்த தேசத்துக்கு போனார். தேவன் ஆபிரகாமை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். ஆபிரகாம் மூலம் தமக்கென ஒரு சந்ததியை உருவாக்க சித்தம் கொண்ட தேவன் பிள்ளையற்றிருந்த ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதித்து 100 வயதிலே ஈசாக்கை பெறும்படி உதவி செய்தார். ஆபிரகாம் தம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததால் தேவன் அவரை ஆசீர்வதித்து பரிபூர்ண நன்மைகளை கட்டளையிட்டார். ஆடு மாடுகளையும் பொன் வெள்ளியையும் வேலைக்காரர் வேலைக்காரிகளையும் கொண்ட பெரிய சீமானாய் ஆபிரகாம் மாறினார். பவுலப்போஸ்தலன் போன்ற ஊழியக்காரர்கள் தேவன் தங்களை அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தனர். ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என நம்பி அவர்கள் ஊழியத்திற்கு வரவில்லை. தேவன் தங்களை அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படிவதையே தலையாய காரியமாய் எண்ணினார்கள். அவர்கள் மரித்தாலும் இன்றும் பேசுகிறார்கள். அவர்கள் எழுதிய நிருபங்கள் இன்றும் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம் குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்வார், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார், நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். எனவே யாரை நான் அனுப்புவேன், நமது காரியமாய் யார் போவான் என்ற தேவ சத்தம் நம்மை நோக்கி வந்தால், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயாவை போல அர்ப்பணிப்போம், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நாம் இந்த வேதத்திலே யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஜெபித்தார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே தடைகளை உடைத்தெறிய ஜெபித்தார், தடைகளை உடைத்தெறிய ஜெபி என்பதை குறித்த தலைப்பிலே நாம் தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 6:10 வாசித்து நாம் செய்திக்குழா கடந்து செல்வோம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தபோதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தான் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதனாலே இங்கே தானியேலிடத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கையெழுத்து வைக்க அந்த பத்திரத்து கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ராஜம் முதலும் அந்த மன்னர் என்ன சட்டம் போடுறாருன்னா, இந்த பொற்சிலையை தான் தவிர வேறு எதையும் யாரும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை போடுறார். அப்போ அந்த தடை உத்தரவு வந்துடுச்சு, இவர் ஜெபிக்கிறதுக்கு தடை உத்தரவு, இதை ஜெபிக்க இவர் ஜெபிப்பார், அதன் மூலமாக இவரை எப்படியாவது போட்டு தள்ளணும்னா அந்த மந்திரிகள் வந்து அந்த ராஜா கிட்ட துராலோசனை கொடுத்து உன்னுடைய பொற்சிலையை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது, யாரும் தாழ பணிந்து கொள்ளக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சட்டத்தை போடுறானுங்க. அதுமாலே அந்த தடை நீங்க வேண்டும் என்று இன்னும் வைராக்கியமாக தானியேல் என்ன செய்கிறாரு, அந்த தடை விதித்த போதிலும் அந்த தடை சட்டம் விதித்த போதிலும் அவர் என்ன செய்யலை, பயந்து போய் உக்காந்துட்டு இல்லை. அவர் என்ன செய்கிறார், மீண்டுமாய் அந்த தடைகளை தகர்த்தெறியும்படியாக அவர் 3 திரும்ப ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அதனாலே அந்த 3 என்பது எதை குறிக்கிறது என்றால் ஸ்திரத்தன்மையை குறிக்கிறதாம். அந்த 3 என்பது ஸ்திரத்தன்மையை குறிக்கிறது. ஜபம் என்பது உறுதித்தன்மையை குறிக்கிறது. நம்முடைய ஜபத்தில் ஸ்திரம் இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும், அதுதான் விசுவாசத்திலும் அது இருக்க வேண்டும். உன்னுடைய விசுவாசம் ஸ்திரமாயும் உறுதியாகவும் இருக்கணும்னு ஒரு இடத்துல போல் சொல்றார். அதே போல் நம்முடைய ஜபத்திலையும் ஸ்திரத்தன்மையும் உறுதித்தன்மையும் இருக்க வேண்டும் என்பதை நாம் தானியேலின் புத்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பாலே அந்த 3 என்பது வைராக்கியமாக ஆண்டவரை ஸ்திரத்தன்மையோடு அவன் செத்தாலும் நாம் பரவாயில்ல, எனக்கு என்னை சிங்கக்கோவில போட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த தடையை மீறி நான் என்னுடைய ஜபத்தை நான் செய்வேன்னு சொல்லி அந்த உறுதியோடு அவர் என்ன செய்கிறாரு, ஜபிக்கிறார் என்றார். அந்த ஜபத்தில், அந்த 3 ஜபத்தில் ஸ்திரத்தன்மையும் உறுதித்தன்மையும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பம் இல்லை, இன்றைக்கு நம்முடைய ஜபம் எப்படியாக இருக்கிறது? தடைகள், பிசாசு பல தடைகளை கொண்டு வரலாம், பல விதமான சட்டங்களை கூட இயற்றலாம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஜபம் அந்த தடைகளை தகர்த்தெறிகிற ஜபமாக இருக்க வேண்டும்.

தடைகளை நாம் உடைத்தெறிகிற ஜபமாக அந்த சிரத்தன்மையோடு உறுதித்தன்மையோடு நாம் ஜபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அன்பாளி, இதை தான் ஆண்டவர் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்குறார். இன்றைக்கி தானியேலுடைய ரொம்ப காரியம் நிறையா அவர் பாருங்கள், அவர் ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று பாருங்க, ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்போ அந்த ஸ்தோத்திரம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், துதித்து ஜபிக்க வேண்டும் அல்லது ஸ்தோத்தரித்து ஜபிக்க வேண்டும் என்று. அதே போல் இன்றைக்கி தானியேலு ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்க கற்றுக்கொண்டார். ஏன் ஸ்தோத்திரம் பண்ணார்னா, தடை வந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இந்த தடை உத்தரவு போட்டதுக்காக, யாரும் நாங்கள் ஜபிக்க முடியாதபடிக்கு யூதர்களுக்கு தடை உத்தரவு போட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு தான் சொல்லியிருப்பார். ஏன்னா ஸ்தோத்திரம் செய்தாதான் அந்த தடைகள் தகத்தெறிய முடியும். அன்பாலே, அன்றைக்கி யோசுவா புத்தகத்தில் நம்ம பார்த்தோம், யோசுவாவின் புத்தகத்தில் எரிகோ கோட்டையை அவர்கள் எப்படி தகத்தெறிந்தார்கள், ஸ்தோத்தரித்து துதித்து ஆர்ப்பரித்து தகத்தெறிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த ஸ்தோத்திரம் பண்ணுறது, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் தடைகளை தகத்தெறியக்கூடிய ஜபமாக இருக்கிறது. நமக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் தடை என்று சொல்கிறோம். பிரச்சனைகளை தான் பிசாசு கொண்டு வந்து ஜபத்திற்கு தடை செய்கிறான். உன் பிரச்சனையை பார்த்துட்டு நீ என்ன செய்ய மாட்டே, ஜெபிக்கக்கூடாது, உன் பிரச்சனையிலே முழுகி கிடக்கணும், உன் பிரச்சனையிலே சோர்ந்து போய் கிடக்கணும்னு தான் பிசாசானவன் எதையாவது ஒரு பிரச்சனையை நமக்கு கொண்டு வருகிறான். அன்பாங்களே, ஒரு வியாதியை கொண்டு வரலாம், கஷ்டத்தை கொண்டு வரலாம், இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம், இப்படி பல தடைகளை கொண்டு வரலாம், இல்லை அரசாங்கம் தடையை போடலாம். இதே இன்றைக்கி மணிப்பூரில் அவர்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு இடம் கிடையாது, சபைகளெல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, நடு ரோட்டிலையும் காட்டிலையும் உட்காந்து வைராக்கியமாய் ஜெபிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அன்பவன்லே, அதே போல் இன்றைக்கி தடைகளை கொண்டு வரலாம். நாம் ஜெபத்திற்கு தடை செய்யும்படியாக, நாம் ஜெபம் எடுத்தால் ஜெயம் பெறுவோம் என்பது பிசாசுக்கு தெரியும். ஜெபிக்க ஜெபிக்க அவனுக்கு ஒரே ஒரு பிசாசு நடுங்கிற ஒரு காரியம் எதுன்னா, நம்முடைய முழங்காலுக்கு தாங்க நடுங்கிறான். நம்முடைய முழங்காலுக்கு தான் பிசாசு நடுங்கிறான். அந்த முழங்கால் முடங்காதபடிக்கு என்னென்னலாம் தடை செய்யணும், என்னென்னலாம் உனக்கு உலகத்தெல்லாம் காமிச்சு உனக்கு எப்படியாவது ஜபத்திலிருந்து உன்னை டைவெர்ட் பண்ணுன்னு சொல்லி உன்னையும் என்னையும் இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தை இன்றைக்கி மாற்றி கொண்டிருக்கிறான் பிசாசான். ஆனால் அந்த தடைகளை தகர்த்தெறிய நாம் முழங்காலில் அதுதான் சொல்கிறார், மூன்று வேளை என்பது ஸ்திரத்தன்மையும் ஜபம் என்பது உறுதித்தன்மையும் குறிக்கிறது. அந்த ஸ்திரமாக உறுதியாக நம்ம ஜபத்தில் தரித்திருந்தோம் என்றால் தானியலை போல தடைகளை தகர்த்தெறியலாம். பிசாசு எந்த விதமான தடையை கொண்டு வந்தாலும் சரி தான் அதை தகர்த்தெறிய முடியும். என்பாலே இன்றைக்கி காலையில் வரும்போது ஒரு செய்தியை நான் கேள்விப்படுறேன். என்ன செய்தின்னா, ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு சர்ச்சு, கொரிந்தியன் சர்ச்சு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அதில் ஒரு பாஸ்டர் ஆபிரகாம் என்ற ஒரு பாஸ்டர் அந்தால் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ குரல் கேட்டு தான், என்ன குரல், நீ எல்லாரையும் நீ முஸ்லீமாகி எல்லாரையும் முஸ்லீமாக மாற்றிடுவோம் சபையெல்லாம் அப்படின்னு. அந்தால் அந்த குரலை கேட்டுட்டு போய் சபையில் சொல்லி எல்லாம் அவரும் எல்லாம் முஸ்லீமாக மாறுறான். பாருங்க அன்பாவிலே, அந்த குரல் சாத்தானுடைய குரலாக இருந்திருந்தால் இவர் என்ன செஞ்சிருப்பார். இன்றைக்கி எப்படி பாருங்கள், இந்த ரெண்டா அதாவது ஆண்டுடைய ரகசிய வருகை குறித்து நேற்று பார்த்தோம். ஆண்டுடைய ரகசிய வருகை எப்போ வேணாலும் நடைபெறும் போது சாத்தான் என்ன செய்வான், வஞ்சிப்பான். எவ்வளவுக்கு எவ்வளோ வஞ்சித்து நம்மளை ஏமாற்றி இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிற விசுவாசத்தை வேற எது மேலேயாவது வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளை வஞ்சிப்பான். அதில் வஞ்சிக்கப்பட்டு அந்த கூட்டமே போயிருக்குது பாருங்கள். அவங்களுக்காக ஜெபிப்போம், ஆண்டவர் அவங்க கண்ணை திறக்கணும், மனக்கண்ணை திறக்கணும். அதனால்தான் அது ஒரு ஜெபத்தை நம்ம கற்றுக் கொடுத்தார், மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக. இன்றைக்கி எத்தனை பேர் கண் தெரிஞ்சு கண் சொருகி போன குருடர்களாக இருக்கிறாங்க பாரு, சாத்தானுடைய வஞ்சக வலையில் விழுறாங்க. நீ கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும், ஏதோ அந்தி கிறிஸ்து நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவான், நான் தான் இயேசுன்னு சொல்லுவான். அப்படிலாம் இன்றைக்கி தடைகள் வரும்போது நம்ம ஜபத்தில் எவ்வளோ உறுதியாக இருக்க வேண்டும். சாத்தான் நம்முடைய தடைகளை தகர்த்தெறியும்படியாக தானியேல் ஜபித்தார், இன்னும் நிறைய பேர் ஜபித்தாங்க. இன்றைக்கி நம்ம தடைகளை, நமக்கு வரக்கூடிய ஜப தடைகளை தகர்த்தெறியும்படியாக நம்ம ஜபிக்கணும். பி கேர்ஃபுல். இன்றைக்கி அப்போ தான் உனக்கு எல்லாம் வரும், அப்போ தான் உனக்கு ஆஃபீஸில் வந்து வேலை கொடுப்பாங்க, அப்போ தான் உனக்கு வந்து குழந்தை அழுவும்,
அப்போ தான் உனக்கு உடம்பு சரியில்லாத போகும், அப்போ தான் உனக்கு வந்து கடங்காரன் வந்து உன்னை திட்டிட்டு போவான், எப்படியாவது தடையை பண்ணிடுவான். உன் ஜபத்தை தடை பண்ணுறதுக்கு அவன் என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம், அந்த தடைகளையும் மீறி தடை வருதுனாலே நான்லாம் உஷாராகிடுவேன். ஏன்னா எனக்கு தானியலில் கற்றுக் கொடுத்ததை நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு ஒரு தடை வருது அப்படின்னாலே தெரிஞ்சுப்பேன், ஓகோ நம்ம பிசாசானவன், நம்ம ஜெபிக்கக்கூடாதபடிக்கு இந்த தடையை கொண்டு வருவோம், நாம் இப்போ என்ன செய்யணும், அவனுக்கு எதிர்த்து ஸ்திரமாக நின்று ஜெபிக்க நம்ம முடிவு பண்ணணும். என்ன தடை வந்தாலும் சேர்த்தான், அப்போ நம்ம ஜெயிச்சு காட்டலாம். தானியல் ஜெயிச்சு காட்டினார். மூன்று வேளையும் போய் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க எல்லாரும் பார்த்துட்டு அவனை என்ன செஞ்சாங்க, கையும் கலவமாக புடிச்சிட்டாங்க, சிங்க குபையிலையும் போட்டாங்க. ஆனால் சிங்கத்தின் வாயெல்லாம் யார் கட்டி போட்டா, ஆண்டவர் தேவாதி தேவன் கட்டி போட்டார். இந்த ராஜா போய் சொல்கிறார், ஏப்பா தானியலே, உன்னை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உன்னை காப்பாற்றினாரா, தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியலை கேட்குறான். தானியல் ரொம்ப தெளிவாக சொல்கிறான், என்ன அவர் தூதரில் அனுப்பி அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் ராஜாவே, ஒன்றும் பயப்படாது நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. இந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், இவனை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி அந்த திட்டம் போட்ட மந்திரிமாரெலாம் அவங்க குடும்பத்தை எல்லாரையும் கொட்டுவாங்கடான்னு அவள சிங்க கோவையில் போட்டார். அந்த சிங்கங்கள் பாய்ந்து போய் என்ன செஞ்சுதான், அவங்க வர்றதுக்கு முன்னாடியே போய் கவி பிடிச்சி சின்ன சின்ன பார்த்தான். ஆனால் அந்த ராஜா என்ன செஞ்சார், எனக்கு தானியல் 6:26 படிச்சிங்கன்னா எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம் அது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறார், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்தின் பூமியிலும் அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். பாருங்க அன்பாவிலே, அந்த ராஜா ஒரு கட்டளை போடுறான், யாரை பார்த்து, யாருடைய ஜபத்தை பார்த்து, தானியலினுடைய ஜபத்தை பார்த்து ராஜா ஒரு கட்டளை போடுறார். அப்படிப்பட்ட ஒரு ஜப வீரனாய் தானியல் இருந்தார். இன்றைக்கி ராஜா, இன்றைக்கி நம்முடைய ஜபத்தை பார்த்து நான் ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன், நம்ம அந்த மாதிரி ஜெபிச்சு ஆண்டவரை நிரூபிக்கிற மாதிரி ஒரு ஆள் எழும்பினோம்னா, இன்றைக்கி மோடி ஒரு கட்டளை போடுறார், இந்தியாவில் எல்லாரும் இயேசு தாண்டா தெய்வம், அவரை தவிர வேறு யாரும் தெய்வம் இல்லைன்னு ஒரு மோடி கட்டளை போட்டால் எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது நடக்கும், நம்ம ஸ்திரத்தன்மையோடு உறுதியோடு நம்ம ஜெபித்து வெற்றியை பார்க்கும்போது அது நிச்சயமாக நடக்கணுமா இல்லையா. இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை நிரூபிக்கும்படியாக தான் வைத்திருக்கிறார். நம்ம ஒன்றும் கோழை கிடையாது, நம்ம ஆண்டவர் வந்து வெற்றி சிறந்த தேவன், சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவன், அந்த வெற்றி சிறந்த தேவனை தான் நம்ம இன்றைக்கி ஆராதிக்கிறோம். அப்போ தடைகள் வரும்போது நாம் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், வெக்ஸாகாமல் நாம் உறுதியாய் அது அப்போ தான் நம்ம முழங்காலில் முடங்கணும், அப்போ தான் நம்மளை நிமிரணும் நம்மளுடைய அப்படின்னு சொல்லி நாம் ஜெபித்தம் என்றால் வெற்றியை வகையே நம்ம சூழலாம். அன்பம் இல்லை, எனக்கு இதை சொல்லும்போது எபிரேயரில் ஒரு 12 ஒரு வசனம் தான் வருது, பாருங்கள், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்கிறார். சோதனையை சிச்சிக்கிற சிற்றையை சகிக்கணும்னு சொல்லிட்டு 12 வசனம், எபிரேயர் 12:12 பாருங்கள், ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். இந்த எபிரேயர் 12:5 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆண்டவர் கொடுக்குற சிக்ஷை அல்லது ஏதாவது ஒரு தடை ஒரு பிரச்சனை வரும்போது இன்றைக்கி சோர்ந்து போய் இன்றைக்கி என்ன செய்கிறோம், நம்ம பின்மாறி இந்த ஆப்பிரிக்காவில் போனால் நான் அந்த மாதிரி அவனை போயிடுறோம். அந்த இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி பின்மாற்றமாக போயிட்டாங்க. யாராவது ஒரு பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தேன்னா அதை எதிர்த்து நின்று போராடி ஜெபிக்காமல் பின்மாற்றமாக போய் இயேசுவை மறுதளிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். அன்பாலே அப்படி நம்பப்பட்ட ஒரு சூழ்நிலை, எந்த சூழ்நிலையும் நம்ம ஆண்டவரை மறுதளிக்கக்கூடாது, எந்த சூழ்நிலையும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் ஆண்டவர் திஷ்டாந்தகமாக எழுதி வைத்திருக்கிறார்.
தானியல் எந்த சூழ்நிலையும் அவர் என்ன செய்யலை, சோழ. அதே போல் அந்த தானியலின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேநேகோ அவன் ராஜாகிட்டே சொன்னான். என்ன சொல்கிறான்னாக்கா பாருங்கள், தானியல் 3:17-18, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எனக்கு இந்த 18 அந்த வசனம் தாங்க எனக்கு பிடிச்சது. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்வதில்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதில்லை என்கிறது ராஜாவுக்கு ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். விடுவிக்காமல் போனாலும்னு சொன்னான் பாரு, அதை தான் அண்டர்லைன் பண்ணி. இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கிறோம்மா இல்லை, நமக்கு நல்லது செஞ்சால் இயேசுனார் நல்லவர், கெட்டது நடந்தது இல்லை ஏதாவது பிசாசு மூலமாக ஏதாவது நமக்கு சோதனை வந்துச்சுன்னா இயேசுனார் ஏன் எனக்கு இந்த சோதனை அனுபவித்தார் அப்படின்னு இயேசுனார்கிட்ட கோச்சிக்கிட்டோம் அன்பா இல்லையா. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த 3 வாலிபர்கள் எங்களை தப்பிவிச்சாலும் சரி எங்களை தப்பிவிக்காட்டாலும் சரி நாங்கள் பொறிச்சலையே வணங்க மாட்டோம்டா, விக்கிரகத்தை வணங்க மாட்டோம்டா, நாங்கள் வந்து விடுவிக்காமல் போனாலும் சரி நாங்கள் பொறிச்சலையே அல்லது விக்கிரகத்தையே வணங்க மாட்டோன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, நிரூபித்தார்கள். அன்பா இல்லை, இப்போ இந்த மணிப்பூரில் கூட அந்த பொண்ணு ஒரு பொண்ணை சுட்டு துப்பாக்கியால் சுட்டானுங்க. அவனு மறுதலி இயேசுவை நீனு ஒழிகன்னு சொல்லு, இயேசுவை நீனு ஒழிகன்னு சொல்லிட்டு எங்கள் விக்கிரகத்து பேரை சொல்லு, உன்னை நான் விட்டுடுறோன்னு சொன்னானுங்க. செத்தாலும் விட மாட்டேன்டா, செத்தாலும் சொல்ல மாட்டேன்டான்னு அந்த பொண்ணு சொல்லி கடைசி வரைக்கும் அது செத்து ரத்த சாட்சியாகி மறித்தது. அந்த அந்த காட்சியை பார்த்து நல்லா அழுதேன். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கிறதா, தடைகளை தகர்த்தெறிகிற வைராக்கியம். அன்பா இல்லை, இன்றைக்கி அதுதான் தானியல்கிட்ட நம்ம கற்றுக்கிறோம். அந்த தடைகளை தகர்த்தெறிய அந்த ஜபத்தை நாம் செய்யும் பொழுது அந்த ஜபத்தில் ஸ்திரத்தன்மையும் உறுதித்தன்மையும் இருக்கும், தடைகள் தகர்ந்து போவோம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், அணுகுலம் ஆராட்டுவாராக. நம்ம ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். ஆண்டவரே, அந்த தானியலின் ஜபத்தை எனக்கு தாங்க, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேக்நேகோ அவளுடைய ஜபத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே, என்ன மாதிரி தடை வந்தாலும், விசாசி என்ன மாதிரி தடைகளை கொண்டு வந்தாலும், சோதனையை கொண்டு வந்தாலும், எங்களுக்கு வேதனையை கொண்டு வந்தாலும், நாங்கள் அப்பொழுது தான் நாங்கள் வைராக்கியமாய் முழங்காலில் நின்று ஜெபிக்க, அப்பொழுது தான் ஆண்டவரே நாங்கள் ஸ்திரத்தன்மையோடு ஜெபிக்க எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. அதன்படி நானும் நாங்களும் ஜெபித்து அந்த சோதனையை அந்த தடைகளை ஆண்டவரே நாங்கள் ஜெயிக்க உதவி செய்யுங்கப்பா. தடைகளை உடைத்தெறிய ஜெபிக்க நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்தன்படி நாங்கள் ஜெபித்து வெற்றியை பார்க்க உதவி செய்யும். தானியலின் தேவனே தேவன் என்பதை நிரூபித்தார்கள் ஆண்டவரே. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவே மெய்யான தேவன் என்பதை நிரூபிக்க ஆண்டவரே நாங்கள் தடைகளை தகர்த்தெறிந்து ஜெபிக்கிறவர்களாய், எங்கள் மேலே அந்த ஜப ஆவியை ஜப அபிஷேகத்தை ஆண்டவரே, துதியின் அபிஷேகத்தை, ஸ்தோத்திரத்தின் அபிஷேகத்தை எங்களுக்குள்ள ஊற்றம் ஆண்டவரே. அப்படியாய் செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் அன்மான்.

பிரைஸ் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 33:9, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமே, உண்டாகட்டும் என்று சொன்னார், உண்டானது. நட்சத்திரங்களை எல்லாம் தேவன் படைத்தான். நட்சத்திரங்கள் என்று சொல்லும் போது ஆமே, நம்முடைய கண்களுக்கு அது சிறியதாய் தெரிந்தாலும் ஆமே, நம் கண்களுக்கு பெரிதாய் தெரிகிற சூரியனை விட வானத்திலே தோற்றுவிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் பல மடங்கு பெரியதாய் இருக்கிறது என்று ஆமே நாம் படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இந்த நட்சத்திரங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவை. மனிதனுடைய கணக்கு எவ்வளவு மேக்சிமம் மனிதனுக்கு தெரியுமோ அதை விட பல மடங்கு அதிகமாக நட்சத்திரங்கள் இருக்கிறது. அத்தனை நட்சத்திரங்களையும் தேவன் உண்டாக்கி அதை அதன் ஸ்தானத்திலே தேவன் நிற்க வைத்திருக்கிறார். ஆமே, இத்தனை கோள்கள் ஆமே அது அதற்கென்று நியமிக்கப்பட்ட ஸ்தானங்களிலே ஆமே தேவன் நிற்க வைத்திருக்கிறார். எப்படி இது சாத்தியமானது? அவருடைய ஒரு வார்த்தையினால, அவருடைய கட்டளையினால. அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன். எத்தனைதான் சமுத்திரம் கொந்தளித்து எழும்பினாலும் தேவன் போட்ட எல்லையை தாண்டி அதற்கு வர முடியாது. எல்லையை தேவன் குறித்திருக்கிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது கர்த்தர் எல்லையை ஏற்கனவே போட்டு விட்டார். அப்படி இல்லை என்றால் என்றோ நம் கதை முடிந்திருக்கும். தேவன் கட்டளையிடுகிறவர். யோபுவின் வாழ்க்கையில பிசாசானவன் சோதிக்க பெர்மிஷன் கேட்கிறான். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். சொல்லிவிட்டு சொல்லுவார், அவன் பிராணனை தப்பவிடு. சாத்தானுடைய வேலை என்ன? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் கர்த்தருடைய கட்டளை என்ன? அவன் கொல்லப்படக்கூடாது. சங்கீதம் 118 சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, அவர் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஒரு வார்த்தை தான், அவன் பிராணனை தொடக்கூடாது, அவ்வளவுதான். இந்த கட்டளையை தாண்டி பிசாசானவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. எத்தனை நெருக்கம், எத்தனை போராட்டம், எத்தனை நஷ்டங்கள், எத்தனை இழப்புகள், ஆனாலும் யோபுவின் தீபம் எரிந்து கொண்டுதான் இருந்தது. காரணம், இது கர்த்தருடைய கட்டளை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். சாத்தான் கையில வச்சுட்டு கர்த்தர் கட்டளையிடுகிறார். சாத்தானால ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்க இருக்கிற சூழ்நிலை எதுவா இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலையா இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கென்று கட்டளையிட்டது நிற்கும். அதை யாருக்கும் மாற்றவும் முடியாது, யாருக்கும் அதை மீறவும் முடியாது. காரணம், அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. கர்த்தரை சார்ந்திருப்போம். எனவேதான் யோபு சொல்லுகிறார், இவ்வளவு நஷ்டம் நெருக்கம் ஏற்பட்ட போதும் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயையும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஆமே, கர்த்தர் ஜீவனை தந்து கர்த்தர் காக்கிறார் என்றா, ஆமே, தேவன் பின்னாட்களிலே ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்பது நிச்சயம். யோபுவின் பின்னாட்கள் எப்படி இருந்தது? இழந்த நஷ்டப்பட்ட அனைத்துமே ரெண்ட தனியாய் கொடுக்கப்பட்டது. அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கும் செய்வாராக. அவர் கட்டளையிட நிற்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு பெரிய தேவன். ஆண்டவரே, திராணிக்கு மேல சோதனைக்கு இடம் கூடாதபடி நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர். நஷ்டப்பட்ட இழந்த அனைத்தும் ரெண்டத்தனையாய் கிடைக்கும்படிக்கு நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர். கர்த்தாவே, எங்க வாழ்க்கையில் நீர் அப்படியே செய்கிறீர், செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தை.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G-Fan FM. இன்றைய நாளின் வார்த்தையும் வாழ்வு நிகழ்வுக்குடாக நீங்கள் கேட்கப் போவது நல்ல மேய்ப்பெண். அதற்கான ஜீவ வார்த்தை, ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். Esaiah 40:11. யாராவது சிரிக்கும்படி சொல்லி அடிப்பார்களா? ஒரு தகப்பனோ தாயோ 5 பிள்ளைகள் இருந்தால் அவர்களை பாரபட்சமென்று நேசித்தாலும் ஒரே மாதிரி நடத்துவார்களா? நடத்தக்கூடாது. அந்தந்த பிள்ளையின் தன்மையை இயலாமையை அறிந்து அதன்படி நடத்துகிறவன் தான் உண்மையான குடும்பத்தலைவன். இப்படி இருக்க நம்மை படைத்த தேவாதி தேவன் மாத்திரம் எப்படி நம்மை கடினமாக நடத்துவார்? ஆனால் நடத்துவார். எப்போது? அவர் நடத்தும் வழியில் நாம் நடக்காத போதுதான். ஆனால் அங்கேயும் நம்மை நடத்த வேண்டிய வழியில் தான் நடத்துவார். வேதாகமத்திலே தமது மந்தியை மெதுவாகவும் அன்பாகவும் கரிசனையோடும் வழிநடத்தும் ஒரு மேய்ப்பனாகத்தான் தேவன் தம்மை பல இடங்களிலே காட்டியிருக்கிறார். அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அதற்காக முரட்டுத்தனமாக அல்ல, மெதுவாகவும் அன்பாகவும் நடத்துகிறவர். அவர் மேய்ப்பர், அவர் நல்ல மேய்ப்பர், அவர் பெரிய மேய்ப்பர், அவரே பிரதான மேய்ப்பர். அவர் பலவீனமான ஆட்டுக்குட்டிகளை சேர்த்து தமது மடியிலே சுமப்பார். கறவலாடுகளை மெதுவாக நடத்துவார். மற்ற ஆடுகள் வேகமாக நடந்தாலும் கடைசியில் மெதுவாக வருகின்ற கறவலாடுகளை கூட நின்று கரிசனையோடு நடத்துவார். இப்படியாக சங்கீதம் 23:1, ஜோவான் 10:11, எபிரேயர் 13:20, 1 பேதுரு 5:4 நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே கர்த்தருடைய கரிசனை மிக்க குணாதிசயத்தை காணலாம். சமுதாயத்தால் நெருக்கப்படுகிற, தள்ளப்பட்ட, தம்மை தாமே பாதுகாத்துக் கொள்ள முடியாத சிறுவர்கள், முதியவர்கள், விதவைகள் என்று எல்லோரையும் கர்த்தர் பத்திரமாக நடத்துகிறார். ஆனால் என்னால் முடியும், மனிதனுக்கு மனிதன் தான் துணை என்று நினைப்பவனுக்கு தேவ துணை கிடைப்பது அரிது. அன்றைக்கு இஸ்ரவேலரை பலம் மிகுந்த ஜாதி என்ற தேவன் தமக்கு தேர்ந்தெடுத்தார். இல்லையே, அது விழுந்து விழுந்துதான் எழுந்தது. அவர்களது கீழ்ப்படியாமையின் நிமித்தம் கர்த்தர் சிட்சித்தாரே தவிர அவர்களது இயலாமையின் நிமித்தம் அவர்களை அவர் தண்டிக்கவில்லை. வேதாகம காலத்தில் பலமுள்ள நாடாக இருந்த எகிப்து, அசிரியா தேசங்களுக்கு என்ன நடந்தது? உலகத்தை தன் குடைக்கில் கொண்டு வர நினைத்த கிட்டருக்கு என்ன நடந்தது? ராணுவத்தை பலப்படுத்தி அணுகுண்டு வைரஸ் நோய்களை உருவாக்கி யுத்தத்துக்கு ஆயத்தமான தேசங்களுக்கு என்ன நடக்க போகுது? தேவனை அறிந்திருந்தும் அவரை புறக்கணித்து தமது சொந்த பலத்தில் நம்பிக்கை வைக்கும் தேசங்கள் கவிழும். தேவாதி தேவனின் பலத்தை சார்ந்து அவரது வழிநடத்தலுக்குள் தம்மை ஒப்புக் கொடுக்கின்ற தேசமோ, ஒரு குடும்பமோ, தனி மனிதனோ அவனே பலவான். அவர் கறவலாடுகளையும் மெதுவாய் நடத்துவார். இன்றைக்கு உங்களுக்கான சிந்தனை, என்னால் முடியும் என்று எண்ணி விழுந்து போன தருணங்கள் என் வாழ்வில் ஏற்பட்டது உண்டா? இன்றே நல்ல மேய்ப்பன் கையில் என்னை முற்றிலுமாக தருவேனாக, ஒப்புக் கொடுப்போமா? இப்படியாக 24 மணி நேரங்களிலும் உங்களை சிந்தித்து செயல்பட வைக்கும் தேவனுடைய காரியங்களை, சாட்சிகளை, பாடல்களை, செய்திகளை 24 மணி நேரம் நீங்க கேட்டு மகிழ, நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே இன்றைய நாளிலே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: வசீகரனும் ஸ்டெல்லாவும் பெரு நாட்டிற்கு சென்று ஆசிரியர் பணி செய்வதற்காக ஒப்புக்கொண்டிருந்தார்கள். அங்கே புறப்பட்டு போக முன்னதாக தங்களுடைய வீட்டில் உள்ள பல முக்கியமான பொருட்களை வசீகரனுடைய பெற்றோரின் வசம் விட்டுச் செல்ல தீர்மானம் செய்தார்கள். பெற்றோர்களோடு அவர்கள் செலவு செய்த நேரம் மிக இனிமையாக இருந்தது. மீண்டும் திரும்பி வர எவ்வளவு காலமாகுமோ என்ற எண்ணம் ஒருபுறம் இருந்தாலும், பெற்றோரோடு சிரித்து பேசிய வார்த்தைகள் நிகழ்வுகள் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தன. சரி, வீட்டிற்கு புறப்படலாம் என்று அவர்கள் யோசித்த பொழுது, வழக்கத்திற்கு மாறாக அங்கே மேகமூட்டம் அந்த மலைப்பாங்கான பிரதேசத்தை சுற்றி வளைத்தது. சற்று முன்னதாகவே நாம் புறப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஸ்டெல்லா புலம்பினாள். பனி அதிகமான நேரத்தில் இப்படி புறப்படுகிறோமே என்று புலம்பிக் கொண்டே தன்னுடைய சொந்த காரில் ஏறினாள். மாமா வீட்டிற்கு கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் வசீகரன் வாடகைக்கு எடுத்து வந்த வேனில் இருந்து இறக்கிய பின்னர் வசீகரன் ஸ்டெல்லாவை பார்த்து, நான் உனக்கு முன் செல்கிறேன். வேனில் இருக்கும் பனி நேரத்திற்கும் உதவி செய்யும் பளிச்சென்ற விளக்குகள் எனக்கு இருப்பதால் நான் கவனமாக முன் செல்கிறேன். நீ என்னுடைய பின் விளக்குகளை மட்டும் கவனமாக கவனித்து முன்னே செல்லும் என்னை பின்பற்றி வா என்று கூறினார். வழக்கமாக வெளிச்சம் இருக்கும் நேரத்தில் அவர்கள் பயணம் செய்யும் வேகத்தில் செல்ல முடியவில்லை. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பாதை தெரிந்த தூரம் மட்டும் கவனம் செலுத்தி கடந்து வந்தார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்டெல்லாவின் மனதில் அவள் செல்லப் போகும் பெருநாட்டிலும் தனக்கு முன்னால் அத்தனையும் தெளிவாக தெரியாவிட்டாலும், கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து தெளிவாக தெரியும் காரியங்களை மட்டும் திட்டவட்டமாக செய்து முன் செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஒரு நிலையையும் கடவுள் எனக்கு அனுமதித்தாரோ என்று சிந்தித்துக் கொண்டே பத்திரமாக வீடு வந்து சேர்ந்தார்கள். புதிய பணிக்கு செல்லும் பொழுது, புதிய இடங்களுக்கு செல்லும் பொழுது எல்லா காரியங்களையும் நாம் நினைத்த வேகத்தில் செய்ய முடியாவிட்டாலும் சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு தெளிவாக தெரியும் சிறிய தூரத்தையும் நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்லும் பொழுது தொடர்ந்து கடவுள் நம்மை வழி நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த நம்பிக்கையோடு நாமும் அனுதினமும் முன் செல்வோமா?

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 8 முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன்.
2: Proverbs chapter 8 first 5 verses.
1: ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகே மேடைகளிலும் நார்ச்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு துவனிக்கும். பேதைகளே, விவேகமடையுங்கள். மூடர்களே, புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள்.
2: Does not wisdom call out? Does not understanding raise her voice? At the highest point along the way, where the paths meet, she takes her stand. Beside the gate leading into the city, at the entrance she cries aloud. To you, O men, I call, and my voice is to the sons of men. O you simple ones, understand prudence, and you fools, be of an understanding heart.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: ஞானம் அமைதியாக இருக்கிறதில்லை.
2: Wisdom does not remain calm.
1: அது தன்னுடைய சத்தத்தை உயர்த்துகிறது.
2: It raises its voice.
1: இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, raises its voice. அது தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி அனைவரையும் கூப்பிடுகிறது.
2: So it raises its voice and calls everyone.
1: யாரை கூப்பிடுகிறது?
2: Whom does it call?
1: மனுபுத்திரர் எல்லாரையுமே அது கூப்பிடுகிறது.
2: It calls all the sons of men.
1: எல்லாரும் என்னுடைய சத்தத்தை கேளுங்க.
2: Everyone listen to my voice.
1: எல்லாரும் என் வார்த்தைக்கு செவி கொடுங்க.
2: Everyone give heed to my voice.
1: யாரும் நான் சொல்ற சத்தத்தை என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போயிடாதீங்க. எல்லாருமே என்னோட ஆலோசனையை கேளுங்க.
2: No one should go away without giving heed to my voice and understanding.
1: பாரபட்சம் இல்லாத தேவன் தம்முடைய சத்தத்தை எல்லாருக்கும் துணிக்க பண்ணுகிறார்.
2: A God who shows no partiality makes his voice to be heard to everyone.
1: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார்.
2: And he expects and desires that everyone should repent.
1: எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்.
2: He desires that everyone should be saved.
1: ஒருவனும் கெட்டு போக கூடாது என்பது தேவனுடைய நோக்கம்.
2: And God's purpose is no one should perish.
1: எல்லா மனிதனும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார்.
2: The Lord desires that everyone should attain the eternal life.
1: எல்லா மனிதனும் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார்.
2: He desires that everyone should obey him.
1: எல்லா மனிதனும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்.
2: God desires that everyone should be blessed.
1: எல்லா மனிதனும் தொழுது கொள்ளணும் விரும்புகிறார்.
2: And he desires that every man should worship him.
1: தேவனுடைய இருதயம் ஒரு குறுகிய கூட்டத்திற்கு அல்ல. தேவன் எல்லா மனிதனுக்கும் தன்னுடைய ஆசீர்வாதமும் தன்னுடைய ஜீவனும் தன்னுடைய கிருபையும் அருளப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம்.
2: So the blessings of God is not for a one small crowd, but he wants his life, his blessing to be given to all men.
1: அவ்வப்போது தேவன் ஒரு சிறு கூட்டத்தை பிரித்தெடுத்து அவர்களை பயிற்றுவித்து ஆயத்தப்படுத்தி அவர்களை ஒரு பாத்திரமாக வனைந்து அவர்கள் மூலமாக உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் அவர்களை பிரித்தெடுத்தாரே அல்லாமல் அவர்கள் மேல் பாரபட்சத்தினால தேவன் அவர்களை பிரித்தெடுக்கல.
2: God chose a crowd of people and trained them so that they can be a blessing to the entire world, but he did not choose them out of partiality.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: எல்லா மனுபுத்திரருக்கும் நேராக இந்த ஞானம் கூப்பிடுகிறது, சத்தமிடுகிறது.
2: So this wisdom calls out and raises her voice towards all men.
1: எல்லாரும் அந்த ஞானத்தை அடையணும், அந்த ஞானத்தின் ஆசீர்வாதங்கள்ல பங்கெடுக்கணும் என்பது தேவனுடைய அனந்த நோக்கம்.
2: And the greatest purpose of God is that everyone should listen to this wisdom and take part in the blessing of it.
1: அது எங்கே கூப்பிடுகிறது?
2: Where does it call?
1: இதை தான் நாம் 2 வசனம் முதல் 3 வசனம் வரைக்கும் நாம் கவனித்தோம்.
2: So this is what we learned in verses 2 and 3.
1: எங்கே கூப்பிடுகிறது பாருங்கள்.
2: Where does it calls?
1: அது வழி அருகே உள்ள 2 வசனத்துல. அது வழி அருகே உள்ள மேடைகள்ல கூப்பிடுகிறது.
2: In verse 2 it calls along the ways resting heights.
1: இரண்டாவது அது வாசல்கள் அருகே கூப்பிடுகிறது.
2: And the number 2 it calls beside the gates.
1: மூன்றாவது அது நார்ச்சந்திகளிலே கூப்பிடுகிறது.
2: Number 3 it calls out near the crossroads.
1: நான்காவது அது வீட்டினுடைய வாசல்லையும் கூப்பிடுகிறது.
2: Number 4, it calls out near the door of the house.
1: இதை நாம் ஏற்கனவே நாம் தியானமாக கவனித்தோம், எப்படி நான்கு விதமான இடங்களில் ஞானம் கூப்பிடுகிறது.
2: So we already meditated on this topics on places where wisdom is heard.
1: இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
2: This is really amazing.
1: கர்த்தர் தம்முடைய சத்தத்தை எல்லா மனிதனும் கேட்கும்படி தேவன் தொனிக்க பண்ணுகிறார்.
2: The Lord makes his voice to be heard by all men.
1: அதே வேளையில எல்லா இடங்களிலும் தொனிக்க பண்ணுகிறார்.
2: And the Lord also makes his voice heard in every places.
1: அதாவது நான் இந்த இடத்துக்கு போனேன், அந்த இடத்துல எனக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கலன்னு யாருமே சாக்கு போக்கு சொல்லவே முடியாது.
2: So that no one can give an excuse saying that I went to this place but I could not hear the voice of God.
1: வழியில போயிட்டு இருக்கேன், அங்க கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேக்குது.
2: So I'm on the way and I could hear the voice of God there.
1: இதற்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து கந்தாகையின் மந்திரி என்று சொல்லலாம்.
2: So this for a good example for this is the minister of Candace.
1: அவன் வந்து பாருங்க, ரதத்துல வழியில போய் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் தம்முடைய தாசனை அனுப்பி அங்கே அவனுக்கு சத்தியத்தை கொடுத்து வழியிலேயே அவன் ஞானஸ்நானம் பெற்று பின்பு அவன் முன்பாக பிலிப்பு காணாமல் போனான், பரிசுத்தாவினால் எடுத்துக் கொள்ளப்பட்டான் பார்க்கிறோம்.
2: So here you can see as he was going on the way, the Lord sent his man and the Lord made him to teach the truth and he also got baptized on the way and then we read that the man Philip was taken away by the Spirit of God.
1: நம்முடைய தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர்.
2: Our God is really good.
1: அப்போ வழியிலேயும் கர்த்தர் பேசினாரு.
2: So the Lord spoke even on the way.
1: வாசல் அருகே கர்த்தர் பேசினாரு.
2: The Lord also spoke near the door.
1: வாசல் அருகே.
2: Near the door.
1: அதாவது நியாயாசனங்கள் நடுவுல கர்த்தர் பேசுறாரு.
2: So it means the Lord speaks near the gates.
1: இது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிற பாதையில் எத்தனை பேர் அவரால் தொடப்பட்டார்கள் என்பது ஆச்சரியமா இருக்கிறது.
2: So it is really amazing to see how many people were touched by Jesus on his way to cross.
1: நீங்கள் அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய பெரிய மனந்திரும்புதல் பாத்தீங்கன்னா அவருடைய சிலுவைக்கு போகும் பாதையிலே தான் நடந்தது.
2: So when you see the greatest repentance of apostle Peter, it happened on the way or crossroads with cross.
1: அவர் பாருங்க வாசலுக்கு வெளியே அவர் சிலுவையிலே தொங்கவிடப்பட்டார். அந்த இடத்துல ஒரு கள்ளன் பரதேசிக்கு வரும்படி கர்த்தருடைய வார்த்தை அங்கே அவனுக்கு வருகிறது.
2: So here Jesus was hanged on the cross beside the gates and even there the thief and the culprit received the word of God to be saved.
1: தேவனுடைய வார்த்தை நாற்சந்திகளிலே நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான தீர்மானம் எடுக்கிற வேளையில கர்த்தருடைய வார்த்தை வருகிறது.
2: The word of God even comes to us when we want to take important decisions in the crossroads of our life.
1: அதேதான் பவுலுடைய வாழ்க்கையில் நடந்தது.
2: So this what happened in the life of Paul.
1: அவன் கடிதங்களை வாங்கிக் கொண்டு அவன் வாழ்க்கையில தீர்மானத்திற்கு நேராய் ஓடும் பொழுதுதான் கர்த்தர் இடையிலே வழிமறித்து அவனை கர்த்தருக்கென்று அவனை தேவன் திருப்பினார்.
2: So when Saul got the letters and he went towards determination, the Lord stopped him off the way and turned him towards God.
1: நான்காவது நாம் கவனித்தோம், வாசல் அருகே கூட இந்த ஞானம் கூப்பிடுதான்.
2: Number 4 we saw it even calls out near the door of the house.
1: காயினுக்கு சத்தம் வாசல் அருகே வந்தது.
2: So the voice came to Cain near this door.
1: சகேயுனுடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தம் வாசல்ல வீட்டு வாசல்ல தான் தொனித்தது.
2: So even the life of Zacchaeus, the word of God came and heard near the his door.
1: நம்முடைய தேவன் ஒரு இடத்தை விட்டு வைக்கிறது இல்ல. ஒரு மனிதன் ஒரு பொது இடத்துல இருக்கலாம், ஒரு மனிதன் தனிமையாக இருக்கலாம், எல்லா இடத்திலயும் கர்த்தர் பேசுறாரு.
2: So the Lord never spares any places. A person can be in a public place or in a private place, his word is heard in every place.
1: அவர் எந்த மனுஷனையும் எப்படியாவது சந்திக்க வேண்டும், எப்படியாவது அவங்களை ஆதாயப்படுத்திரணும் அப்படின்றது தான் தேவனுடைய நோக்கம்.
2: The purpose of God is to meet persons anyhow and to gain them anyhow.
1: அதுக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார்.
2: So not only then but even today the Lord is speaking
1: to us. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர்.
2: Our God is really good to us.
1: இப்போ ஞானம் பல இடங்களில் கூப்பிடுகிறது. ஞானம் பலதரப்பட்ட மனிதர்களை ஒருவரையும் விட்டு வைக்காமல் கூப்பிடுகிறது.
2: Now wisdom calls out in many places and also it calls out to every people.
1: இந்த சத்தம் ஏன் தொனிக்கிறது?
2: Why is this voice heard?
1: நீங்கள் ஐந்தாம் வசனத்தை வாசித்தால்
2: Read verse 5.
1: எதற்காக இந்த சத்தம் என்றால் பேதைகளே விவேகம் அடையுங்கள்.
2: Oh you simple ones, understand prudence.
1: மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாய் இருங்கள்.
2: And you fools, be of an understanding heart.
1: எதற்காக இந்த சத்தம் துணிக்கிறது?
2: So why is this voice calling out?
1: யாரும் ஒரு பேதையாக இருக்க கூடாது.
2: So that no one should become simple.
1: யாருமே அவர்கள் வந்து ஞானமற்றவர்களா இருக்கக்கூடாது.
2: No one should remain foolish.
1: ஒவ்வொருவரும் விவேகத்தை அடைய வேண்டும், ஒவ்வொருவரும் புத்தியாய் இருக்க வேண்டும்.
2: So everyone should attain prudence and should attain understanding.
1: இன்னைக்கு இதைப் பத்தி தான் நம்ம பேச போறோம்.
2: So this is what we're going to speak today.
1: விவேகமும் புத்தியும்.
2: Prudence and understanding.
1: விவேகமும் புத்தியும்.
2: Prudence and understanding.
1: விவேகம் அப்படினா அர்த்தம் என்ன?
2: What do you mean by prudence?
1: விவேகம் என்பது ஒரு காரியம் அவனுக்கு முன்பாக தெரியும் போது அதுல உள்ள நுணுக்கங்களை, அதுல உள்ள மறைந்திருக்கிற பிரச்சனைகளை கூட பகுத்து பார்த்து அல்லது பிரித்து பார்த்து அறியக்கூடிய திறன் தான் விவேகம் என்று சொல்லுவோம்.
2: Prudence is the ability to discern something which is present before them and knowing its nuances and the hidden things that is present in it.
1: பார்த்ததை எல்லாம் அப்படியே கண்மூடித்தனமாய் நம்புவது விவேகம் அல்ல.
2: Prudence is not something where you believe whatever you see.
1: எத்தனை காரியங்கள் கண் முன்பாக தோன்றினாலும்,
2: no matter how many things may appear before your eyes,
1: விவேகம் என்ன செய்யும்னா அதில் உள்ள உட்கருத்து என்ன என்பதை நிதானிக்கும்.
2: So this prudence will discern what is the inner moral present in it.
1: பாருங்க, இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை.
2: So this is required for every man.
1: எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சிறிய ஆளா இருந்தாலும் சரி, விவேகம் என்பது ரொம்ப ரொம்ப தேவை.
2: No matter how great or small a person might be, but understand this prudence is very much important.
1: பாருங்க, சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக ஈசாயினுடைய குமாரர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள்.
2: See, the sons of Jesse were brought before the prophet named Samuel.
1: எலியா போன்றவர்கள் நல்ல உடல் வனப்புள்ளவர்களாய் தெரிந்த உடனே, இவன்தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவன்தான் வரப்போகிற ராஜா என்று அபிஷேகம் பண்ண கிட்டத்தட்ட அவர் போயிட்டார்.
2: So when the people like Eliab was brought before him, who was of good stature, he almost confirmed that he is the one who is chosen by God, and he went to anoint him as a king.
1: அவனுடைய தீர்மானம் எதன் அடிப்படையில் இருந்ததுனா, தோற்றத்தின் அடிப்படையில்.
2: His decision was based upon appearance.
1: ராஜாவுக்கு ஏற்ற உடல் வனப்பு இருக்கிறது.
2: He had the stature that is required for a king.
1: ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து முகத்தை பார்த்துட்டு தீர்மானம் எடுக்காதப்பா.
2: The Lord says, don't take your decision based upon the appearance.
1: கர்த்தர் வந்து முகத்தை பார்க்கிறதுல இருதயத்தை பார்க்கிறாரு.
2: The Lord doesn't looks at the face, but he looks at your heart.
1: தோற்றம் நல்லா தான் இருக்கு, ஆனா மனம் வந்து தேவனுக்கு பிரியமானதா இல்ல.
2: Appearance is good, but his heart is not pleasing to God.
1: நீ வெளியில இருக்கிற ஓட்டை பார்த்து உள்ள இருக்கிற பொருளும் நல்லா இருக்கும் நினைச்சிராத.
2: So don't think based upon the thing outside, the inner things will also be good.
1: ஆங்கிலத்துல ஒரு வாக்கியம் சொல்வாங்க, don't judge a book by its cover என்று சொல்வாங்க.
2: So there's a proverb in English, don't judge a book by its cover.
1: வெளி தோற்றத்தை வைத்து நிதானிக்க கூடாது.
2: We should not decide anything based upon the outer appearance.
1: இன்னொரு proverb கூட சொல்வாங்க, all that glitters is not gold னு சொல்வாங்க.
2: And there's one more proverb which says all that glitters is not gold.
1: மின்னுவதெல்லாம் பொன் அல்ல.
2: All that glitters is not gold.
1: தமிழ்ல இன்னும் கூட சொல்வாங்க, பாத்துக்கிங்களா, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பாதேன்னு சொல்வாங்க.
2: And also they say whatever you find to be white is not milk.
1: ரொம்ப நிதானிக்கணும்.
2: You have to discern.
1: அதுல உள்ள நுணுக்கங்கள் என்னன்னு தெரியணும்.
2: You have to know the nuances present in it.
1: தோற்றத்தின் அடிப்படையில் தீர்ப்பு செய்ய கூடாது.
2: You should not make judgment based upon the appearance.
1: சாமுவேலுக்கு இதை ஆண்டவர் உணர்த்த வேண்டியதா இருந்தது.
2: The Lord has to made it realize to Samuel.
1: Simpson parunga,
2: look at Samson.
1: Ellarku nyayam sonnan,
2: he judged everyone.
1: Anal thanneye kolla vanda oru penninudaiya avaludaiya தவறான எண்ணங்களை அவனால் பகுத்து பார்க்க முடியல. பாருங்க, அந்த ஞானம் அவனுக்கு இல்லாம போயிடுச்சு.
2: He did not have the wisdom to discern the wicked things that a woman did to him.
1: இவள் தான் தன்னுடைய ஜீவனை பறிக்க போகிறாள்னு தெரியல.
2: He was not aware that this woman was the one who is going to take away his life.
1: தன்னுடைய சத்துருவோடு மடியிலே படுத்து விளையாடி கொண்டிருந்தான்.
2: So he was lying on the bosom of his enemy and he was playing with her.
1: அவனுடைய வல்லமை அளவிற்கு அடங்காதது.
2: His strength is really unlimited.
1: யாருமே அவன் பக்கத்துல வர முடியாது.
2: No one can come near to him.
1: ஆனா அந்த பெண்ணுக்கு இடம் கொடுக்கறான்.
2: But he gave room for her.
1: ஏன் தெரியுமா? அவனுக்கு விவேகம் இல்ல.
2: It's because he lost prudence.
1: அந்த பகுத்து பார்க்கிற திறனை இழந்துட்டான்.
2: He lost the ability to discern things.
1: அழகிலே முழுவதும் மயங்கி விட்டான்.
2: And he was totally enticed in the beauty.
1: நம்முடைய வாழ்க்கையில இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
2: This is very much important for us.
1: இந்த விவேகத்தை ஞானம் சத்தமிட்டு கூப்பிடுது.
2: So this wisdom is calling out for this prudence.
1: நம்முடைய தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மனதை தருகிறார் என்று சொன்னால்,
2: what kind of heart does God give us?
1: 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கும் போது,
2: if we read 2 Timothy 1:7,
1: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
2: We read for God has not given us a spirit of fear but of power and of love and of sound mind.
1: என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார்?
2: What is that spirit?
1: தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
2: The Lord has given a spirit of a sound mind.
1: நம்முடைய புத்தி வந்து அந்தகாரப்பட்டக்கூடாது.
2: So our mind should not be darkened.
1: நம்முடைய புத்தி வந்து புகையினால் வந்து தெளிவில்லாமல் போயிடக்கூடாது.
2: Our mind should not become totally dull because of the smoke.
1: Blurred with smoke. நம்ம புத்தி வந்து தெளிவா இருக்கணும்.
2: So it should be very clear.
1: தெளிவா இருக்கணும்.
2: It should be very clear.
1: எல்லாவற்றையும் தெளிவா பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய புத்தியை மாற்றணும்.
2: Our God should change us so that we can see everything with a sound mind.
1: அதற்கு நாம கிருபை கேட்கணும்.
2: And we should ask grace for that.
1: ஒரு வாகனத்தை ஒருத்தர் எடுத்து ஓட்டுறதுக்கு முன்னால
2: Before a person drive a vehicle
1: அவங்க ஒரு நல்ல டிரைவர் என்ன பண்ணுவார்னா தனக்கு முன்பாக இருக்கிற விண்ட் ஷீல்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா தனக்கு முன்பாக இருக்கிற கண்ணாடியை நல்லா துடைப்பாரு.
2: A good driver will first clean the windshield that is present before him.
1: சில வேளையில தண்ணி ஊற்றி துடைப்பாரு.
2: Sometimes he will also wash it with water.
1: ஏன் தெரியுமா அந்த விண்ட்ஷீல்ட் கிளியரா இல்லனா எதிரில் இருக்க பாதை சரியா தெரியாது.
2: It's because if the windshield is not clear he cannot view the path that is before him.
1: ஒரு நல்ல டிரைவர் என்ன பண்ணுவார்னா அடை மழை பெய்யுமானால் அவர் வண்டியை ஓட்டாம கூட ஓரமா நிறுத்திடுவாரு.
2: So a good driver if it's raining he sometimes will stop his vehicle when it is raining very much.
1: ஏன் தெரியுமா அவருக்கு தெரியும் நம்ம போய் இடத்துல சேர்றதுக்கு வேகத்தை விட விவேகம் ரொம்ப தேவைன்னு அவருக்கு தெரியும்.
2: So it's because he knows rather than the speed we need prudence at this point of time.
1: ஏனென்றால் ஒண்ணும் தெரியாத ஒரு ரோட்ல ஓட்டி கொண்டே போனால் ரோடு திரும்பிறது கூட தெரியாது எங்கயாவது குழியில விழுந்துருவோம்.
2: So it's because if you just continue driving in the road where you cannot view anything we will not know what happens we may fall into a pit.
1: நாம சீக்கிரமா போய் நம்ம இடத்துல சேர்றோன்றதை விட பாதுகாப்பா போய் ஒரு இடத்துல சேர்றோன்றது முக்கியம்னு அவர் அறிந்திருக்கிறார்.
2: And he knows very well that it is very important to reach a place more protective than going at us swiftly.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: கர்த்தர் இந்த விவேகத்தை நமக்கு தரணும்.
2: The Lord should give us this prudence.
1: அதனால தான் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்காக ஜெபம் பண்ணும்போது அவர் ஜெபித்த காரியங்களில் ஒன்று இதுதான்.
2: So one of the thing which the apostle Paul prayed for this Philippians which you can read in Philippians chapter 1 verse 9 and 10
1: மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமா இருக்க வேண்டுதல் செய்கிறேன் என்று சொன்னார்.
2: He says, "And this I pray that your love may abound still more and more in knowledge and all discernment, that you may approve the things that are excellent, that you may be sincere and without offense till the day of Christ, being filled with the fruits of righteousness which are by Jesus Christ unto the glory and praise of God."
1: உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக.
2: That you may approve the things that are excellent.
1: அவர் ஜெபம் பண்றாரு. உங்க அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் அல்லது எல்லா விவேகத்திலும் அதிகம் அதிகமா பெருகணும் உங்களுக்கான ஜெபம் பண்றேன்.
2: So he says that he prays that your love may abound still more and more in knowledge and all discernment.
1: அன்பு நல்லதுதான்.
2: Love is good.
1: ஆனா அன்பு கண்மூடித்தனமா இருக்க கூடாது.
2: But love should not be blind.
1: அன்பு கூட விவேகத்தோட உணர்வோட இருக்கணும்.
2: So love should also be with prudence and understanding.
1: சில வேளையில சிலருக்கு அன்பு வந்துட்டு அவங்கள என்ன பண்ணிருதா முழுவதும் முட்டாள்களாக்கிறது.
2: Sometimes this love makes certain people foolish.
1: அன்பு வந்து அவர்களை குருடர்களாக்கிறது.
2: It makes them blind.
1: அதுவல்ல கொஞ்ச நாள் கழிச்சு அப்ப தெளிஞ்சதுக்கு அப்புறமா ஐயோ நான் படுகுழியில விழுந்துட்டேன்னு அலறினாலும் கத்தினாலும் கூப்பாடு போட்டாலும் யாரும் வந்து உதவி செய்ய முடியாது.
2: But after some time when they come to their senses and realize that they fall to a pit no one can come and help them.
1: பிரச்சனையில சிக்கி கொண்ட பிறகு என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொன்னா சில பேர் காப்பாற்றுவாங்க ஆனால் அதுல உண்டான காயங்கள் ஆற்றப்படுவது ரொம்ப கடினமா மாறிடுது.
2: And when you are caught into a problem and if you seek help someone to help you they may help you but the wounds that you get out of it that cannot be healed.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: ஆகவேதான் இயேசு சொன்னார் மத்தேயு 10 அதிகாரம் 16 வசனத்துல.
2: That's why Jesus said in Matthew chapter 10 and verse 16
1: ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன்.
2: He said, I'm sending you out like sheep among wolves.
1: ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமா இருங்கள்.
2: Therefore be as shrewd as snakes and as innocent as doves.
1: சர்ப்பங்களை போல எப்படி இருக்கணுமா?
2: How you supposed to be like snakes?
1: வினாவுள்ளவர்களா இருங்கள்.
2: You have to be shrewd as snakes.
1: நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இதனுடைய விளைவு என்ன, நான் போகிற இடம் சரியா, இது எனக்கு பாதுகாப்பா இருக்குமா என்று நிதானிக்கிற அந்த நிதானம் தேவை.
2: We need that discernment which says whether what I am doing, whether this place is right, where I'm going, is it right or safe.
1: நான் சொல்வேன், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, it is okay to be innocent but it is not okay to be ignorant. ரெண்டுமே வித்தியாசம். இன்னசென்ட்டா தான் இருக்கணும், நாம வந்து கபடற்றவர்களா இருக்கணும்.
2: We have to be innocent.
1: அதற்காக அறிவில்லாம இருக்க கூடாது.
2: But we should not be ignorant.
1: நாம காரியங்களை நிதானிக்கிற ஒரு ஞானம் நமக்கு தேவை.
2: We need that wisdom to discern things.
1: இந்த நிதானம் இல்லை என்றால் நாம ஞானிகளாக அல்லது ஞானமுள்ள செய்கைகளை செய்கிறவர்களாக நாம கணிக்கப்பட மாட்டோம்.
2: So if you don't have the discernment, we will not consider to be wise or people who do wise things.
1: சில வேளையில ஒரு தவறான முடிவு, ஒரு தவறான திருப்பம் நம்ம வாழ்க்கைக்கு பெரிய பாதகத்தை உண்டு பண்ணிடும்.
2: Sometimes one small decision or one small turn will bring a great danger to our life.
1: One wrong move can even cost your entire life. One wrong move. ஒரு தவறான திருப்பம் வந்து பெரிய ஆபத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிடும்.
2: One wrong move can really take us to great danger.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: சில வேளையில எல்லாமே நமக்கு வந்து உதவி செய்து நாம போகிற பாதை சரியா இல்லையா நமக்கு காண்பிக்காது.
2: Sometimes everything will not help us and show us whether the path whether we go through is right or wrong.
1: இது விமானம் ஓட்டுறது போல.
2: It is like driving a flight.
1: இந்த மாடர்ன் விமானங்கள் பாத்தீங்கன்னா அதுல வந்து எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்டான மீட்டர்ஸ் வந்து அதை காமிக்கிறதுக்கான கேஜெட்ஸ் எல்லாமே அதுல இருக்கு.
2: So in modern flights you have everything, all the gadgets you show, all the meters.
1: அதுவே எல்லாவற்றை கால்குலேட் பண்ணிருது.
2: It will calculate everything on its own.
1: அதோட உயரம் என்ன?
2: What is the altitude?
1: அது எந்த டிகிரில திரும்பி நிக்குது?
2: And in what degree it is turning?
1: காற்றினுடைய வேகம் என்ன?
2: What is the speed of the wind?
1: அப்புறமா எல்லாத்தையும் அது காமிச்சிருது.
2: It shows you everything.
1: ஆனா சில வேளையில என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த மீட்டர்ஸ் இந்த அளவுகோல்கள் எல்லாம் சில தடவை ஃபெயில் ஆயிடுது.
2: Sometimes the problem is that these meters fail.
1: நீங்க மீட்டரே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வண்டியை போய் பத்திரமா இறக்க முடியாது.
2: If you just look at the meter alone, you cannot reach safely.
1: ஒரு தேர்ந்த விமானி யார் தெரியுமா?
2: Who is a trained pilot?
1: எப்பொழுதுமே அந்த மீட்டர்ஸே பார்த்து தீர்மானம் எடுக்கிறவன் அல்ல.
2: Not the one who take decisions always looking at the meters alone.
1: இது எல்லாமே ஃபெயில் ஆனா கூட
2: even if they fail,
1: தன்னுடைய விவேகத்தினால பெரிய விமானங்களை அவன் பத்திரமாய் கொண்டு வந்து சரியான இடத்துல தரை இருக்கிறான்.
2: So he will land those flights at the right place through his prudence.
1: நிறைய பேர் லைஃபே வந்து ஆட்டோபைலட்ல தான் போயிட்டு இருக்காங்க.
2: So many people's life is just going on autopilot.
1: தானாகவே எல்லாம் சரியாயிடும்.
2: So everything will heal on its own.
1: எல்லாமே நமக்கு சாதகமா அது பாட்டுக்கு வர்ற பாதையில போயிட்டே இருந்தா போதும் நம்ம சுகமா போயிடுவோம் நினைச்சிட்டு இருக்காங்க.
2: Many people think if we go in the path it is coming so everything would be favorable and everything happens on its own.
1: இல்ல.
2: No.
1: எல்லா நேரமும் ஆட்டோபைலட் வேலை செய்யாது.
2: The autopilot will not work out at all times.
1: வாழ்க்கையின் சில புயல்கள்ல மேனுவல்ல எடுத்து நாம சுயமாக நிதானித்து சில காரியங்களை செய்யணும்.
2: Sometimes in the storms of our life we may have to take it in a manual mode and work things on our own.
1: சில வேளையில சிலருக்கு நம்ம ஆலோசனை சொன்னா கூட அவங்க என்ன சொல்றாங்கனா, பாஸ்டர் போக போக இது சரியாயிடும் பாஸ்டர் அப்படினு ஆட்டோ பைலட்ல வண்டியை ஓட்டறாங்க.
2: Sometimes even when we counsel and advise the people they say pastor it will be okay set right on the way as it goes and they take those things on the autopilot mode.
1: கொஞ்ச நாள் கழிச்சு பின்பு கண்டுபிடிக்கறாங்க, நான் ஒரு கிராஷ் லேண்டிங்க்கு தான் போறேன், என்னால வந்து மீட்டு கொள்ள முடியாத பிரச்சனையில சிக்கிக் கொள்கிறேன் என்பதை பின்பு கண்டுபிடிக்கிறாங்க.
2: But after some days they will realize that I've ended up in a crash landing.
1: நம்ம வாழ்க்கையில நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை. விவேகம் ரொம்ப ரொம்ப தேவை.
2: This prudence is very very much important.
1: ஞானம் எதுக்கு சத்தம் இடுது, எல்லாரும் பார்த்து கூப்பிடுதுனா, நீ விவேகத்தையும் அறிவையும் புத்தியையும் நீ என்னுடைய வார்த்தையின் மூலமாய் பெற்றுக்கொள்.
2: So why does this wisdom calls out and raises voice? It because that we have to receive the prudence and get an understanding.
1: எதற்காக இந்த விவேகமும் புத்தியும் நமக்கு தேவை?
2: Why do we need this prudence and understanding?
1: வேதத்திலிருந்து பார்ப்போமானால் மூன்று காரணங்களுக்காக இவை நமக்கு தேவை.
2: When you look from the Bible there are three reasons why we need it.
1: முதலாவது,
2: Number 1,
1: மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை பாருங்கள்.
2: Matthew chapter 4 verses 3 and 4.
1: அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார்.
2: The tempter came to him and said, If you are the Son of God, tell these stones to become bread. Jesus answered, It is written, Man shall not live on bread alone, but on every word that comes from the mouth of God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இயேசுவை சோதிக்கும்படி வந்த சோதனைக்காரனோடு நடந்த உரையாடல் இது.
2: So this is a conversation that happened with the tempter who came to tempt Jesus.
1: பிசாசுனுடைய நோக்கம் என்ன?
2: What is the purpose of this tempter?
1: திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் அவன் வரான்.
2: He comes only to steal, to kill and destroy and nothing else.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இப்போ இவன் இயேசுவை பரீட்சை பார்க்கிறதுக்காக அவன் மூன்று விதமான சோதனைகளை இயேசுவுக்கு வைக்கிறான்.
2: Now here he brings forth three kinds of temptation to tempt Jesus.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: முதலாவது சோதனை என்னன்னா, 40 நாள் அப்பமும் தண்ணியும் புசிக்காத இயேசுவுக்கு பசி உண்டான போது இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்கள் ஆக்கிடும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஒரு சாதகமான ஒரு காரியத்தை சொல்றது போல சொல்லுகிறான்.
2: So the first temptation is that when Jesus was hungry, not eaten for 40 days, he came and said to make all the stones to bread as a favorable thing.
1: அப்போ இயேசு உடனே வசனத்தை கொண்டு அவனிடத்துல பேசுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
2: So immediately Jesus spoke with him with the word of God saying man shall not live on bread alone but on every word that comes from the mouth of God.
1: அவன் உடனே விட்டு விடல.
2: He did not leave it immediately.
1: 5th வசனம் பாருங்க.
2: Look at verse 5.
1: அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழகுதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னார்.
2: Then the devil taketh him up into the holy city, setteth him on the pinnacle of the temple, and said unto him, If thou be son of God, cast thyself down, for it is written, He shall give his angels charge concerning you, and in their hands they shall bear thee up, lest at any time thou dash thy foot against a stone.
1: கவனிங்க.
2: Listen carefully.
1: இயேசுவிடத்தில் சோதனை கொண்டு வந்தவனே இயேசு வந்து வேதத்தை காண்பித்து எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொன்ன உடனே பிசாசு அதையே பிடிச்சிக்கிட்டு, பாருங்க இங்க கூட எழுதி இருக்கிறது அப்படின்னு தாழகுதியும் என்று சோதிக்கிறான்.
2: So when the tempter brought a temptation to Jesus and when the Lord told him that it is written so, immediately he took hold of to that and he said, See, it is also written, so therefore you just cast yourself down from this place.
1: அப்போ இயேசு சொன்ன ஒரு பதில் ரொம்ப அருமையான பதில்.
2: So the verse which Jesus gave was really a beautiful one.
1: 7th வசனம் பாருங்க.
2: Verse 7.
1: அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே என்றார்.
2: He said, It is also written, Thou shall not tempt the Lord your God.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை.
2: Glory be to the name.
1: நிறைய வேளையில நமக்கு என்று எழுதி இருக்கிறது அப்படின்னு நமக்கு சிலது தெரியுது, என்றும் எழுதி இருக்கிறது அப்படின்றது தெரியல.
2: So many times we know it is written, but we don't see it is also written.
1: We know what is written, we don't know what is also written. விவேகம் எதற்கு தேவை?
2: Why do we need prudence?
1: முதலாவது, நம்மை குழப்புகின்ற தீர்மானங்களுக்கு முன்பாக நிற்கும்போது விவேகம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை.
2: Number 1, when we face confusing choices, we need prudence.
1: ஏன் நமக்கு இந்த விவேகம் தேவை?
2: Why do we need this prudence?
1: வாழ்க்கையில எல்லாமே நேரடியாக தெளிவாக நம்மிடத்துல வந்து நிற்பதில்லை.
2: It's because nothing comes directly and clearly before us.
1: அநேக வேளையிலே நம்மை குழப்புகிற காரியங்கள் நமக்கு முன்பாக வந்து நிற்கும்.
2: There comes many things that may confuse us in our life.
1: அந்த நேரத்துல விவேகம் மாத்திரம் இல்லை என்றால் நம் குழப்பத்துல தவறான முடிவுகளை நாம எடுப்போம்.
2: So at those times when we don't have this prudence, we will take wrong decisions.
1: கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இயேசு மாத்திரம் என்றும் எழுதி இருக்கிறது அப்படின்ற சத்தியத்தை அறியாம இருந்திருந்தா பிசாசானவன் வசனத்தை எடுத்துட்டு சொன்ன உடனே வசனம் தானே அப்ப கீழ்ப்படிவோன்னு உடனே குதிச்சிருக்கலாம்.
2: So if Jesus would have not known what is also written, then when this Satan has brought the word of God, the Lord could have even jumped out from there.
1: ஏன் தெரியுமா? வசனம் தானங்க சொல்றான்.
2: It's because it is word of God that speaks that.
1: முதல்ல மாம்சத்துல பேசின மாதிரி இருந்துச்சு.
2: First it appeared that he spoke in flesh.
1: நீங்க பசியா இருக்கீங்களே இந்த கல்லை எல்லாம் அப்பங்களாகற செய்யுங்கன்னா அது வசனத்துல அப்படி ஒண்ணு இல்ல.
2: See if you are hungry why don't you make these stones to bread so we don't find a verse saying so
1: adu pisasu pesna
2: so that is spoken by devil
1: ana rendavathu vanda sattham vandu fulla bible lende dhaan pesnaanga
2: but the second verse it came just from the bible
1: ena ummude thoodargal ummai vandu karathile yendigiduvaanga adanalu gudikalaan dhaan vasanatha dhaan quote pandranga
2: so they quote only the verse saying that your angels will come and take over you they will bear you up
1: ஆண்டவர் அப்படி வசனத்துக்கு அவனே விழுந்தரல.
2: So Jesus did not fall immediately for the verse.
1: ஏனா அவருக்குள்ள ஒரு விவேகத்தின் ஆவி இருந்தது.
2: Because he had a spirit of prudence in him.
1: அவர் என்று எழுதி இருக்கிறது மாத்திரம் அறிந்தவர் அல்ல, என்றும் எழுதி இருக்கிறது அப்படின்றது அறிந்திருந்தார்.
2: So he not only knew what is written, he also knew what is also written.
1: ஆகவேதான் சார்லஸ் ஸ்பர்ஜன் என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய ஒரு கரத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார் ஒரு முறை அவர் எழுதின வாக்கியம் மிக மிக நமக்கு நிதானிக்க வேண்டிய ஒரு வாக்கியம்.
2: So one of the statement written by a great man of God who was used mightily by God named Charles Spurgeon is something where we have to notice.
1: அவர் சொன்னாரு, the truth is being able to differentiate between what is right and what is almost right. சத்தியம் என்பது என்ன தெரியுமா, எது சரி என்பதற்கும் எது கிட்டத்தட்ட சரி என்பதற்கும் நடுவிலே இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது, அதுதான் நிதானம். ப்ரூடன்ஸ் தான் அதான்.
2: That is prudence.
1: Differentiating between what is right and what is almost right. எது சரி எது கிட்டத்தட்ட சரி.
2: What is right and what is almost right.
1: இதுக்கு தான் நமக்கு நிதானம் வேணும்.
2: So we need prudence only for this.
1: வசனம் சரிதான்.
2: The verse is right.
1: ஆனா கிட்டத்தட்ட சரி அப்படின்றத நிதானிக்காம போயிட்டோம்னா நாம சில வேளையில வசனத்தினாலேயே கூட வஞ்சிக்கப்படலாம்.
2: If you don't discern what is almost right, we may even be deceived by the word of God.
1: நீங்கள் கிறிஸ்தவ சரித்திரத்தை படித்து பாத்தீங்கன்னா,
2: If you read the Christian history,
1: அநேக மக்கள், ஏன் திரள் கூட்டமான மக்கள் கூட சில கள்ள போதகர்களால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க.
2: There are many people, great multitude of people who are deceived by this false prophet.
1: அவர்கள் தங்களுடைய பணத்தை இழந்திருக்காங்க,
2: பொருட்களை
1: இழந்திருக்காங்க, வீடுகளை இழந்திருக்காங்க, குடும்பங்களை இழந்திருக்காங்க, அநேகர் தங்கள் உயிரை கூட இழந்திருக்காங்க.
2: Many have lost their money, their goods, their things, their family and many have even lost their life.
1: உங்களுக்கு தெரியுமா, mass suicide கூட கிறிஸ்தவ அமைப்புகள்ல நடந்திருக்கு தெரியுமா?
2: Do you know even mass suicides have happened in Christian
1: associations? மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து தங்களுக்கே விஷம் வைத்து மொத்தமாக மரித்து நாம எல்லாம் இப்படி மரிச்சிட்டோம்னா நாம எல்லாம் ஒரே நேரத்துல பரலோகத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி நம்பி ரொம்ப அறிவு நிறைந்த படித்த அமெரிக்காவிலேயே இந்த மாதிரி மிகப்பெரிய கொடூரங்கள் நடந்து நூற்றுக்கணக்கானோர் ஒரே நேரம் இறந்திருக்காங்க.
2: So there are many multitudes of people who just had a poison thinking and believe that they can reach heaven together. So people like this, educated people, this happened even in America.
1: ஏன் இது நடந்தது தெரியுமா?
2: You know why this happened?
1: அவங்களுக்கு எழுதி இருக்கிறது தெரியும், என்றும் எழுதி இருக்கிறதும் தெரியல.
2: It's because they know what is written, they don't know what is also written.
1: ஏன் நமக்கு நிதானம் தேவை?
2: Why do we need prudence?
1: எதுக்கு நமக்கு விவேகம் தேவை?
2: Why do we need this discernment?
1: நான் சொல்லுவேன், ஏனென்றால் நமக்கு முன்பாக அநேக தெரிந்தெடுப்புகளில் குழப்பங்களும் சேர்ந்து வந்து நிற்கும்.
2: It's because we may face many confusing choices before us.
1: இரண்டாவது, ஏன் இந்த விவேகம் நமக்கு தேவை?
2: Number 2, why do we need prudence?
1: மார்க் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 22 வசனத்தை பாருங்க.
2: Look at Mark 13 verse 22.
1: 13:22 Mark.
2: Mark 13:22.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
2: For false Christ and false prophet shall rise and shall show signs and wonders to seduce even if it were possible even the elect.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ரொம்ப அருமையாக இருக்கிறது.
2: It is very beautiful.
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சித்துருவாங்களாம்.
2: Even they can deceive the elect.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதற்கு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கூட சேர்த்து காட்டுவாங்களாம்.
2: And for that they will show many signs and wonders along with that.
1: எதற்கு விவேகம் தேவை?
2: Why do we need prudence?
1: ஏன் இது அவசியப்படுகிறது?
2: Why it is necessary?
1: இரண்டாவது நான் சொல்வேன், அநேக வேளையிலே பொல்லாப்பு என்பது அது மிக ஞானமாக மறைத்து வைக்கப்படுகிறது.
2: Number 2, it many times corruption is camouflaged.
1: பொல்லாப்பு என்பது அநேக வேளையில மறைத்து வைக்கப்படுகிறது.
2: Number 2, corruption is camouflaged.
1: நல்லா நீங்க விளங்கிக்கொள்ளணும்.
2: You have to understand.
1: தீமையை அல்லது தீங்கை எப்பொழுதுமே தீங்காக வெளிக்காட்டவே மாட்டாங்க.
2: Evil never presents itself as evil.
1: ஒரு காரியம் டூப்ளிகேட் அப்படின்னா இது டூப்ளிகேட்னு ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டாங்க.
2: If something is duplicate, they will not put a label on it saying it is duplicate.
1: அது தன்னை வெளியே காட்டும் போது ஒரிஜினலை விட பெட்டரா இருக்கிற மாதிரி தான் அதை வந்து நம்மள பாக்குறதுக்கு அழகா வைப்பாங்க.
2: So when it is shown more better than an original one.
1: ஒரு சூசைட் பாம்பர் இருக்கார் வச்சுக்கிட்டீங்களா, அவருடைய பையில வந்து அவர் வந்து வெடிகுண்டுகளை
2: வைத்திருக்காரு
1: வச்சிருக்காங்க. சமீபத்தில் ஸ்ரீலங்கால ஒரு ஆராதனை நடக்கும் போது, ஈஸ்டர் ஆராதனையில நூற்று கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள்.
2: ரீசென்ட்லி இன் ஸ்ரீலங்கா இன் an Easter service there were hundreds of people who were killed.
1: எப்படி கொல்லப்பட்டார்கள்? ஒரு சூசைட் பாம்பர் எல்லாரை போல ஆராதனைக்கு வந்துட்டு ஒரு பைய வந்து தன்னுடைய பெஞ்சு கீழே வச்சுட்டு வெளியே போவது போல கேஷுவலா போக அந்த பை முழுவதும் குண்டுகள் இருந்தது, யாருமே அறியல.
2: So a suicide bomber came casually like other people. He brought a bag and kept those bag full of bombs in the church and left casually and no one were aware of it.
1: யாருமே அத கண்டுபிடிக்க முடியாதபடி அத கேமஃப்ளாஜ் பண்ணிருந்ததனால அநேக அப்பாவி மனிதர்கள் பரிதாபமாக கொல்லப்பட்டார்கள்.
2: Since it was camouflaged in such a way that no one can identify it, many innocent people were killed.
1: இன்னும் சொல்ல போனா இந்த கள்ள கிறிஸ்துகள் கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி எழுதியிருக்கு பாருங்க, அவங்க நிறைய அற்புதங்களை அடையாளங்களை கூட பயன்படுத்தி தங்களுடைய மறைந்த தங்களுடைய தீங்கான திட்டங்களை இவைகளை கொண்டு கூட மறைச்சு நல்லவர்களாக தன்னை காட்டுவாங்க.
2: So it also says that about this false Christ and false prophets, they will even show signs and wonders, and using the signs and wonders, they will camouflage and plot out or bring out their own plans and plots.
1: ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட வஞ்சனை கொஞ்சம் யோசித்து பாருங்க.
2: Just think about the deceiving of Adam and Eve.
1: அந்த ஏவாள் அந்த கனியை பார்த்த பொழுது அந்த கனி எப்படி இருந்ததுன்னா பார்வைக்கு ரொம்ப இன்பமாக இருந்தது, புசிப்புக்கு நல்லதாக தெரிந்தது.
2: So when Eve saw that fruit, it appeared very pleasant to the eyes and it also was really good to eating.
1: வெளியே பார்க்கும்போது கொஞ்சம் கூட அதுல வந்து ஏதாவது ஒரு தவறோ தீங்கோ இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை.
2: So when they looked at the fruit, they found nothing wrong in that, no evil in it.
1: ஆனால் அதனுடைய முடிவை பாத்தீங்கன்னா மரணம் பூமிக்குள்ளே வந்தது.
2: But at the end, the death came into this world.
1: சாபம் மனிதன் மேல் வந்தது.
2: Curse came upon the mankind.
1: வேதனை அவன் வாழ்நாள் எல்லாம் பின் தொடர்ந்தது.
2: And pain followed him all through his life.
1: ஏன் நமக்கு விவேகம் தேவனா? குற்றம் எப்பொழுதுமே குற்றமாக வெளியே காட்டாது.
2: Why do we need prudence? It's because corruption is always camouflaged.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: மறைக்கப்பட்டிருந்தாலும் அந்த மறைவிடங்களுக்கு பின்பாக போய் இதுல உள்ள உண்மையை கண்டறிகிற ஞானம் தான் விவேகம். இது நம்ம எல்லாருக்குமே தேவை.
2: So we need this prudence which can go through the hidden parts and concealed region and find out the actual thing of it.
1: ஞானம் சொல்லுது, ஒரு காரியத்தை பார்த்த உடனே அதனுடைய வெளி தோற்றத்தை வைத்துக்கொண்டு அது ரொம்ப நன்மையானதாக வெளியே காண்பிக்கிறதுனால உடனே நன்மை நம்பிடாதப்பா, அதனை ஆராய்ந்து பார்த்து நிதானித்து விவேகம் உள்ளவனாய் உண்மையை கண்டுபிடிக்க என் ஞானத்தின் சத்தத்தை கேள் என்று கர்த்தர் சொல்றார்.
2: So the Lord says, just because you look at things outside and appears to be appealing, it doesn't mean it is right, but rather you have to go into it, find out the actual truth, and you need prudence for this purpose.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: கடைசியாக எதற்குங்க விவேகம் நமக்கு தேவை?
2: At last, why do we need prudence?
1: கலாத்தியர் 6 அதிகாரம் 7 வசனம் பாருங்க.
2: Galatians 6 and verse 7.
1: மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்.
2: Do not be deceived. God cannot be mocked. A man reaps what he sows.
1: ஏன் நமக்கு இந்த விவேகம் தேவை?
2: Why do we need prudence?
1: ஒன்ன மறந்துடக்கூடாது, விவேகம் மாத்திரம் நமக்கு இல்லை என்றால் இனி வரப்போகும் பின் விளைவுகளை பற்றி நாம சிந்திக்க மாட்டோம்.
2: So if we don't have prudence, consequences are not considered.
1: பின்விளைவுகள் இதை பின்பற்றி வருகிறது என்று அறியாதவன் யார் என்று சொன்னால் விவேகம் இல்லாதவன்.
2: The one who doesn't have this prudence is the one who is not aware of the consequences that is following.
1: அவன் இன்றைக்கு கண்ணுக்கு தெரிகிறதிலேயே அவன் வாழுகிறான்.
2: He lives on the things that are appearing today.
1: இன்னைக்கு எப்படி அது இன்பமாக தெரிகிறது.
2: How pleasant it is today.
1: இன்றைக்கு அவனுக்கு எப்படி வசதியாக தோன்றுகிறது.
2: How favorable and comfortable today it is to him.
1: இனிமேல் வரப்போகும் பின்விளைவுகள் அவன் கருத்திலேயே கொள்றதில்ல.
2: He doesn't take into consideration all the outcomes that may bring it.
1: எல்லாவற்றையும் அப்படியே மனப்பூர்வமாய் நம்பி மனப்பூர்வமாய் பின்பற்றி போகிறான்.
2: He just believes everything wholeheartedly and follows everything wholeheartedly.
1: ஆனால் இன்றைக்கு அவன் செய்கிறவைகளுக்கு நீண்ட நாள் கழித்தும் ஒரு பெரிய விலை கொடுக்கணும் அப்படின்றத அவன் அறியாமலே இருக்கிறான்.
2: But he is unaware that he has to pay a great price for whatever he does today.
1: நான் சொல்லுவேன், நமக்கு கர்த்தர் ஒரு நிதானத்தை தரணும்.
2: I tell you, the Lord should give us prudence.
1: கர்த்தர் நமக்கு விவேகத்தை தரணும்.
2: The Lord should give us prudence.
1: ஏனென்றால் யார் நம்மள வஞ்சித்துட்டு யார் வேணா போயிடலாம்.
2: So it's because anyone can deceive us and go away.
1: கடைசில அந்த பின்விளைவுகளோடு நாம தான் வாழணும்.
2: And at last we have to live with those consequences.
1: அத மறந்துடாதீங்க.
2: Don't forget that.
1: கள்ள கிறிஸ்துவோ கள்ள தீர்க்கதரிசியோ அவன் சொல்றத சொல்லிட்டு அவன் அடையாளத்தை அற்புதத்தை காமிச்சிட்டு அவன் நம்மளை ஏமாத்திட்டு அவன் அடுத்த ஊருக்கு போயிடுவான்.
2: No matter it might be false Christ or false prophets, they will show all the signs and wonders and they will deceive us and go to the next place.
1: கள்ள போதகன் தனக்கு கிடைத்த ஆதாயத்தை எடுத்துட்டு அவன் போயிடுவான்.
2: A false preacher will take the gain that he has received and move away.
1: அந்த அப்பாவி இருக்காம பாருங்க, இத நம்பிட்டு பின்னாடியே போனாம் பாருங்க, அவன் தான் இந்த வேதனைகளை வாழ்நாள் எல்லாம் சுமந்துட்டு இருக்கணும்.
2: But the person, innocent person who was deceived by this, he has to carry out the outcome all through his life.
1: சிலர் ரொம்ப தந்திரமா காரியங்களை மறைச்சு ஏமாத்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க.
2: Some people will deceive very cunningly, just cover the things and just move on.
1: ஆனா வேதனை இதை அனுபவிச்சிருக்காம பாருங்க, இதை தன்னுடைய வாழ்க்கையில அனுமதித்தாம் பாருங்க, அவன் தான் கடைசி வரைக்கும் சுமக்கணும்.
2: But the consequences has to be carried out by the person who permitted this into his life.
1: எதற்காக இந்த விவேகம் தேவை?
2: Why do we need prudence?
1: என்னுடைய முடிவு என்ன அப்படின்னு நான் சிந்தித்து பார்க்கிறதுக்கு தான் எனக்கு இந்த விவேகம் தேவை.
2: I need his prudence to consider my end.
1: ஒரு காரியத்தினுடைய ஆரம்பத்தை பார்க்கலும் ஒரு காரியத்தினுடைய முடிவு நல்லது.
2: It is better to know the end of a thing than the beginning of it.
1: அவர்கள் தங்கள் முடிவை சிந்தித்தார்கள் ஆனால் நலமாயிருக்கும் என்று வாசிக்கிறோம்.
2: We read it will be better if you think about their end.
1: விவேகம் இல்லாதவன் இன்றைக்கு நான் எப்படி இருக்கேன், எப்படி துவங்குகிறேன் என்பதில் அவன் ரொம்ப கவனமா இருக்கிறான்.
2: The person who lacks prudence is much concerned about the thing what he starts today, how it appears today.
1: ஆரம்பம் ரொம்ப இன்பமாக இருக்கிறதா?
2: When the beginning is very pleasant.
1: ஆரம்பம் ஒரே பரவசமா இருக்கா? அதுல அவன் அப்படியே மகிழ்ந்துறான்.
2: So he will rejoice in that beginning whether it is exciting or not.
1: பொதுவா வஞ்சிக்கப்படுறவங்கள போய் பாருங்க.
2: Generally look at the people who are deceived.
1: ஐயோ, அவங்கள கையிலே பிடிக்க முடியாது.
2: You cannot hold them.
1: ஐயோ, அந்த காரியத்தை பத்தி அப்படி பாராட்டுவாங்க, அப்படி புகழ்ந்து பேசுவாங்க.
2: They will appreciate and talk so much about those things.
1: ஐயோ, உங்களுக்கு என்ன தெரியும், அங்க வந்து பாருங்க, அது எப்படி இருக்கு பாருங்க.
2: So what do you know about it, you just come and have a look at it.
1: ஐயோ, அந்த பரவசத்தை நான் என்ன சொல்றது.
2: How can I explain that excitement?
1: ஐயோ, அவர் அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு, அத செய்றாரு, இத செய்றாரு.
2: He says this and that, he does this and that.
1: அவர் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு.
2: And he just reveals things as such.
1: என்னென்னமோ பண்றாரு.
2: He does many other things.
1: அவங்களுக்கு தெரியல ஆரம்பம் நல்லா இருக்கு.
2: They are not aware the beginning might be good.
1: ஒரு முறை ஒருத்தர் அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க.
2: Once a woman came and told me.
1: பாஸ்டர், அவர்ட்ட ரொம்ப வெளிப்பாடு இருக்கு பாஸ்டர்.
2: Pastor, he has got a good revelation, pastor.
1: என்ன வெளிப்பாடுமானு கேட்டேன்.
2: I asked what is the revelation?
1: போட்டோ எடுத்து போய் கொடுத்தா போதும் பாஸ்டர்.
2: If we just give a photograph.
1: போட்டோ மேல கை வச்சு அந்த ஆளை பத்தி ஃபுல்லா சொல்லிறாரு பாஸ்டர்.
2: He will place his hand upon that photograph and says everything about that person.
1: போட்டோ எடுத்துட்டு போனா போதும் பாஸ்டர். அது மேல கை வச்சு கட்டெல்லாம் உடைச்சிறாரு பாஸ்டர்.
2: If you just take a photograph, he will place his hands upon it and he'll just break all the bonds.
1: ஐயோ, அந்த அம்மா கையிலே பிடிக்க முடியல.
2: We are not able to hold her.
1: அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு.
2: So he is doing this and that.
1: அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் இல்ல, அவர் பாருங்க வேற எக்ஸ்ட்ராஆர்டினரி லெவல்ல கொண்டு போறாரு எங்களை.
2: She was about to say you don't have all those gifts, he is an extraordinary person.
1: நான் அந்த மாட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன், எச்சரி பாருங்க கவனமா இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்.
2: And he was continuously telling her be cautious, be safe, be cautious about.
1: அவங்க நினைச்சிட்டாங்க நாங்க எரிச்சல்ல பேசுறோம்.
2: They thought we speak out of envy.
1: நாங்க எரிச்சல்ல பேசுறோம்.
2: They thought we speak out of envy.
3: சரி அந்த அம்மாக்கு அவ்வளவுதான் அறிவுனு விட்டுட்டோம்.
2: So we thought that's how she knows.
3: கொஞ்ச நாள் கழித்து அதே அம்மா வர்றாங்க. ஒரு வருஷம் கழிச்சு வர்றாங்க.
2: And after a year the same woman came.
3: ஐயோ பாஸ்டர் எனக்கா நீங்க ஜெபம் பண்ணுங்க.
2: Pastor please pray for me.
3: நான் பெரிய வஞ்சனையில மாட்டிக்கிட்டேன்.
2: I caught it a great deceit.
3: என்னம்மா பிரச்சனைன்னு
2: கேட்டேன். Yes, what is the problem?
3: பாஸ்டர் ஒருத்தர் என்ன ஃபுல்லா ஏமாத்திட்டாரு பாஸ்டர்.
2: A person totally deceived me pastor.
3: என்னம்மா என்ன ஏமாத்துனாங்க?
2: What happened? What did he deceive you?
3: பாஸ்டர் நக ஃபுல்லா கொடுத்தேன் பாஸ்டர்.
2: I gave all my jewels pastor.
3: 9 லட்சம் கொடுத்துட்டேன் பாஸ்டர்.
2: I gave almost 9 lakhs.
3: எனக்கு வந்து 1 இயர்ல கொடுத்துறேன்னு சொன்னாங்க பாஸ்டர்.
2: They told they will return back in 1 year.
3: அதுக்கு அப்புறமா அது வரவே இல்ல பாஸ்டர்.
2: But he never came back.
3: அவரை காணவே காணோம் பாஸ்டர். எங்க போனாருனே தெரியல.
2: We don't know if his whereabouts. We don't know where he is.
3: யார்மா அது?
2: I asked who is he?
3: வேற யாரும் இல்ல. அந்த முன்னால கட்டெல்லாம் உடைச்சாரு பாருங்க. இவங்கள கட்டி போட்டு அவர் போயிட்டாரு.
2: So the one the person who just broke all their bonds he now bound these people and went away.
3: இந்த அம்மா இப்ப கட்டல இருக்காங்க. அவர் ஃப்ரீ ஆயிட்டார்.
2: Now he is in that bond and he is free now.
3: நமக்கு தேவை விவேகம்.
2: We need prudence.
3: விவேகம் ரொம்ப தேவை.
2: Prudence is very essential.
3: கர்த்தருடைய ஞானம் அதை நம்மட்ட பேசுது.
2: And the wisdom of God speaks that to us.
3: நீ ஜாக்கிரதையா இருப்பா.
2: You be careful.
3: நீ விவேகமா இரு.
2: You be prudent.
3: கர்த்தர் உனக்கு வேண்டிய அந்த விவேகத்தையும் புத்தியையும் தரும்படிதான் ஞானம் சத்தமிட்டு கூப்பிடுது.
2: This wisdom calls out and raises her voice that we may receive that prudence and understanding that is required.
3: நீங்க வேதத்தை வாசிக்கும்போது நீங்க உங்களுடைய போதகர்களை பார்க்கிலும் நீங்கள் ஞானிகளா மாறுவீங்க.
2: When you read the Bible you become more wiser than your teachers.
3: ஆனால் நீங்க வேதத்தை வாசிக்கும்போது என்று எழுதி இருக்கிறது மட்டும் இல்ல என்றும் எழுதி இருக்கிறது அப்படின்றத நிதானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை போதிக்க நீங்க கற்றுக் கொடுங்க.
2: But always give room for the Holy Spirit to teach you but not only what is right but also what is also right.
3: சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து சொல்லு பாஸ்டர் அவர் பைபிளை திறக்க மாட்டேங்கிறார் பாஸ்டர் எல்லாமே மனப்பாடமா சொல்றாரு பாஸ்டர்.
2: Some people will say pastor is not only opening the Bible he says everything by heart.
3: மனப்பாடமா சொல்றது பாராட்டுக்குரியதுதான்.
2: So we always appreciate when you say by heart.
3: ஆனா ஒருத்தர் மனப்பாடமா பேசுறாருன உடனே அவர் பேசுறதெல்லாம் சரி நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது.
2: So just because a person speaks by heart it doesn't mean whatever he speaks is right.
3: ஒருத்தர் வேகமா பேசுறாருன உடனே அவர் ரொம்ப விவேகமா பேசுறாரு நினைச்சிர கூடாது.
2: Just because a person speaks very fast it doesn't mean he speaks with prudence.
3: அவர் ரொம்ப சத்தமா பேசுறாருன்றதுக்காக சத்தியத்தை பேசுறாருன்னு அர்த்தம் கிடையாது.
2: Just because a person speaks loud it doesn't mean that he speaks truth.
3: ஞானம் இன்றைக்கும் கூப்பிடுகிறது.
2: Wisdom is calling out today.
3: ஆண்டவரே அந்த ஞானத்தை கண்டுபிடிக்க எனக்கு ஒரு விவேகத்தை தார்.
2: Lord give me prudence to identify that wisdom.
3: ஜெபமண்ணுவோமா?
2: Let us pray.
3: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே.
2: A merciful and gracious father.
3: நீர் இன்றைக்கு எங்களை பார்த்து நாங்கள் போகிற வழியிலே நாங்கள் இருக்கிற வீடுகளிலே சந்திகளிலே ஆண்டவரே ஊர் வாசல்களிலே நியாயாசனங்களிலே எல்லா இடங்களிலேயும் உம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிறேன்.
2: Lord, as we go through the paths, beside the gates, in our crossroads, in our doors, in our houses, Lord, you make your wisdom cry out, Lord.
3: என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு எனக்கு பின்பற்றி வரும்.
2: My sheep will listen to me and follow me.
3: அவர்கள் அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவனை பின்பற்றாது என்று வாசிக்கிறோம்.
2: And as we read, they will not follow a stranger because they do not the stranger's voice.
3: ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் தாரும்.
2: Lord give us the wisdom and a sound mind that is required for everyone.
3: வசனம் எங்களுக்கு வேண்டிய விவேகத்தையும் புத்தியையும் எங்களுக்கு தரட்டும் ஆண்டவரே.
2: Lord may your word give the prudence and understanding that we require.
3: உலகத்தில் எத்தனையோ வஞ்சனைகள் எத்தனையோ ஏமாற்றுகள் எத்தனையோ உண்மையற்ற செய்கைகள் நிறைந்திருக்கும் போது அதற்கு நடுவிலே சத்தியத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமான வஞ்சகத்தையும் நாங்கள் பகுத்து பார்க்கிற விவேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் தாரும்.
2: Lord when the world is filled with all corruption evil things and Lord all the evil things Lord but give us discernment and prudence that we may discern which is right which is truth and which is evil Lord.
3: எங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பின்விளைவுகள் ஒரு நாளும் எங்களுக்கு கசப்பாகவோ வேதனையாகவோ முடியாதபடி அவைகள் எங்களுக்கு சுகத்தையும் எங்களுக்கு இன்பத்தையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரத்தக்கதாக எங்களுக்கு விவேகமுள்ள தீர்மானங்களை எடுக்க கிருபை தருவீராக.
2: May the Lord give us grace that the consequences that we face in life may not

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பிரசங்கி 7:8. ஒரு சிறுவனுடைய தாய் எம்பிராய்டரி வேலையை செய்தார்கள். அவர்கள் துணியில் வட்ட வளையத்தை மாட்டி அதில்தான் எம்பிராய்டரி வேலை செய்வார்கள். அந்த சிறுவன் அதை தரையில் உட்கார்ந்து பார்த்தபோது அதன் பின்பக்கம் மட்டும்தான் அவனுக்கு தெரிந்தது. தன்னுடைய தாய் என்ன செய்கிறார்கள் என்றே அவனுக்கு புரியவில்லை. வண்ண வண்ண நூல்கள் இங்கும் அங்குமாக குறுக்கும் நெடுக்குமாக தைக்கப்பட்டிருந்தன. அவன் தன் தாயிடம், அம்மா, நீங்கள் வெகு நேரமாக ஏதோ தைத்து கொண்டே இருக்கிறீர்கள். நான் இருக்கும் இடத்திலிருந்து பார்த்தால் ஒன்றுமே புரியவில்லை. நீங்கள் என்னதான் செய்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவனுடைய தாய், மகனே, நீ சற்று நேரம் வெளியே போய் விளையாடி விட்டு வா. நான் இந்த எம்பிராய்டரி வேலையை முடித்த பின்பு என் பக்கத்தில் நின்று நீ அதை பார் என்று சொல்லி அவனை வெளியே அனுப்பினார்கள். தன் வேலையை முடித்தவுடன் அவனுடைய தாய் அவனை கூப்பிட்டு காட்டினார்கள். சூரியன் உதிப்பதை போன்ற படம் மிக அழகாக அந்த துணியில் தைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த சிறுவன் ஆச்சரியப்பட்டு போனான். அந்த துணியின் அடிப்பக்கம் பார்ப்பதற்கு எவ்வளவு குழப்பமாக தெரிந்தது, ஆனால் அதன் மேல் பக்கம் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வர்ணித்தான். அதற்கு அவனுடைய தாய், மகனே, இந்த துணியின் மேல்புறத்தில் இந்த அழகான படத்திற்கான பிளான் ஏற்கனவே வரையப்பட்டிருந்தது. அதை பின்பற்றித்தான் நான் இந்த எம்பிராய்டரி வேலையை செய்து முடித்தேன் என்று விளக்கினாள். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே இந்த பூமியிலிருந்து பார்க்கும் நமக்கும் தேவனுடைய வழிகளும் அவருடைய செயல்களும் ஒன்றுமே புரிவதில்லை. ஆனால் அவர் நம்மை பற்றிய மிக உயர்ந்த நேர்த்தியான திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அது முடிவரும் போது அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை நமக்கு கொண்டு வரும். எஸ்தர் என்ற சிறுமியின் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களை அவள் புரிந்து கொள்ள முடியவில்லை. சிறு வயதிலேயே தாய் தகப்பனை இழந்து அனாதையாக்கப்பட்டாள். பின்பு அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாள். ஏன் என்னுடைய வாழ்வில் இதெல்லாம் நடைபெறுகிறது என்று அவளுக்கு விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் கிருபையுள்ள தேவன் அவள் வாழ்க்கையில் தாம் வைத்திருந்த மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்றவே அவளை அவ்வாறு வழிநடத்தினார். அவள் அங்கு இருந்தபோது அந்த நாட்டை ஆண்ட அகாஸ்வேரு ராஜாவின் மனைவி வஸ்தி ராஜாத்தியாய் இராதபடி தள்ளப்பட்டாள். அவளுக்கு பதிலாக தேவன் எஸ்தருக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்தார். அவள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத உயர்வு அது. பின்பு அவளை வளர்த்த மொர்தெகாய்க்கு உயர்வு வந்தது. கடைசியில் யூதர்களுக்கு வர இருந்த தீமையிலிருந்து அவர்களை பாதுகாக்கவே தேவன் தங்களுக்கு இந்த உயர்வை தந்தார் என்று விளங்கிக் கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது உங்கள் வாழ்வில் நடைபெறும் காரியங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஏன் இந்த தனிமை? ஏன் இந்த புறக்கணிப்பு? ஏன் இந்த இழப்பு? ஏன் இந்த அவமானம்? ஏன் இந்த நஷ்டம் என்று பல கேள்விகளை நீங்கள் உங்கள் மனதிலே கேட்டுக்கொண்டிருக்கலாம். பின்னாட்களில் உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கே தேவன் இதை உங்கள் வாழ்வில் இப்பொழுது அனுமதித்திருக்கிறார். பொறுத்திருந்து பாருங்கள். தேவனுடைய செயல் முடிவரும் போது நீங்கள் சந்தோஷத்தில் திகைத்து போவீர்கள். ஆம், காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது.

சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நம் கர்த்தரை பாடி ஆராதிப்போம். ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர், ஜீவன் உள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25-26 வசனங்களில் யோபு இப்படி சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும் என்று யோபு சொல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை அவரை நம்பி, அவரை சார்ந்து கொண்டு ஓடுவோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்ற போதுமானவர், யோபுவின் நிலைமைகளை மாற்றினவர், நம்முடைய நிலைமைகளை மாற்றுவதற்கு போதுமானவர். சேர்ந்து அவரை ஆராதிக்கலாமா? வாருங்கள், நம் சேர்ந்து ஆராதிப்போம். அவர் நல்ல

ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த காரியமானாலும் எந்த சிருஷ்டியானாலும் என் தேவனுடைய அன்பை விட்டு விலகவே மாட்டேன், பின்னிட்டு பார்க்க மாட்டேன். என் ஜீவன் உமது கரத்தில், ஒருவரும் பறிப்பதில்லை என்று விசுவாசத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அவர் நல்லவர், வா

சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறபடினாலே நான் மரிப்பது எனக்கு ஆதாயம். ஏனென்றால் நான் எங்கு மறித்தாலும் என் தேவனோடு கூட நித்தியத்தில் இழைப்பார்கள். அந்த தேவனின் அன்பில் இருந்து ஒருவரும் என்னை பிரிப்பதில்லை, ஒருவரும் என்னை பறித்துக் கொள்வதில்லை. காரணம், அந்த அன்பில் நிலைத்திருக்கிற நான் ஒரு நாளும் பறிக்கப்பட முடியாது. எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து அறிக்கை செய்ய போறீங்க, உங்களுடைய அன்பில் இருந்து ஒருவரும் என்னை பறித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவரே, என்ன நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நாங்கள் உம்மை சேவிப்போம், நாங்கள் உம்மை ஆராதிப்போம் என்று சேர்ந்து சொல்லலாம்.

எத்தனை பேர் சொல்ல போறீங்க? துணையாக முன் செல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நாசமோசமோ நிர்வாணமோ பட்டயமோ மரணமோ தூதர்களோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ கிறிஸ்துவின் அன்பில் இருந்து எங்களை பிரிப்பதில்லை என்று சொன்ன பவுலை போல ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் நாங்களும் சொல்றோம் ஆண்டவரே, ஓ எதுவும் எங்களை பிரிப்பதில்லை, எதுவும் எங்களை பிரிப்பதில்லை ஆண்டவரே, எந்த அன்பும் எங்களை பிரிக்க முடியாது ஆண்டவரே. உம்மீது வைத்திருக்கிற உங்கள் உம்முடைய அன்பை, உம்மீது வைத்திருக்கிற எங்கள் அன்பை ஒன்று பிரிக்க முடியாது ஆண்டவரே. நாங்கள் உண்மையே சேவிப்போம், நாங்கள் உண்மையே பின்தொடர்வோம், நாங்கள் உமக்காக ஓடுவோம், நாங்கள் உண்மையே பின்பற்றுவோம் ஆண்டவரே. நல்லவர் ஆண்டவரே.

நீ நல்லவர், நீரே எல்லாம், எங்களுக்கு நீரே எல்லாம், உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீரே எல்லாம், நீரே எல்லாம், ஹல்லேலூயா.

எத்தனை பேர் சேர்ந்து பாட போறீங்க? நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நீரே எல்லாம், நீரே எல்லாம், எங்கள் இயேசுவே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிற ஆண்டவரே.

கரங்களை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். எங்கள் வாழ்க்கையில நீங்க தான் எல்லாம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவர் நீர்தான், எங்களை போஷிக்கிறவர் நீர்தான். எங்களோடு கூட இருக்கிற தெய்வமே, உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே, உம்மை விட்டு விலக மாட்டோம், உம்மை பின்பற்றுவோம், உம்மை சேவிப்போம். நல்ல கரங்களை தட்டி உம்மை சேவிப்போம், உம்மை பின்தொடர்வோம், உம்மை நேசிப்போம். நீ நல்லவர், நீ பரிசுத்தர். என்ன ஆனாலும், என்ன நடந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே. உம்மை சேவிப்போம், உம்மை நேசிப்போம், உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம் கூட, நீர் எங்களுக்கு எல்லாம், நன்மை தீமை, உயர்வு தாழ்வு, ஜீவன் மரணம் எதுவானாலும் உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிறோம், இன்னும் உம்மை பின்பற்றுவோம். உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்லவர், நல்ல

0: We thank you for all your blessings. இது வரைக்கும் நடத்தினீரே
1: நன்றி.
0: நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கு கோடி நன்றி அப்பா, உமக்கு கோடி நன்றி அப்பா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. மறவாமல் நடத்தினீரே, நீர் எங்களை மறக்கலப்பா, நீர் எங்களை கைவிடவே இல்லை ஆண்டவரே. நீங்க ஒரு நாள் எங்க முகத்தை வெட்கப்பட்டு போக அனுமதிக்கலப்பா.

உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவருக்கு நாம என்னத்தை செலுத்த முடியும்? நன்றி இல்லாம உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுங்க, ரெண்டு கையை தட்டி உமக்கு நன்றி அப்பா. நடத்தின விதங்களுக்கு நன்றி அப்பா. எங்களை கொண்டு வந்த விதங்களுக்கு நன்றி அப்பா. எங்களை உருவாக்கின விதங்களுக்கு நன்றி அப்பா. எங்களை உடைச்சு உருவாக்கின விதங்களுக்கு நன்றி. நல்ல கை தட்டி நன்றின்னு சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்துல நன்றின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நம்மை விட்டு விலகாத ஒரே ஒருவர் ஆண்டவர் மட்டுமே. இது வரைக்கும் சொன்ன வாக்கு தவறானவர் ஆண்டவர் மட்டுமே. அவர் மறக்கல, உங்களை மறந்து விடவில்லையே. வடிச்ச கண்ணீர் எல்லாம் அப்படி துருத்தில வைத்திருக்கிறார். வடித்த கண்ணீருக்கு நிகரான சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இரவும் பகலும் அவர் நம்மை நடத்தினார். மறக்கவே இல்லை, மறக்கல. அவருடைய தயவு பெரியது.

நீ பரிசுத்த அறிக்கை செய்வோம். சேனைகள் நீ பரிசுத்த, நீ மகத்துவம் உள்ளவர், நீ மாறாதவர், நீ மகிமை உள்ளவர், நீ

நாங்கள் மகிமை செலுத்துகிறாண்டவரே, எல்லா கன மகிமை நாங்கள் உமக்கு தருகிறோம். மகிமை படுகிறான் ஏசு நாவத்தில் நல்லபடியாக. ஆமென், ஆமென், ஆமென்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒருமனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

தகப்பனே, உங்க மகிமை ஊற்றுங்கப்பா. லார்ட், லெட் யுவர் ஹீலிங் பிரசன்ஸ் ஃபில் திஸ் பிளேஸ் ரைட் நவ் லார்ட். ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் உங்க மகிமை இறங்கட்டும். உங்க வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான

எஸ்தர் 3 அதிகாரம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அம்மேதாதாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாயனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுகளுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்கதாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்கதாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளைகளை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிக்கூடாத போது தான் யூதன் என்றும் அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்கதாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதுக்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமான் மொர்கதாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாதை கண்டபோது மூர்க்கம் நிறைந்துவினானான். ஆனாலும் மொர்கதாயின் மேல் மாத்திரம் கைபோடுவது அவனுக்கு அற்பகாரியமாக கண்டது. மொர்கதாயின் ஜனங்கள் இன்னாரென்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் ஆகாஸ்வேருவின் ராஜ்யம் அங்கும் இருக்கிற மொர்கதாயின் ஜனமாகிய யூதர் எல்லாரும் சங்கரிக்க அவன் வகை தேடினான். ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் 12 வருஷம் நீசான் மாதமாகிய 1 மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக போர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு 12 மாதத்தின் மேல் விழுந்தது. அப்பொழுது ஆமான் ஆகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்வதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டுமென்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கயானாவிலே கொண்டு வந்து செலுத்த 12,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையிலே கொடுப்பேன் என்றான். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கலட்டி அதை அகாகியனாகிய அம்மேதாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படியெல்லாம் செய்யலாம் என்றான். 1 மாதம் 13 தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டு மேல் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிறவுகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியா பேசும் பாசையிலும் எழுதப்பட்டது. ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் பெயரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டது. 12 மாதம் 13 தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரிகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அந்த அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரமனை பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று.

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 134 அதிகாரம் 3 வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பாராக. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சியோனிலிருந்து நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று. சங்கீதங்களின் புஸ்தகம் 134 அதிகாரம் 3 வசனத்தில் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பாராக என்று உள்ளதின்படி சியோன் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன என்று பார்ப்போமானால், 132 சங்கீதம் 13-18 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், கர்த்த சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். 14 வசனத்தில் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று உள்ளது. ஆகவே சியோன் கர்த்தர் விரும்பி தங்குகிற இடமாதலால் அதில் அநேக நன்மைகள் ஆசிர்வாதங்கள் நிறைந்து காணப்படும். அதைத்தான் நமக்கு தருவேன் என்று ஆசிர்வதிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 132 அதிகாரம் 13-18 வரை உள்ள வசனங்களில் கர்த்தர் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குகிறார், ஆசாரியர்களை கம்பீரிக்க செய்கிறார், தாவீதுக்கோ ஒரு கொம்பை முளைக்க பண்ணுகிறார், இப்படியாக ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் நாம் தாவீதுக்கு அலினின 3 விதமான ஆசிர்வாதங்களை தியானித்து நமக்கு அதை உரிமையாக்கி கொள்வோம். தாவீது என்றால் பிரியமானவன் என்று பொருள்படும். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு அளவில்லாத ஆசிர்வாதங்களை தந்தருளுகிறார். முதலாவது ஆசிர்வாதம் சங்கீதங்களின் புஸ்தகம் 132 அதிகாரம் 17 வசனத்தில் தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் என்று உள்ளது. கொம்பு என்பது வெற்றியை குறிக்கிறது. 1 புஸ்தகம் 17 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் போது தாவீது போன இடமெல்லாம் வெற்றியை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். ஆகையால் எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் உங்களை தேவன் வெற்றியின் பாதையில் நடத்தப் போகிறார். நீங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம், கையிட்டு செய்கிற வேலைகளிலெல்லாம் பெரிய வெற்றியை காணும்படியாக கர்த்தர் உங்களை இன்று ஆசிர்வதிக்கப் போகிறார். 2 ஆசிர்வாதம் சங்கீதங்களின் புஸ்தகம் 132 அதிகாரம் 17 வசனத்தின் பிற்பகுதியை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று உள்ளது. வெளிப்பாட்டின் ஆசிர்வாதத்தை தேவன் உங்களுக்கு இந்த நாளில் அருளி செய்கிறார். 2 புஸ்தகம் 14 அதிகாரம் 20 வசனத்தில் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தைப் போல் இருக்கிறது என்றான். என கண்பார்ந்தவர்களே, உங்களுக்கும் இந்த நாளிலிருந்து சகலவற்றையும் தாவீதுக்கு தேவன் எப்படி வெளிப்படுத்தினாரோ அப்படியே உங்களுக்கும் வெளிப்படுத்துவார். வேதத்தின் மறைப்பொருளை, தேசத்தின் காரியங்களை, சபையின் காரியங்கள், எதிர்காலத்தை குறித்த காரியங்கள் போன்றவற்றை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று. அப்படியாகவே உங்களுக்கும் வெளிப்பாட்டை தந்து ஆசிர்வதிக்கப் போகிறார். 3 ஆசிர்வாதம் விசேஷித்த ஆசிர்வாதம் சங்கீதங்களின் புஸ்தகம் 132 அதிகாரம் 18 வசனத்தில் கிரீடம் பூக்கும் என்று உள்ளது. தாவீதனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு விசேஷம் மாற்றம் இருந்தது. ஒரு வித்தியாசம் காணப்பட்டது. தாவீதனுடைய பேச்சு, துதித்தல், ஆராதித்தல், அவனுக்கு உண்டான நன்மைகள், இப்படி எல்லாவற்றிலும் விசேஷித்தவனாகவும் வித்தியாசமான நன்மையை பெற்றவனாகவும் காணப்பட்டான். சங்கீதங்களின் புஸ்தகம் 23 அதிகாரம் 5 வசனத்தில் அவன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவனை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் விசேஷித்த நன்மைகளை உங்களுக்கு அருளி கர்த்தர் உங்களை பரிபூரண ஆசிர்வாதத்திற்குள் நடத்தி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

வந்த உபத்தனங்களையும் வேதனைகளையும் எப்படி கடக்க போகிறோம் என்று நினைத்த நேரங்கள் உண்டு. ஆனால் இங்க கூடவே இருந்து கடக்க வைக்கிறேன். தேங்க்யூடா.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவர் செய்கிற சில அற்புதங்கள் ஆச்சரியமா இருக்கும். எந்த இடத்தில் வெக்கப்பட்டு தலை குனிவோமோ, எந்த இடத்தில் சோர்ந்து போவோமோ என்று நாம் நினைக்கிற போது அந்த இடத்தில்தான் அசாதாரணமான காரியங்களை செய்து தேவன் உயர்த்த ஆரம்பிக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில அநேக முறை அவருக்கு நிறைய எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வந்தபோது, அவரை சூழ சத்துருக்கள் சூழ்ந்திருந்த போது கர்த்தர் அந்த இடத்திலே தாவீதின் தலையை உயர்த்தினார். அவர் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தையும் வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரா சகோதரி, இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சத்துருக்களுக்கு மத்தியிலே பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலோ ஏதோ ஒரு இடத்திலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுகளை தடை செய்து உங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி புண்படுத்துகிறார்களா? இந்த காலை நேரத்திலே நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் தலையை அதே இடத்திலே உயர்த்தி உங்கள் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள். அவருக்கு நிறைய நெருக்கங்கள் வந்தது. குறிப்பாய் சொல்ல வேண்டுமானால் சவுல் அவரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சவுல் பின்பாகவே துரத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கம் மருமகன், இன்னொரு பக்கம் அவன் ஒரு சிறந்த வீரன். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீதை ஒரு காலமும் சவுலின் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை, மற்றவர்களின் கையிலும் ஒப்பு கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் தாவீது உயர்ந்து கொண்டே இருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். காரணம், சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அருமையான சகோதரா சகோதரி, எந்த இடத்தில் நீ தலை குனிந்தாயோ, எந்த இடத்தில் சோர்ந்து போனாயோ, அதே இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒருமுறை ஒரு சகோதரன் சொன்னார், பிரதர், என்னுடைய அலுவலகத்திலே எனக்கு நிறைய நெருக்கம், எப்படி ஆகிலும் என்னை வேலையை விட்டு துரத்தி விட வேண்டும் என்று எல்லாரும் மறைமுகமாக கிரியை செய்து கொண்டே வந்தார்கள். நான் ஒவ்வொரு நாளும் காலையிலே வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். எவர்களெல்லாம் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை அந்த இடத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு மேலாகவே என்னை தேவன் உயர்த்தி வைத்தார். இதுதான் தேவனுடைய அற்புதமான செயல். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உயர்த்தி வைத்து அற்புதம் செய்வார். இந்த நாளிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கடந்த கால சம்பவங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சோர்ந்து போக இடம் கொடாதிருங்கள். உற்சாகமாய் கர்த்தரை தேடுங்கள். உங்கள் மேல் தேவன் ஒரு விசேஷத்து கிருபை வைத்திருக்கிறார். நிச்சயம் அந்த காரியம் நிறைவேறும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு மத்தியிலே தாவீதுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து நடத்தினரே, அதே போல இதை பார்க்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கும் செய்து ஆசீர்வதியும் உயர்த்தும் நன்மை செய்யும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அத

பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

அவரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவர. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: தேவன் நமக்கு பதில் கொடுக்க விரும்புகிற முக்கியமான நான்கு காரியங்கள் என்ற தலைப்பில் ஊழியர் ஜேக்கப் மனோகரன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: தேவன் நமக்கு பதில் தருவதற்கு அவர் எதிர்பார்க்கும் ஒன்றுடன் ஒன்று சம்பந்தப்பட்ட நான்கு காரியங்கள், மிக முக்கியமான நான்கு காரியங்களை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு கொண்டு வர கர்த்தர் கிருபை தருவாராக. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் நமக்கு பதில் கொடுக்க ஒன்றுடன் ஒன்று சம்பந்தப்பட்ட தேவன் விரும்புகின்ற மிக முக்கியமான நான்கு காரியங்கள், அவைகள் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 120:1 வாசிக்கும்படி வேண்டிக்
2: கொள்கிறேன்.
1: நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு. இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பதில்லை, ஜெபங்கள் கேட்கப்படாமல் மிகவும் திகைத்து போய்விடுகிறார்கள். சிலர் எல்லா சாமியும் ஒன்றுதானே, நாம் என்ன கண்ணால கண்டுட்டோமா, இயேசுதான் தெய்வம்னு. அதனால தெய்வ பக்தி பொதுவாக இருந்தால் போதும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட காரணம், அவர்களே அநேக அற்புதங்களை அடைந்திருக்கிறார்கள், ஜெபிக்க ஜெபிக்க பலன்களை பெற்றிருக்கிறார்கள். முன்னாளில் ஊமையான விக்கிரகங்கள் மேல அவர்கள் மனதை செலுத்தி ஒன்றும் கிடையாமல் சோர்ந்து போய் ஜீவனுள்ள தேவனிடத்தில் அவரால் அழைக்கப்பட்டு வந்து அநேக அற்புதங்களை பெற்றார்கள். ஆனால் மறுபடியும் ஒரு போராட்டம், மறுபடியும் ஒரு நெருக்கம், மறுபடியும் ஒரு சோர்வு, மறுபடியும் ஒரு யுத்தம், மறுபடியும் ஆண்டவர் தாங்களுடைய மூதாதையர்கள் வழங்கின தெய்வம் பதில் கொடுக்காமல் இருந்த காரணம், அவைகளுக்கு உயிர் இல்லை, அவைகள் இல்லை, கற்பனை. ஆனால் இவரோ ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன், நீதியுள்ள தேவன், அன்பும் இரக்கமும் உள்ளவர், ஆனாலும் பதில் கொடுக்கவில்லையே. ஒருவேளை அவர் இல்லையோ என்று அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். ஆனால் இவர் நீதி உள்ள தேவன், இவர் சட்டங்கள் உள்ள தேவன், இவர் நிபந்தனைகள் உள்ள தேவன், இவர் ஒருபோதும் தன்னை தடுத்து கேட்க ஆள் இல்லை என்றாலும் நீதியாகத்தான் செய்வார். ஆகையால அவரை புரிந்து கொள்ள வேண்டும், அவரிடத்தில் ஜபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள இந்த தாவீதை போல வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு பரம ரகசியம். ஆண்டவர் எப்பொழுதும் ஜபங்களுக்கு பதில் கொடுக்க ஆசை உள்ளவராயிருக்கிறார், ஆனால் அவர் ஷார்ட்கட்டில் போக மாட்டார், அவர் ரெடியாக இருக்கிறார். நாமும் ஆயத்தமாகிவிட்டால், வழிகளை புரிந்து கொண்டு விட்டால், அற்புதங்கள் மேல் அற்புதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கலாம், எல்லா ஜபங்களுக்கும் பதிலை பெற்றுக்கொண்டே இருக்கலாம். நமக்காக ஜபிக்கிற ஜபங்களுக்கு பதில் பெறுவது மாத்திரமல்ல, நம்மை நோக்கி ஒரு கூட்டம் ஓடி வந்து எனக்காக வேண்டிக்கொள் என்று சொல்லுகிற நிலையிலே நம்மை வைக்க, அப்படிப்பட்ட ஜபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பாக்கியமுடைய ஆத்மாவாக நம்மை அவர் மாற்றி விடுவார். ஆகையினால் சோர்ந்து போகாதிருங்கள், வழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். தாவீது சொல்லுகிறார், நெருக்கம் எனக்கு வந்தது, அந்த நெருக்கத்திலே நான் அங்கேயும் இங்கேயும் ஓடவில்லை. அந்த நெருக்கத்திற்கு காரணம் என்ன என்று எனக்கு தெரியும், ஆகையினால் அந்த நெருக்க நேரத்தில் நான் எப்படி ஆண்டவரிடத்தில் கேட்டால் அவர் என்னை நெருக்கத்திலிருந்து விடுதலை செய்வார் என்று அறிந்தவனாக நான் ஜெபிப்பேன் என்று சோதித்து அறிந்து உட்கார்ந்து அவரிடத்தில் காரியங்களை பரிசுத்தாவினால் புரிந்து கொண்டு அவரை நோக்கி கூப்பிட்டான். அவன் சொல்லுகிறான், நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு பதில் கொடுத்தார், செவி கொடுத்தார். சங்கீதம் 22:21, என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தார்கள் நீர். பாத்தீங்களா, போராட்டம் நெருக்கம்னா மனுஷனால மாத்திரம்தான் வரும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, பண கஷ்டம் ஒரு நெருக்கம் நினைப்பீங்க, வியாதி ஒரு நெருக்கம் அப்படின்னு நினைப்பீங்க, யாரோ சொந்தக்காரன் உங்களை எதிர்த்துட்டான் அப்படின்னு மனம் சோர்ந்து போவீங்க, யாரோ ஒரு அதிகாரி உங்களை விரட்டிட்டான் மிரட்டிட்டான், எனக்கு நான் நெருக்கத்தில் இருக்கேன்னு சொல்லுவீங்க. இந்த தேவ மனுஷனை பாருங்கள், சுற்றிலும் அவனுக்கு குதிரைப்படைகள் உண்டு, சுற்றிலும் அவனுக்கு போர் வீரர்கள் உண்டு. தாவீதே ஒரு பெரிய போர் வீரன் தன்னந்தனியனாக கரடியை சந்திப்பான். ஒரு நெருக்கம் வந்துச்சு. என்ன நெருக்கம்? சிங்கத்தின் வாயிலே போய்விட்டான். இதை ஒரு ஓமையாக சொல்லுகிறானோ நான் அறியேன். காண்டாமிருகத்தின் கொம்பிலே நான் சிக்கிக் கொண்டேன். இந்த காண்டாமிருகம் குத்துனுச்சுன்னா ஜீப்பே கிழியும், இரும்பு ஜீப் கிழிஞ்சிரும். அந்த அளவுக்கு பலம் நிறைந்த மிருகம். அதன் கொம்புகள் இருந்து நான் பிறகு நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செபி கொடுத்தார். தேவரீர் எனக்கு நீங்க பதில் கொடுத்தீங்கப்பா அப்படின்னு இந்த பாடலை பாடுறாரு. சங்கீதம் 142:2. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு முன்பாக நம்முடைய சஞ்சலத்தை ஊற்றுகிறோமோ அதிலிருந்தான் விடுதலை கிடைக்கும். மனுஷனுக்கு முன்பதாக சஞ்சலத்தை ஊற்றத்தான் நாம் கற்று இருக்கிறோம். போதகரிடத்தில் வந்து நம்முடைய சஞ்சலங்களை ஊற்றத்தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். போதகரை தேடுவதற்கு காரணம் அவர்கள் வைத்த நம்பிக்கை. ஒத்துக்கொள்கிறேன், நான் அதற்கு முன்ன நீ உன்னை கற்றுக்கணும். ஆண்டவரிடத்துல உனக்கு ஒரு உறவு இருக்கணும். தேவனிடத்துல உன் சஞ்சலத்தை, உன் நெருக்கத்தை, உன்னுடைய அவமானத்தை, உன்னுடைய பாடுகளை, உன்னுடைய துன்பத்தை, உன் இதய வேதனைகளை, உன்னுடைய ஆத்மாவில் வருகிற நெருக்கங்களை, உன் யுத்தங்களை, சத்துரு செய்கிற சோதனைகளை ஆண்டவரிடத்தில் போய் ஊற்ற கற்றுக்கொண்டால், தேவனிடத்துல போய் தனி அறையில அமர்ந்து அழ கற்றுக்கொண்டால் விடுதலை உண்டு. எங்க போனாலும் விடுதலை கிடைக்காது, அவரிடத்துல விடுதலை உண்டு. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை எப்படி ஊற்ற முடியும் சொல்லுங்க? சஞ்சலத்தை எப்படி ஊற்ற முடியும்? கண்ணீரால தான். கண்ணீரால தான் உன் கண்கள் கண்ணீராக மாறி உன் பலவீனத்தை ஜெயிக்க முடியவில்லையே, இதை தாங்க முடியவில்லை ஆண்டவரே என்று அப்பாட்டனை அழ ஆரம்பிச்சினா அவர் சமூகத்தில் ஊற்றுகிறாய். அப்பொழுது அந்த நெருக்கத்தை அவரிடத்தில் சொல்லுகிறாய். ஆண்டவர் விடுதலை பண்ணி நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தினீர் என்று உங்களால் சொல்ல முடியும். இப்போ முதலாவது காரியத்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடைய நான்கு காரியங்கள் தேவன் விரும்புகிறது. ஏன் நெருக்கம் வருகிறது? உங்களால ஜெயிக்க முடியாத, உங்களாலேயே உங்களை தப்பித்து கொள்ள முடியாத நெருக்கம் உங்களுக்கு ஏன் வருதுன்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தை படைத்த தெய்வம் சொல்றாரு. வாசிப்போம் நெகேமியா 9:26. முதலாவது கீழ்ப்படியாமை. தேவனுக்கு விரோதமாக நீ ஏதோ ஒன்றை செய்திருக்கிறாய். அடுத்தது பைபிள் வசனத்தை கேட்கிறது அதுக்கு கீழ்படுகிறது இல்ல. முதல்ல உங்க வாழ்க்கையில இங்க பண்ற பிரசங்கம் அத்தனையும் அப்படியே எழுதி வச்சு படிக்கணும். ஒரு வார்த்தை கூட நீங்க விட்டுறக்கூடாது. ரெக்கார்ட் பண்ணாலும் நல்லது. மெசேஜ்னா ஆண்டவர் ஒன்னு சொல்ற ஆலோசனை. தேவ செய்தி என்பது என்ன? கர்த்தர் தமது மனம் திறந்து உன்னோடு பேசுகிறார். அந்த நேரத்துல அப்படியே உட்காந்து இருந்துட்டு போயிட்டீங்கன்னா சர்ச்சுக்கு வந்துட்டோங்கிற எண்ணத்துல தான் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. இந்த மாதிரி அநேக இடங்களில் போய் உட்கார்ந்து உங்களுக்கு பழக்கம் இல்லை. வேகமா ஓடிட்டு இருப்பீங்க, அல்லது நல்லா சாப்பிட்டு தூங்குவீங்க, அல்லது உழைப்பீங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்க. இந்த சின்ன பிள்ளைகள் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்குது? ஒரே இடத்துல உட்கார முடியாததால. அதே போல ஒரு மனநிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. இந்த ஆலயத்துல வந்து காதுகளை செவிகளை திறந்து வைத்துக் கொண்டு பேசும் ஆண்டவரை நான் கேட்கிறேன், இந்த வார்த்தைக்கு நான் நடுங்குகிறேன் ஆண்டவரே அப்படின்னு பயபக்தியோடு நீங்க கேட்டீங்கன்னா பலன் வராம இருக்காது. உமது நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எரிந்து விட்டார்கள். அடுத்தது பாஸ்டர்களுக்கு கீழ்படுகிறது இல்ல. விசேஷமா உங்க மேய்ப்பருக்கு நீங்க புத்திமதி சொல்லுவீங்க. நோ நெவர் பிளீஸ். உலக தோற்றத்துக்கு முன்னே ஒரு ஊழியக்காரன கர்த்தர் தாயின் கற்பத்துல தமது ஊழியத்துக்குன்னு தேர்ந்தெடுக்கிறாரு. ஊழியத்தை பார்த்து தானும் ஊழியத்தை தோங்குறவங்க எல்லாரையும் நேசிப்பீங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஊழியத்தை பார்த்து தானும் ஒரு ஊழியத்தை தோக்குவான், அவன் ஒரு 10 பேரை வச்சிட்டு இருப்பான், சபையை உடைச்சிட்டு போய் செய்வான், அவங்களெல்லாம் வீட்டில ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்பீங்க. உங்களுக்குன்னு வச்சிருக்கிற தகப்பனை தினந்தோறும் கேட்கலனா கூட, தொட்டதுக்கெல்லாம் ஆலோசனை கேட்கலனா கூட, அவன் வாயிலிருந்து வருகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை, இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது. அவர்களை தம்மிடத்தில் திருப்பும்படிக்கு அவர் அனுப்பின தீர்க்க தரிசிகளை கொலை செய்தீர்கள். அடுத்தது கோபம் ஊட்டுகிற பெரிய அக்கிரமங்களை பர்சனல் லைஃப்ல யாருக்கும் தெரியாம குடி, யாருக்கும் தெரியாம பலவிதமான அசுத்த பாவங்கள் அதையெல்லாம் செஞ்சாங்க. 27 ஆகையால், இப்ப பார்க்கணும், ஆகையால் ஆகையால் இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க, ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்தந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற எந்த பிரச்சனையில் இருந்தும் உன்னை விடுவிக்க தேவன் ஒரு வழியை வைத்திருப்பார். ஒப்பு கொடுக்கணும், புரிந்து கொள்ளணும், வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். சாட்சியாக இருந்தாயே, அந்த சாட்சி இப்பொழுது இருக்கிறதா? ஆத்துமாக்களை போய் சென்றடைந்து அறுவடை செய்தாயே, அந்த அறுவடை இருக்கிறதா? தேவனுக்கு கொடுப்பதில் நீ உண்மையாக இருந்தாய், இப்பொழுது கொடுக்கிறாயா? கர்த்தருடைய பிரமாணத்துக்கு பயந்துதானே நீ கொடுக்க ஆரம்பித்தாய்? கர்த்தருடைய பிரமாணத்துக்கு பயந்துதானே ஆத்மாவை கொடுத்து கணக்கு கேட்பார் என்று திருத்தருவாய் அலைந்து நண்பர்களை போய் தேடி கண்டுபிடித்து கிறிஸ்துவண்டையில கொண்டு வந்து கொண்டிருந்தாய், இப்பொழுது நிறுத்தி விட்டாயே? வாழ்க்கையை திரும்பி துவக்கத்திலிருந்து இந்நாள் வரையிலையும் வளர்ந்து இருக்க வேண்டிய நீங்கள் விழுந்தது எதில என்று யோசித்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும். அதைதான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. நெகிமே வழியா எசேக்கியா வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வந்துச்சு. வாசியுங்கள் 2 Kings 19:3. மிக பயங்கரமான ஒரு பெண்ணுடைய கர்ப்பஸ்திரியுடைய ஓமையை ஆண்டவர் இங்கே சொல்லி பேசுகிறார். எசேக்கியா ராஜா ஏசியாவுக்கு சொல்லி அனுப்புறாரு தீர்க்கதரிசிக்கு. தீர்க்கதரிசி, பாஸ்டர், தேவ மனுஷனே, திடீர்னு அசரியா ராஜா மிகுந்த படையோடு வந்துட்டான், அவனை ஜெயிக்கிறது எங்களால முடியாது, பிரசவ நேரம் வந்துருச்சு, பிள்ளை பெறுவதற்கு பலன் இல்லை, நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாளாக இருக்கிறது. நெருக்கம் வந்துச்சுன்னா கண்டிதம் வரும். கண்டிதம் என்ன? கண்டிப்பு, பயமுறுத்துதல். அடுத்தது தூஷணம் என்ன? உன்னால முடியுமா, உன் ஆண்டவரால் முடியுமா, உனக்கு நடக்குமா என்று சொந்தக்காரங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவான், உன்னை தூஷிப்பான், நீ போனியே, நீ வந்தியே, எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுள்னு போனியே, இப்ப என்னாச்சு உனக்கு என்று சொல்லி உன்னுடைய சிந்தைய சாத்தான் பேசி உன் மனதை வேதனைப்படுத்துவான். நெருக்கம், நெருக்கத்திற்கு காரணம் அந்தரங்க பாவம். அந்த நெருக்கம் வரும்போது கண்டிதம் வரும், கண்டிதம் வரும்போது தூஷணம் வரும். பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, ஆனால் பெறவோ பலனில்லை என்று அங்கலாய்க்க ஆரம்பிப்பீர்கள். யோனாவின் புஸ்தகத்துல அருமையாய் யோனா இங்கே சொல்லுகின்றார், ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். 2:2 என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என்ன சத்தத்தை கேட்கணும். யோனாவினுடைய வாழ்க்கையில ஏன் நெருக்கம்? யோனாவின் வாழ்க்கையில ஏன் மரண போராட்டம்? யோனாவின் வாழ்க்கையில ஏன் சஞ்சலம், அவமானம்? யோனாவின் வாழ்க்கையில ஏன் நஷ்டங்கள்? யோனாவின் வாழ்க்கையில் இப்படி ஆவதற்கு ஒரே காரணம், தேவ சித்தத்தை தவறி அவன் வேறு திசை போய்விட்டான், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டான், அவர் சத்தத்துக்கு அவர் வசனத்துக்கு அவன் நெடுங்காம போயிட்டான், அவருக்கு அர்ப்பணிப்பதில் அவன் பரிபூர்ணமாய் இல்லாமல் போய்விட்டான், அவன் நினைச்சான் எல்லாம் வெற்றியாகும் அப்படின்னு. ஆனா சாத்தான் பார்த்துட்டு இருந்து அவன் வாழ்க்கையை பிடிச்சிட்டான், அவனை கிட்டத்தட்ட கழுத்தை நெரிச்சிட்டான், அவன் சாக போகிறான். சாக போற இடத்துல வயித்துல மீன் வயித்துல செரிக்க போகிறான். அந்த இடத்துல ஆண்டவர் நோக்கி அந்த நெருக்கத்துல கர்த்தர் நோக்கி என்ன செய்யறான்? மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து அவன் கூப்பிட்டான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளையே, நெருக்கம் வருவதற்கு காரணம் இருக்கிறது, அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடைய 4 நெருக்கத்திற்கு உன் வாழ்க்கையில் என்ன காரணம்? பிறர் யாரையும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா ஆண்டவர்கிட்ட அப்படிங்க அப்படி சொல்ல முடியாது. மனைவி இடத்துல நீங்க சொல்லி தப்பிச்சுக்கலாம், நீ சரியில்லை, நீ சரியில்லை. கணவன்கிட்ட சொல்லி நீங்க தப்பிச்சுக்கலாம், நீங்க சரியில்லை, நீங்க சரியில்லை, சரியா கடவுளை கும்பிடுறதில்ல. ஆலயத்துக்கு வருவதில்லை. நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தைரியமாய் சொல்லுகிறேன், யாருக்காகவும் கர்த்தர் உன்னை தண்டிக்க மாட்டார். ஒருவேளை சிலருக்காக ஆண்டவர் ஒரே ஒரு பாவி நிமித்தம் அநேக தீமைகள் வரும், நன்மைகள் கெட்டுப்போகும் என்பது உண்மைதான். சிலருக்கு அந்த திருவிளையாடல் போல ஆண்டவர் அனுமதிப்பார். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், பொதுவான சட்டம், மகன் திராட்சை காயை கடித்தான் அப்பாவின் பல் கூசி போயிற்று என்று இருக்காது. ஆமென். அவனவன் செய்த பாவத்துக்கு அவனவனுக்கு நெருக்கம் வரும். ஆகையினால் உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வந்தால், பழைய உத்தமமான ஜீவியம், அந்த பரிசுத்தமான ஜீவியம், ஆண்டவருக்காக இருந்த அனலான வாழ்க்கையில இடைவெளியை விட்டு விட்டீர்கள், அதனால் நெருக்கம் வந்தது. இரண்டாவது மிக முக்கியமான காரியம், நெருக்கம் வருகிறதுக்கு காரணத்தை புரிந்து கொண்ட நீங்கள் அந்த நெருக்கத்திலிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை தர வேண்டுமானால் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அந்த பாவ அறிக்கை எப்படி செய்ய வேண்டும்? சங்கீதம் 119:26, மனம் திறந்து ஒன்றையும் மறைக்காம ஆண்டவற்றை அறிக்கை செய்யணும். Full confession God expects from you. No reservation. ஒன்னையும் மறைக்க கூடாது. ரிலிஜியஸ் பீப்புள் வேற, விசுவாசி வேற, மதவாதி வேற, விசுவாசி வேற. விசுவாசி தேவனுடைய பிள்ளை, அவன் பரிசுத்தவான், அவன் நீதிமான், எல்லாவற்றிலும் தன்னை சோதிச்சு பார்க்கணும். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எப்ப செவி கொடுப்பாரு? எப்படி? ஆண்டவரே மன்னிச்சிடுங்க, இதுதான் இன்றைக்கு பாவ அறிக்கையா இருக்கு. ஞானஸ்தானம் பெறும்போதே, ஞானஸ்தானம் எடுக்கிறதுல அநேகர் வியாதி நீங்கும், பிரச்சனை நீங்கும், இயேசு தெய்வம், அவ்வளவுதான். அப்படி அல்ல. ஞானஸ்தானம் என்பதிலேயே பலத்த அறிக்கை. இரவு பகலாக கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருந்தோம் நாங்கள் எல்லாம். ஐயோ பாவி, ஐயோ பாவி, ஐயோ பாவி, இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிக்கணும், மன்னிக்கணும், மன்னிக்கணும், மன்னிக்கணும், மன்னிக்கணும்னு உபவாசம் பண்ணி கெஞ்சி அழுது மனம் உடைந்து அன்றைக்கு ஆரம்பிச்சு பல காலமாக அறையை அடைத்து கொண்டு என்னை தூய்மையாக்க, என்னை நீதிமானாக்க ஆண்டவனே எனக்கு பலன் தாருமப்பா, என்னுடைய எல்லா காரியங்களையும் மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க, அதை மன்னிங்க, இதை மன்னிங்க. ஒரு சினிமா என்று சொன்னால், ஒரு சினிமா பார்த்துட்டு மன்னிங்கன்னு கேட்டதில்லை. அந்த சினிமாவை பார்த்தேன், இந்த சினிமாவை பார்த்தேன், நான் இந்தி படத்தை பார்த்தேன், மலையாள படத்தை பார்த்தேன், என்ன மன்னிய மாட்டவரே. திருட்டு என்று சொன்னால், திருட்டு விட்டேன்னு என்னை மன்னியும் என்றல்ல, அப்பா அப்பா கேட்டில் எடுத்த காசுக்கு என்னை மன்னிய மாட்டவரே. இத்தனை முறை திருடினேன் ஆண்டவரே, அப்பாவை கொள்ளடிச்ச ஆண்டவரே. மனம் திரும்புதல்னா உன் வழிகளை விவரித்து சொல். அவருக்கு தெரியாதா? ஏன் விவரிக்க சொல்றாரு? நீ சுத்தமாகணும். ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அவருக்கு தெரியாத உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு. சரியான மனம் திரும்புதல், ஃபுல் கன்ஃபஷன், என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர், முது பிரமாணங்களை எனக்கு போதியும். சங்கீதம் 32:5, மறைக்கிறாங்க அநேகர். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். நீங்க செஞ்சு பார்த்திருக்கீங்களா சிஸ்டர், பிரதர்? உன் மீறுதல்கள்லாம், உன் குற்றங்கள் எல்லாம் நியாயம்னு சொல்லிட்டு தானே இருந்த. ஆனா மனுஷனுக்கு வரதானே வந்துச்சு, இதுல என்ன பெரிய தப்பு? எல்லாருக்கும் தான் வருது. அதனால இயேசுவை நம்புற, அவ்வளவுதான். அவர் ஒருத்தர் தான் தெய்வம், உண்மை உள்ள தெய்வம். பேய்களை விட்டு விட்டேன், என்னுடைய பழைய பாரம்பரியத்தை விட்டு விட்டேன், பாவத்தை விட்டு விட்டாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். பாரம்பரியத்தை அல்ல, அது மாத்திரமல்ல, பாவத்தை விட்டு விட்டாயா? எப்படி விட முடியும்? அது ஏன் விடாம இருக்கு? அது ஏன் உன்ட்ட தொட்டிக்கிட்டே இருக்கு? அப்படின்னு சொன்னா, சரியாக பிறக்கவில்லை, சரியாக அறிக்கை செய்யவில்லை, என் அக்கிரமத்தை நான் மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், விவரித்து காட்டினேன், இங்கே மறைக்காமல் உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை உமக்கு நான் அறிக்கையிட்டேன். இந்த காரியத்தெல்லாம் மீறுதல் செஞ்சிட்டேன், என்னை மன்னியுங்கள் போது தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து. லேவியராகமும் 5:5, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய வசனம் விழா வாரியாக ஒவ்வொரு இடத்திலையும் விவரித்து சொல்லுது. பாவத்தோட, பாவங்களுடைய தோஷத்தோட, செய்த அக்கிரமங்களோட இயேசுவை பின்பற்றக்கூடாது. அவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்று ஒன்றா விவரித்து அறிக்கையிட்டு அவற்றை பேசி ஒன்று சீர்படுத்திக்கணும். இந்த 4 வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, இவையெல்லாம் மனுஷன் செஞ்சிருவான் மோசே, இதுல ஒன்னையாகில மனுஷன் செஞ்சிருந்தா கூட அவன் என்ன பண்ணணும், அவன் வந்து என் சமூகத்துல அறிக்கை செய்யணும், அப்பத்தான் அவனை மன்னிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, தன் பாவங்களை மறைக்க கூடாது. ஏதாவது பேசுனீங்களா, யாரையாவது திட்டுனீங்களா, பரிசுத்தமா அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியக்காரன நீங்க ஏதாயிலும் குற்றம் உள்ள வார்த்தையோட பேசுனீங்களா, அவன் சரியில்லை இவன் சரியில்லை அவன் ஊர் ஏன் சரியில்லைன்னு பேசுனீங்களா? நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் அவைகள்லாம் கணக்குல வச்சிருப்பாரு. அந்த சாத்தான் நம்மை நெருக்குவதற்கு காரணம் இதுவும் ஒரு காரணமா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணிடுங்க, அதை கடவுள்கிட்ட அறிக்கை செய்யுங்க. முதல்ல அப்போஸ்தலர் 19:18 நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு வசனம் சொல்லுது, விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து காணிக்கை கொடுத்தார்கள் அல்ல, விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டு போய்விட்டார்கள் அல்ல, விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து சபையில் சேர்த்துக் கொண்டார்கள் அல்ல, விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து ஞானஸ்நானம் கொடுங்கள் உங்கள் மதத்தில் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லவில்லை. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை அறிக்கையிட்டார்கள். ஒன்னும் ஒன்னையும் வெளியே கொண்டு வராங்க, கொட்டுறாங்க, நான் துரோகி, நரபச்சாரக்காரன், நான் வேசித்தனம் செய்துட்டேன், பொருளாச உடையவன், நான் சூனியம் பண்ணிட்டேன், ஜோசியக்காரன்ட்ட போயிட்டேன், நான் கைரேகை பார்த்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, தெய்வமே தெய்வமே தெய்வமே என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொன்றாய் வெளிப்படுத்தி மனிதன் செய்யக்கூடியதை பரிசுத்த ஆவியானவர் செய்ய வைத்திருக்கிறார். பாருங்கள், என்னை நீங்கள் நோக்கி பார்த்து இந்த பாவத்தை நீ செஞ்ச பாவத்தை சபையில அறிக்கை செய்வார் அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் சொல்ல முடியுமா உங்கள்ட்ட, நான் என்ன செஞ்சிருவேன், ஆண்டவரே இதெல்லாம் நான் சொன்ன என்ன மதிப்பாங்களாப்பா. அதனாலதான் இன்றைக்கு சூரி வந்து தனது பாவத்தை அறிக்கை செய்தத கர்த்தருடைய ஆவியானுடைய செயல் என்று சொல்லுகிறேன். திருச்சபை தேவனுடைய சன்னிதானம் அங்கே வந்து வெளிப்படுத்த வேண்டும். இருக்கிறத அப்படியே சொல்லக்கூடாது, பச்சையா சொல்லக்கூடாது, ஆனால் ஆண்டவரிடத்தில் பச்சையா சொல்லணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது, சபை நடுவே பச்சையா சொல்லக்கூடாது, ஆண்டவரே நம்ம மன்னிச்சிடணும் அப்படின்னு நான் சபையில கேட்கணும், அந்த ரங்கத்துல சபையில ஜெபிக்கும் போது ஒன்னு ஒன்னா சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. அந்த மன்னிப்பை நீங்க பெற்றுட்டீங்கன்னா உங்களுக்கு நெருக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். யாக்கோபு 5:16 வேகமாய் வாசிங்கள், நீங்கள் சுஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு நிறைய ஜெபிக்கிறோம் மத்தவங்களுக்காக, யார் இங்க ஜெபம் பண்ணாதவங்க இருக்கிறீங்க மத்தவங்களுக்காக சபைக்காக? ஆனா சொல்றாரு, முதல்ல உன் குற்றத்தை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செய்யுங்கிற, இந்த ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செய்கிறதுக்கு பெரிய கௌரவம் தடுக்கும், மனுஷீகம் தடுக்கும், நம்முடைய ஈகோ தடுக்கும், நமது குடும்ப கௌரவம் தடுக்கும், நமது போஸ்ட் தடுக்கும், நமது செல்வம் தடுக்கும். எதுவா இருந்தாலும் சரிங்க, தேவனை நீ விசுவாசித்தால் ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் அவர்களுக்கு விரோதமாய் செய்த பாவத்தை என்ன செய்யணும், அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறதா கத்திருக்கிறோம். அவன் நீதிமான் ஆகாம இருக்கிறானே, நீதிமானாய் இருந்து அவன் ஜெபித்தால் இயற்கையை அசைக்கலாம், நீதிமானா இருந்து நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தால் பட்டணத்தை அசைக்கலாம், ராஜாக்களை இறங்கி ஓடி வர வைக்கலாம், அதிகாரிகள் உன் வீட்டை வந்து தட்டுவார்கள், உனக்கு விரோதமாய் எழும்பினதான அரசியல்வாதிகள் அவன் படுகிற அடியை பார்த்து ஐயோ அந்த சகோதரிக்கு விரோதமாய் அந்த சகோதரனுக்கு விரோதமாய் செய்தது வாங்கிவிட்டது என்று ஓடி வருவான். கர்த்தர் உனக்காக ஒரு தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புவார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லி மகிமைப்படுத்துவோம். ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செய்து நாம் நீதிமான்கள் ஆக வேண்டும். யோவான் 1:9 உங்களுக்கு தெரிந்த வசனம், 1 யோவான், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கெட்ட குமாரனுடைய அந்த கதை அல்லது வாழ்க்கை உங்களை காட்டிலும் உலகத்தார் அறிந்திருக்கிறார்கள், என்னை காட்டிலும் பெரும் தலைவர்கள் அறிந்திருக்கிறார்கள். விவேகானந்தர் அதை குறித்து அவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார். ஆகையினாலே அதிலிருந்து ஒரு வார்த்தை, லூக்கா 15:21, அவன் பாவம் செய்தான், நெருக்கப்பட்டான், அவன் எல்லாம் இழந்து இப்பொழுது கருகறுத்து சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம் இல்லாம போய் கஷ்டப்படுற நிலைமைக்கு போயிட்டான். இந்த நேரத்தில் அவன் உணர்கிறான், திரும்ப வருகிறான், அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான், அந்த தீர்மானத்தை அப்படியே செய்கிறான். அதுதான் 21 வசனம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் பாவம்னா என்ன நினைக்கிறீங்க? உங்க மனசுல வர்றது ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, ஆண்டவரே மன்னிங்க அப்படின்னு போயிடுறீங்கல்ல, அது முதல் நிலை, ஃபர்ஸ்ட் படி. ரெண்டாவது படி, ஒருவருக்கு ஒருவர் செய்த பாவத்தை அவங்கவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். மூன்றாவது படி, தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கணும். உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாய் தேவனையுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன், என்னை மன்னிங்க என்று சொன்ன. இப்பொழுது ஒரு தம் சகோதரன் வந்து சொன்னார், திருச்சபைக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், கர்த்தர் என்னை மன்னிப்பாராக என்று அவர் சொன்னது போல, தேவனிடத்துல ஒப்புரவாகிறதை அறிக்கையினால் கணக்கா சொல்லி செய்யணும். ஓகே, இதெல்லாம் இதுவரையில செய்யலன்னா நாங்க இனிமேல செஞ்சிடறோம் அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து வச்சு உங்க கணக்கெல்லாம் எழுதுங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லா பாவமும் ரட்சிக்கப்பட்டவனும் போயிடுச்சு. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்நாள் வரையில உங்க வாழ்க்கையில வந்த எந்த பாவத்தையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க மன்னிப்பு பெற்றுக்கலாம். அதனால என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஞாபகத்துல கொண்டு வந்து ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எழுதிட்டு பாஸ்டர் நீங்க எனக்காக ஜெபம் பண்ணீங்கன்னு கொடுத்துட்டு போயிடாதீங்க. இருக்கிற பாவத்துக்கு மேல உங்க பாவத்தையும் நான் சம்பந்தம் ஆகணும். என்ன செய்யணும் நீங்க, அதை எப்படி அறிக்கை செய்ய வேண்டும், முழுமையாய் வெளிப்படுத்தி மறைக்காமல் அறிக்கை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்ல, அதை தாண்டி அதற்கு மேல ஒன்று இருக்கிறது. வாசிப்போமா, தாவீது அனுபவத்தை உங்கள் மத்தியில வைக்க போகிறேன். சங்கீதம் 77:1 அவர் சொல்றாரு, கெஞ்சி ஜெபிக்கணும். ஜபம் என்பது பொதுவாய் சத்தத்தை மாத்திரம்தான் நினைக்கிறார்கள். நான் கூட நினைப்பேன், இங்க அன்பு சகோதரர்கள் சில பேர் ஆவியில் ஆடி இந்த பக்கத்துல விழுந்துடுறாங்க, அது அவ்வளவு நல்லா இல்லை. அப்படி தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க அந்த லெப்ட்டுக்கு போயிடுங்க. ஒவ்வொரு வாரமும் நாங்க உங்களுக்கு சொல்லக்கூடாது, யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லல. உங்களால கண்ட்ரோல் பண்ணி ஆவியில நிரம்பி கண்ட்ரோல் பண்ண முடியாம கீழே விழுறீங்கன்னா, சகோதரர்கள் அப்படிப்பட்டவங்க இந்த லெப்ட்டுக்கு போயிடுங்க, அங்கேயே விழுந்தா சகோதரர்கள் மேல விழுவீங்க. பெண்கள் அது மாதிரி நீங்க ஆவியில நிரம்பி சில நேரத்தில் ஜெபிக்கும் போது விழுகிற மாதிரி உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னு சொன்னா அந்த கடைசியில் இருங்க, ஆண்கள் மேல விழமாட்டீங்கல்ல, அதனால சொல்ல வரேன். அப்படி நாம் சத்தம் போட்டு ஜெபித்து விட்டால் ஒரு உங்களுக்கு திருப்தி இருக்கலாம், காரணம் அப்படி பழகிட்டீங்க. சத்தத்தை உயர்த்தி கெஞ்சணும். சத்தத்தை மாத்திரமல்ல என்ன செய்யணும், சத்தத்தை உயர்த்தி யார் கெஞ்சுவா சொல்லுங்க, யார் கெஞ்சுவா? தவறு செஞ்சவன் தான், உயிர் போகிறவன் தான் கெஞ்சுவான். பார்த்துருக்கீங்களா, எத்தனை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து வடநாட்டில் ஒரு பாப்பாவை கற்பழிச்சிட்டானுங்க. அவன் ரெண்டு பேரையும் பிடிச்சி வச்சு நல்ல பெரிய சட்டம் போல கையில் ஒரே ஒரு ஆள் வரிஞ்சி கட்டிக்கிட்டு எடுத்து அவன் ரெண்டு பேரையும் கொலை பண்ணுறான் பாருங்க. அடியோ அடியோ அடியோ அடியோன்னு அடிக்கிறான், இவன் கெஞ்சிறான், இனிமே எப்படி செய்ய மாட்டேன், உயிர் என் உயிர், ஐயோ என்ன விட்டுரு, என்ன விட்டுரு அப்படிங்கிறான். அடி மேல அடி, பட்டு பட்டுன்னு விழுது, ரத்தம் தெறிக்குது. அவன் சாகரவர்களும் அவனை என்ன செய்யறான், அடிக்கிறான். அவன் கெஞ்சும் போது நான் நினைச்சேன், இவன் அடைந்த இன்பம்தான் எவ்வளவு, அவன் அடைஞ்ச இன்பத்தின் அளவு, அவன் பட்டிருக்கிற துன்பத்தின் அளவு யோசிச்சானா? அதை முன்னாடி குட்டிக்கும் போது குட்டிச்சு வெறிச்சு அந்த பாவத்தை செய்யும்போது யோசிச்சானா? இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை நாசப்படுத்தி விட்டானே, அவன் கொந்தளித்து விட்டானே, பெண்ணை குறித்து வருகிறதான கோபம் பழி வாங்கும் நாளில் அவன் தப்ப விடான் என்று பைபிள் சொல்லுகிறதே. இப்போ அவன் இந்த அடி வாங்குறன்னு நினைச்சு பார்த்தேன், அவன் அடைஞ்ச இன்பம் சின்னது, அவன் அடைந்திருக்கிற துன்பமோ பெரியது. ஜாக்கிரதையாய் தேவனுக்கு முன்பதாக நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துரு ரொம்ப வஞ்சிப்பான், ஏமாத்துவான், சாசுடைய வஞ்சனை அனைவருக்கு தெரியறதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் உயிருக்கு பிச்சை கேட்கிறவன் கெஞ்சிறது போல ஒரு பாவி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தவறுதலாக போதனை செய்யப்படுகிறது இந்த நாட்களிலே, அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. எது வேணாலும் பண்ணு, கர்த்தர் மன்னிச்சிருவாரு. தவறான போதனைகள் நாங்கள் அப்படி கற்றுக்கொள்ளவும் இல்லை, வேதம் அப்படி சொல்லவும் இல்லை. சரியான போதனை என்னவென்றால், நீ சரியாக மனம் திரும்ப வேண்டும், நீ சரியாக அறிக்கை செய்ய வேண்டும். நீ அறிக்கை செய்யும் போது அலறி அழுது ஒப்பு கொடுத்து அப்பதான் சரியான பிறப்பு. அது மறுபடியும் பாவம் செய்ய மாட்டான். கெஞ்சி மன்னிப்பை வாங்கினவன், கெஞ்சி ஒரு காரியத்தை வாங்கினவன் மறுபடியும் அது கிடைக்காது. மறுபடியும் எந்த முகத்துல போய் அவற்றை நிற்பான், ஐயோ என்று கதற வேண்டும். பாதாளத்திலிருந்து கூப்பிடுகிறேன் அப்பா, பாதாளத்திலிருந்து கூப்பிடுகிறேன், மரணத்திலிருந்து கூப்பிடுகிறேன் ஆண்டவரே, என்னை விட்டுட்டீங்கன்னா நான் நரகத்து போயிடுவேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க மன்னிப்பு கொடுக்கலன்னா சாத்தான் என்னை ஜெயிச்சிருவான் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, கெஞ்சணும், கண்ணீர் கலக்கணும், கண்ணீர் கலக்கணும். அதுல தாவீது கெஞ்சி பிரார்த்தித்தான். சங்கீதம் 30:10, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி நான் கெஞ்சினேன். யாத்திரையாகமும் 32:13 மோசே ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் அந்த ஜனங்கள் தப்பினாங்க. இங்க பாரு, அவங்கெல்லாம் அழிச்சிட்டு ஒன்னா நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேங்கிறார் ஆண்டவர். அவரோ மோசேயோ திறப்பின் வாசல் நின்று சொல்றாரு, கெஞ்சுறாரு, என் ஜனங்க செஞ்ச பாவத்தை மன்னிங்க ஆண்டவரு, என் ஜனம் செய்த பாவத்தை, அவங்க அழிய வேண்டியவங்க தான், உயிர் போக வேண்டியதான், உயிர் பிச்சை கொடுங்க ஆண்டவரே, அழிச்சிடாதங்க ஆண்டவரேன்னு தடுத்தான். கெஞ்சணும் கடவுள்கிட்ட. அது கெஞ்சறதுனால அவர் பெரிய பெருமைக்காரர்னு அவர் அதை சொல்லல. நீ உனக்கு அப்பத்தான் சரியான மனந்திருப்புதல் வரும், அப்பத்தான் நீ சரியான ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருப்ப, அப்பத்தான் நீ சரியான குணம் மாறணும்னா மாறுவ. உன்னுடைய குணங்களிலே மாற்றம் இல்லாமல் இயேசுவை பின்பற்றுவதிலே அர்த்தம் இல்லை. என்னாகும் 12:13 குஷ்டரோகம் வந்துருச்சு மீரியாமுக்கு. யார பேசினதுக்காக? மோசையை பேசினதற்காக. அதே மோசையை என்ன செஞ்சான்? கெஞ்சி பிரார்த்திக்கிறான், அவளை குணமாக்கும் ஆண்டவரே, அவளை குணமாக்கும் என்று அவன் கெஞ்சினான். மனாசையை பாருங்கள், 2:33 2:33:12 மனாசே நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி. எல்லாரும் அந்த வசனத்தை என்னோட கூட வாசிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். என்னோட கூட சேர்ந்து வாசியுங்கள். 2:33:12 இப்படியாய் சொல்லுகிறது, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் மிகவும் தன்னை ஒருபோதும் நம்மை ஒரு பொருட்டண்டு ஒரு சேஷமானவன் என்று, நாம தாளந்து நிறைந்தவன் என்று, நம்மகிட்ட பெரிய ஞானம் இருக்கு என்று அப்படியெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்கிற வரும் தான் அதை நம்ம நினைக்க முடியும். ஜீவனை ஆண்டவர் எடுத்துட்டாருன்னா நம்ம எல்லாரும் நாற்றம் எடுக்கிற பிணங்களாக போய் விடுவோம். தாவீது சாது சுந்தர் சிங் ஒரு அருமையான காரியத்தை சொன்னார். அவர் சொன்னார், மனிதனாகிய நாம் இந்த உலகத்துல மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை, நாம ஒரு செத்த பிணத்தை தூக்கிக்கிட்டு தான் திரியிறோம் அப்படின்னாரு. என்னது? ஒரு செத்த பிணத்தை தூக்கிக்கிட்டு தான் திரியிறோம், அதை நாறிக்கிட்டே இருக்கிற அந்த பிணத்தை தான் தூக்கிட்டு திரியிறோம். அதே மாதிரி நமக்குள்ள பாவ மனுஷன் இருக்கிறான், செத்து போனவன் இருக்கிறான், அவனை தூக்கிட்டு தான் திரிகிறோம் அப்படின்னு சொன்னாரு. ஆக நம்முடைய இயலாமை, நம்முடைய பாவத்தன்மைகள், நம்முடைய மூச்சு நின்று போனா என்ன ஆகும், இதெல்லாம் அடிக்கடி நினைக்கணும், அப்பதான் தாழ்மை வரும். அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அவன் மிகவும் தன்னை தாழ்த்தி ஜெபித்தான், கெஞ்சி ஜெபித்தான். அப்பொழுது கிடைத்தது. யாக்கோபை பாருங்கள், ஓசியா 12:4 எனக்கு சில பேர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் ஆண்டவர் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க கண்கள் கலங்கும். நான் பார்த்துருக்கிறேன், அவங்க ரட்சிப்பை நினைச்சு பார்த்துட்டாங்கன்னா அவங்க கண்கள் கலங்கும். அந்த உடைந்த உள்ளம் எப்பொழுதும் தப்பு செய்யாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த உடைஞ்ச உள்ளம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒருபோதும் பாவம் செய்யாது. அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணும்னு ஆசையா இருக்கும், தன்னை தாழ்த்திக்கு வாங்க. அதை போல தான் இன்னொரு மனுஷனை இப்ப பார்க்க போறோம், யாக்கோபு. ஓசியா 12:4 அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்தார், அவ்விடத்துல நம்மையும் சந்திக்கிறார் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஆமென். சந்திச்சு பேசுறப்பா, மனச உடைச்சு ஊத்துப்பா, பெரிய ஆளு நினைக்காதப்பா, உன்னை தாழ்த்தி கொள்ளுப்பா. யாக்கோபு எப்படி ஜெயிச்சான் தெரியுமா, மேற்கொண்டான் தெரியுமா? அவன் கடவுளையே ஜெயிச்சிட்டான், அவன் தான் எதிரிகள்லாம் ஜெயிச்சிட்டான், மனுஷனையும் தேவனையும் மேற்கொண்ட யாக்கோபுன்னு நீ பேர் சொல்றப்பா, எப்படி ஜெயிச்சான்ப்பா? விசுவாசத்தினால மாத்திரம் தானே. எப்படி ஜெயிச்சான்? போராடி அழுது கெஞ்சி அந்தரங்க அறையிலே அவன் எல்லாரையும் அனுப்பிவிட்டு அவனும் அவருமா தேவனுமா நின்னுகிட்டு விடாம புடிச்சுக்கிட்டு, பிளீஸ் ஆண்டவரே ஐயா எனக்கு இறங்குமையா, இறங்குமையா. எங்க வீட்டு வாசலுக்கு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு பிச்சைக்காரர் வருவார். வந்த உடனே நாங்க 5 பேரும் 4 பேரும் வேக வேகமா செயல்படுவோம். ஏன் செயல்படுவோம் தெரியுமா? அவர் கூப்பிடுற அந்த துணி இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து இடிக்கும் அப்படிம்பாரு. அவர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்படிதான், எலும்பும் சதையுமா, அப்படி எலும்பும் தோலுமா அப்படி இருப்பாரு. அவர் இங்க வந்து கூப்பிடுறது, அடுத்து ஒரு கூப்பாடு போட்டாருன்னா நம்ம ஜபம், நம்ம தியானம், நம்ம ஒருவேளை தூக்கம் எதுவா இருந்தாலும் என்ன செஞ்சிடும், கெட்டுப்படுன்னு வந்துட்டாருன்னு சொல்லி ஆளுக்காள் போய் பணத்தை தேடுவோம். கிடைச்சதை எடுத்துக்கிட்டு திடுத்துன்னு ஓடி முதல்ல அவர் அனுப்பு. எத்தனை முறை சொல்லியும் பார்த்துட்டோம், இங்க பாருங்க இங்க வந்தா சத்தம் கூடாதீங்க, ஜபம் எல்லாம் நடந்துட்டு இருக்கோம், அவருக்கு தேவை என்ன காசு, அதனால அம்மா அப்படிம்பாரு. பாருங்க எல்லாம் இறங்கி ஆளுக்காள் டோவில் ஓடி அவரை அனுப்பி வச்சுதான் நிம்மதி. வாரத்துக்கு ஒரு நாள் தினந்தோறும் வந்தா என்ன ஆகும் சிந்திச்சு பாருங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இவள் வந்து என்னை அலட்டாதபடிக்கு, இவள் வந்து என்னை, உன் பிரச்சனையை நீ பெருசா நீ ஏன் நினைக்கலன்னா இன்னொருத்த நினைச்சு உனக்காக அழுது என்ன பண்ண போறான். யாக்கோபு தான் பிரச்சனைய தன் கழுத்துல கத்தி இருக்கிறத, ஏசா வெட்டி போட போகிறத, அவன் சம்பாதிச்சதெல்லாம் அவன் குடும்பமே நாசமா போகிறத நினைச்சு கடவுள்கிட்ட கெஞ்சினான், தனியா போராடினான். உடனே பாருங்க விடுதலை, கர்த்தர் அவனுக்கு விடுதலையை தந்து விட்டார். இப்பொழுது நான்காவது காரியம், டர்ன் ஃப்ரம் யுவர் சின்ஸ். அதாவது அறிக்கை செய்கிறது பாவ மன்னிப்பு கொண்டு வரும், அறிக்கை செய்கிறது கெஞ்சி அறிக்கை செய்கிறது முழுமையா அறிக்கை செய்கிறது, நெருக்கத்துக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்து உங்க வாழ்க்கையில் வந்த பிழைகளை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து உண்மையா கெஞ்சி மனம் திரும்பி பாவ மன்னிப்பு வாங்கிக்கிறது ஒரு அருமையான காரியம். எல்லாம் அப்படியே டேர்ன் ஆயிடும், எல்லாம் உங்களுக்கு ஜெயமாயிடும், அற்புதங்களை அவர் செய்ய ஆரம்பிச்சுவாரு, பதில் உங்களுக்கு கொடுத்துருவாரு, அவ்வளவுதான் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். மறுபடியும் பாவத்தில் விழுந்துட்டீனா அதை விட பெரிய ப்ளோ வரும், அதை விட பெரிய வீழ்ச்சி வரும், அதை விட பெரிய சோதனை வரும், அதை விட பெரிய தோல்வி வரும். அதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கிரியைய பார்த்து தான் கொடுப்பாரு, மன்னிப்பு கேட்ட உடனே தந்துட மாட்டாரு. நம்ம உள்ள அவருக்கு தெரியும் எவ்வளவு ஏமாத்துக்காரன் ஜேக்கப்பு, அவன் இந்த காரியத்தை நெருக்கத்துல வந்து கேட்டு கேட்கிறான், ஆனா அந்த இச்சையை விட மாட்டான், அந்த ஆசையை அவன் விடவே மாட்டான், மறுபடியும் சினிமாவுக்கு போவான், அவருக்கு தெரியுமா தெரியாதா, மறுபடியும் மது குடிப்பான் தெரியுமா தெரியாதா. தெரிஞ்சதுனால அவர் வெயிட் பண்ணுவார், கொடுக்கவே மாட்டாரு. எப்ப வரணும் வெயிட் பண்ணுவார் தெரியுமா, உன் கிரியையை பார்த்து மனம் திரும்பி விட்டாய் என்று வாசியுங்கள் மத்தேயு 3:2. யோவானுடைய பிரசங்கம் அதுதான், இயேசுவின் பிரசங்கம் பாக்குறீங்களா, மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். ஊழியக்காரனுடைய பிரசங்கம் எப்படி தெரியுமா இருக்கணும், வாசிங்கள் மார்க்கு 6:12. அவர்கள் புறப்பட்டு போய் வியாதி விஸ்தர்கள் வாருங்கள் சுகமாக்குகிறோம் இப்படிதானே சொன்னாரு. 12 சீசர்களும் போய் உங்கள் கடன் எல்லாம் திருந்து விடும், வாருங்கள் இயேசு உங்கள் கடனை மாற்றுகிறார். உண்மைதானே, உண்மைதான். ஆனா அதற்கு முன்ன இன்னொன்று பிரசங்கம் போனணும், என்ன பிரசங்கம் போனணும், மனம் திரும்பு, மனம் திரும்பு. சீடருடைய பிரசங்கம் அடுத்தது எசேக்கியேல் சொல்றார் பாருங்க, எசேக்கியேல் 18:32. மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகுகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 11:18. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து நமது திருச்சபையின் வரலாறு என்ன, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் வரலாறு என்ன, அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்த்து நம்மை அழைக்கிறார். நீங்கள் அநேக காரியங்களை எதிர்பார்த்து அவர்கிட்ட வரலாம், அவர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா, பாவங்கள் நீக்கப்பட வேண்டும், உன்னுடைய பழைய குணங்கள் மாற்றப்பட வேண்டும், உன்னுடைய சகல துர்க்குணங்களும் மாற வேண்டும். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. எல்லாரும் பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் முதல் வார்த்தை, இயேசுவினுடைய முன்னோடியாகிய யோவானின் முதல் வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் சீசருடைய முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பேசே நம்ம சரியா போடல, அஸ்திபாரமே சரியா போடல, மனம் திரும்பாதவர்கள் திருவிருந்து எடுக்கிறார்கள். புரிஞ்சிட்டீங்களா, நான் என்னுடைய மனைவிட்ட கொஞ்சம் கோபம் ஆயிட்டேன்னு வச்சிடுங்களேன், மனம் திரும்பாமலாம் இங்க வரவே மாட்டேன். என் பிள்ளைக்கு என் நீதியை நான் சொல்லிட்டுல, இதை நான் கற்றுக்கொண்டோம் பைபிள்ல, என் பிள்ளைய அடிச்சுட்டு நான் பாம்பேயில ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன், குட்டி பிள்ளை 1 வயசு 1.5 வயசு இருக்கும் அவளுக்கு, அங்கேருந்து கடிதம் எழுதுறேன், பாப்பா என்ன மன்னிச்சுக்கப்பா, இவ்வளவு கோவப்பட்டுட்டேன், உன்னை நான் அடிச்சிட்டேன் என்று. அப்போ அந்த உணர்வு இருந்துட்டே இருக்கணும், அந்த உணர்வை கொடுக்கறது யாரு, எனக்கு வருதுன்னா எப்படி, இந்த ஊர்ல போய் கேட்டு பாருங்க, என்னுடைய பழைய நண்பர்கள் அவனா அவனா இவன், ஐயோ பொல்லாதவன் எப்படி மாறினேன், வேத வாசனத்துக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க இடம் கொடுக்க இன்றைக்கு புது மனுஷனாய் மாறி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் வையுங்கள். எதினால் ஜீவன் உண்டாகிறதாம்? அமர்ந்திருந்து. அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனந்திரும்பு, மனம் திரும்பினாதான் உனக்கு ஜீவன். எதுக்கு ஏது? ஜீவனுக்கு ஏதுவாக எது உன்னை நடத்தும்? விசுவாசம் நடத்தாது. ஆலயத்துக்கு வர்றது மாத்திரம் நடத்தாது. காணிக்க கொடுப்பது மாத்திரம் நடத்தாது. ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். மனம் திரும்பினால் நாம் ஆண்டவரால் எல்லா ஜபங்களுக்கும் பதில் கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்போஸ்தலர் 26:20, முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதியா தேசம் எங்கும் உள்ளவரிடத்திலும் பின்பு புறஜாதியர் இடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும். பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, மனம் திரும்பி குணம் மாறணும். அது வந்துருச்சான்னு கேளுங்க. எல்லாரையும் பார்த்து இங்கதான் இருக்க ரகசியமே, வித்து வேர்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப மறுபடியும் அந்த வசனத்தை
2: வாசிக்கிறேன்.
1: தேவன் தான், இயேசு தான் கடவுள்னு அறிஞ்சிட்டு வந்து என்ன செய்யணுமா? மனம் திரும்பணுமா? மனம் திரும்பி குணம் மாறணுமா? அப்படி மாறுவதற்கும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற இதுதான் நான் சொல்ல விரும்பினது. மனம் திரும்புறது மாத்திரமல்ல, அடுத்தது மனம் திரும்பினேன், மனம் திரும்பி இருக்கிறாய் என்பதற்கு என்ன செய்யணும்? உன் செயல்ல காட்டணும். மறுபடியும் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்ற சூழ்நிலை வரும். உதாரணமா, ஆலயத்துக்கு இனிமேல ஒழுங்கா வருவேன், ஞாயிற்றுக்கிழமையில ஆலயத்துக்கு நான் வராமல் இருக்க மாட்டேன்னு ஒரு நேரம் தீர்மானம் எடுத்து மறுபடியும் என்ன செஞ்சிருவோம்? அந்த ஆலயத்துக்கு வரத கெடுக்கிற சக்தி ஒண்ணு கிரியை செய்யும் போது நம்ம போயிருவோம். அது உண்மையான மனம் திரும்புதல் அல்ல. ஆண்டவர் என்ன செய்யறாரு? சொன்னானே அந்த வார்த்தையை இப்பொழுது நிறைவேற்றவில்லையே என்று 1, 2, 3, 4 அடிக்கொண்டே போகும். தேவ கிருபை விலகி கொண்டே போகும். நெருக்கம் வர ஆரம்பிக்கும். நெருக்கமும் பிரச்சனையும் சோதனையும் வேதனையும் போட்டு குத்தும் போது கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே ஓடி வருவோம். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவங்களாக இந்த திருச்சபையில் இருக்கிறவங்க இருக்கவே கூடாது. நாம் முற்றிலும் மனம் மாறினவர்களாக, குணமாறினவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக, பரிசுத்தமாய் வாழ்கிறதுனால இருக்கிற சோதனைகளை ஜபத்தினாலே ஜெயிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அடுத்தது வெளிப்படுத்தல்ல ஒரு 2 உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகின்றேன். வெளிப்படுத்தல் 2:21 சொல்றார் ஆண்டவர், அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். ஒரு மர, 2 மர, 3 மர, 4 மர கொடுத்துட்டே இருப்பாரு. அப்புறம் தான் அவமானப்பட்டு பிடிக்கப்படுவான். தமிழ்ல கூட அதுக்கு நல்ல ஒரு பழமொழி சொல்றாங்க, பல நாள் திருட சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என்ன பார்த்தா திருடங்கிற நீனு, என்ன பார்த்தா திருடங்கிற நீனு, அப்படித்தானே அவங்களை திரும்பி பாக்குறீங்க. ஒன்னு சொல்லட்டுமா, நீங்க திருடனா இல்லையாங்கிறதுக்கு நீங்க ஒண்ணு செஞ்சு பாருங்க. ஜெயில இருக்கிறவங்களை போய் பாருங்க. ஜெயில இருக்கிறவங்க எங்க இருப்பாங்க? கம்பிக்கு பின்னாடி இருப்பாங்க. அவங்க நம்மளை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் ஏற்கனவே சேர்ந்து சீட் ஆடினவங்கன்னு வச்சுக்கோ. சீட் ஆடினதுனால பிடிச்சி உள்ள போட்டிருக்காரு. ரொம்ப சின்ன பாவத்தை சொல்றேன். இப்ப அவன் உள்ள இருக்கான், இவன் உள்ள இருக்கிறான், என்ன நினைக்கிறான்? நான் மாட்டிக்கிட்ட திருட, நான் மாட்டிக்கிட்ட திருட. அதனால பக்கத்துல உள்ளவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றீங்களே, நீங்களும் அதுதான், அவங்களும் அதுதான், நானும் அதுதான். அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தமானவர். ஆமே. மனம் திரும்புங்க, சரியா திரும்புங்க. தவணை கொடுத்து தவணை கொடுத்து அதன் பிறகுதான் உனக்கு நெருக்கம் வரும். என் தேவன் நீதி உள்ளவர். ஒரே நாள்ல வந்திருக்காது, ஒரே நாள்ல வந்திருக்காது. கர்த்தருடைய வார்த்தை உண்மையுடையது. 3:19 சொல்லுது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோனாவின் புஸ்தகம் 3:10, அறிக்கையை பார்த்து ஏமாற மாட்டாரு, அழுகையை பார்த்து ஏமாற மாட்டாரு. கெஞ்ச சொல்லிட்டாங்களே, இனிமே கெஞ்சுவோம். சபைக்குள்ள வந்துட்டா சில பேருக்கு போர் அடிங்க. என்னடா அந்த சபை, உள்ள போன அழுதுட்டு கிடக்குறான். ஒரு சந்தோஷமே இல்லை இந்த சபையில, ஒரு நல்ல சரியா ஒரு மகிழ்ச்சி அந்த சபையில எவனா இருக்கான? உள்ள போய் முக்காட போட்டுக்கிட்டு இந்த ஆம்பளைங்கெல்லாம் அப்படியே என்னமோ சாப கொடுத்தவன் மாதிரி ஒருத்தன் கூட ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணாம சாதாரண ஒரு கிழிஞ்ச சட்டையை கட்டிக்கிட்டு, ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு, தலைய கூட ஒழுங்கா வாராம, தாடியை கூட ஒழுங்கா ஷேவ் பண்ணாம, உடம்ப கூட நாத்தமா இருக்குது, அதுல ஒரு பவுடர் அடிக்காம ஒரு சென்ட் அடிக்காம அவன் சாதாரணமா வந்துட்டு எப்ப பார்த்தாலும் முகத்துல எப்படி இருக்கணும்? பிரகாசம் இருக்கணும். ஆமென். சொல்லுங்க எல்லாரும், யார் முகம் பிரகாசமா இருக்கும்? பாவம் மன்னிக்கப்பட்டவன் முகம். பாவம் இல்லாதவன் நோய் இல்லாதவன். ஆமென். பாவம் இல்லாதவன் நோய் இல்லாத சரீரம் எப்படி இருக்கும்? சில டாக்டரை பாருங்களேன், அவங்க ரொம்ப உடம்பு நல்லா கவனிச்சுக்கிட்டு பிரகாசமா இருப்பாங்க. அப்படியே நான் ஒரு டாக்டரை பார்த்து மயங்கி இருக்கிறேன், சையத் கலில்லான்னு சொல்லிட்டு கும்பகோணத்துல எனக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தவரு, பார்த்தாலே பாதி வியாதி போயிடும். அப்புறம் தொட்டாருன்னா முக்கால் வசி போயிடும், பேசினாருன்னா எல்லாம் போயிடும், மருந்தே கொடுக்க வேணாம். அப்படி பேசுவாருங்க. எத்தனை பேர் என்னோட இருந்தவங்கன்னு தெரியாது, எங்க அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். மீது யாருக்கும் அவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவருடைய அந்த பேச்சு, அந்த முகம், அந்த அழகு, பாவம் இல்லாதவன் நோய் இல்லாதவனை போல் உள்ளவன். ஆமே. அவன் முகத்தில் அந்த பிரகாசம் இருக்கும். ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பினேன், 10 நாள் கழித்து கல்லூரிக்கு சென்றேன். எல்லாரும் கேலி செய்தார்கள். என்ன சொல்லி கேலி செய்தார்கள் தெரியுமா? அவன் உலகத்தான் இல்லையா? கேலி செய்தார்கள். என்ன என்ன என்ன இந்த ஜேக்கப்புக்கு வந்துச்சு? ஏய், எங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியாடா, புது கல்யாண கலை இருக்கடா அவன் மூஞ்சில அப்படின்னாங்க. எனக்கு தான் தெரியும், பாவம் அக்ரமம் என்னுடைய குணம் எல்லாம் ஆண்டவர்ட்ட அறிக்கை செய்து என்னை விட்டு ஓடி போய் விட்டது. நான் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று அவர் உறவிலே மகிழ்ந்து கொண்டு இருக்கிறேன். பர்னபாஸ் என்ற ஒரு ஆசிரியர் உண்டு, அவர் என்ன கூப்பிட்டாரு, ஏய் சாயந்தரம் ரூமுக்கு வா அப்படின்னாரு. ரூமுக்கு போய் அவர்கிட்ட நின்ன, இங்க இங்க வா, என்ன நடந்துச்சு உனக்கு சொல்லு அப்படின்னாரு. என்ன சார், எனக்கு ஒன்னும் புரியல, என்னத்தை கேக்குறீங்கன்னா, ஏய் உன் முகமே பிரகாசமா இருக்குப்பா, நீ நல்ல ஸ்டைல் பண்ணிக்குவ, நீ என்னென்னமோ மாடர்னா வருவ, அப்பெல்லாம் இந்த அழக நான் பார்த்தது இல்ல, இன்றைக்கு உன் முகத்துல ஏதோ ஒரு ஒளி இருக்கிறது ஜேக்கப், எனக்கு சொல்லுன்னு ஒரு சிஎஸ்ஐ சார் கேட்டாரு. அப்ப என் ரட்சிப்ப சொன்ன பாருங்க, கண்ணீர் வடிச்சாரு. கடைசி காலவர்களும் உயிர் போறவர்களும் என்னை ரொம்ப நேசிச்சாரு. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்குள் மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார். நமது குணங்களை மாற்றினால்தான் நம்முடைய வாழ்வு மாறும். இதோ கடவுள் என்ன செய்யறாரு, யோனாவை வச்சு போய் பிரசங்கம் பண்றாரு. பொல்லாத மக்கள், பரலோக மரலும் பாவம் வந்துருச்சு. கடைசியில அவர் அவர்களை அழிக்க சித்தமாயிட்டாரு. அழிக்கிறதுக்கு முன்ன ஒரு உபதேசம் பண்ணி மனம் திரும்பலாம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், தருணம் கொடுக்கலாம்னு நினைச்சாரு. அந்த நேரத்துல யோனா கீழ்ப்படியில மறுபடியும் கீழ்ப்படிஞ்சு போய் பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கம் பண்ண உடனே எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. அந்த மனம் திரும்பிட்டாங்க என்பதை எப்படி ஆண்டவர் பார்த்தாரு? அவங்க கிரியைகளை மறுபடியும் பாவம் செய்யல, மறுபடியும் சிலைய கும்பிடல, மறுபடியும் ஜோசிய கரண்ட போல, மறுபடியும் ஜாதி வித்தியாசம் பார்க்கல, மறுபடியும் திருடல, மறுபடியும் பொய் சொல்லல, மறுபடியும் குடிய விட்டு இருந்தாங்க, மறுபடியும் மதுகடைக்கு போகல, மறுபடியும் விபச்சாரம் செய்யல, மறுபடியும் அடிதடியில இறங்கல, மறுபடியும் பகை விரோதத்தை பாராட்டல, மறுபடியும் உறவினர்களிடத்துல கோபித்துக் கொள்ளல, மறுபடியும் குடும்பத்துல மனைவியை அவளை இவளன்னு பேசல, கணவனை அவரை இவரேன்னு கேவலமா நடத்தல. எப்பொழுதும் அவர்களுக்குள்ளே தெய்வீகம் இருக்கிறது, எப்பொழுதும் அவர்களுக்குள்ளே தேவ பயம் இருக்கிறது, எப்பொழுதும் அவர்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறார்கள், எப்பொழுதும் பரிசுத்தமாய் நடந்து கொள்கிறார்கள், எப்பொழுதும் ஜெபிக்கிறார்கள், எப்பொழுதும் வேதம் வாசிக்கிறார்கள், எப்பொழுதும் உத்தமமாய் இருக்கிறார்கள். ஒரு தேவன் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று உன்னால் பேச முடிகிறதா? ஏன் உன்னுடைய உறவினர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படல? அவங்க நம்மள்ட்ட உன்ன பார்க்கல, நம்மள்ட்ட ஒரு மாற்றத்தை அவங்க பார்க்கல. ஜபத்தை பாக்குறாங்க, கோயிலுக்கு போறத பாக்குறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறத பாக்குறாங்க. மத்த பெண்ணு நடக்கிற மாதிரி தான் நீ நடக்கிற, மத்தான் நடக்கிற மாதிரி தான் நீ நடக்கிற. அதனாலதான் மாற்றம் இல்லாதனால் உன்னால அனைவரும் ரட்சிக்கப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நேசிக்கிறவர்களை நான் சிட்சித்து கடிந்து கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் நேசிக்கிறவன் எவனோ அவனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தைகளால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. ஸ்டெப்ஸ் இருக்கு, உன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வாழைப்பழம் சாப்பிட ஆசை, அந்த வாழைப்பழம் தோளோடு நாம் சாப்பிடுவதில்லை. அப்படின்னா உங்களுக்கு எப்படி வேணும் சொல்லுங்க, சொல்லுங்க எப்படி வேணும்? உரிச்ச சொலை வேணும். அந்த உரிச்ச சொலை சுத்தமா எந்த கிருமியும் இல்லாம அழக பழுத்து நல்ல பருவமா பக்குவமா கணிஞ்சி இருக்கணும்னா அதுக்கு மேல ஒரு தோல் வேணும், அதற்கு மேல ஒரு சிப்பு வேணும், அதற்கு மேல ஒரு தார் வேணும், அந்த தாங்குகிற தாரை தாங்குகிற ஒரு மரம் வேணும், ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு உண்மை கதையை சொல்லவா? இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கால்ஃப் விளையாட்டு வீரர்கள்ல ஒருவர் ஆனல்டு பாமர். ஒரு தடவை சவுதி அரேபியா ராஜா சவுதி அரேபியாவில பாலைவனத்து நடுவுல ஒரு புது கால்ஃப் மைதானத்தை நிறுவி அதோட திறப்பு விழாவுக்கு இவரை அழைச்சிருந்தாரு. இவரை மட்டும் இல்ல, பல பிரபலங்களையும் உலகத்துல உள்ள மிகச்சிறந்த கால்ஃப் விளையாட்டு வீரர்களையும் அழைச்சிருந்தாரு. திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த மைதானத்துல கால்ஃப் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அரசரோட விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ ராஜா வலம் வந்து ஒவ்வொருவரையும் நலம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனல்டு பாமர் பக்கம் வந்தாரு. அவர்கிட்ட சுகநலன் விசாரிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு ராஜா அவர்கிட்ட, உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. ஆனல்டு பாமர் இந்த கேள்வியை எதிர்பார்க்கல. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அவருக்கு தெரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. மனசு திக் திக்குன்னு அடிச்சது. ஏதோ ஒரு விதமான பயம் அவரை ஆட்கொண்டது. ராஜா கிட்ட என்ன கேக்குறதுன்னு தெரியல. எதுவும் கேட்காம இருக்கவும் முடியாது. தன்னிடம் அன்பா கேட்ட ராஜா கிட்ட மெதுவா, ராஜா எனக்கு ஒரு கிளப் கொடுங்கன்னு சொன்னாரு. கிளப்னா கால்ஃப் மைதானத்துல பந்து அடிக்க பயன்படும் கம்பு. ராஜா சிரிச்சுக்கிட்டே நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மூணு வாரங்கள் ஆச்சுது. ராஜா கிட்ட இருந்து ஒன்னும் வரல. ஆனல்டு பாமர் தனக்குள்ளே, அவர் சவுதி அரேபியாவின் ராஜா, என்னைய பற்றி நினைக்க அவருக்கு எங்க நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. பல வாரங்கள் கழிஞ்சது. அவருடைய தபால் பெட்டியில மிகப்பெரிய கவர் ஒன்னு இருந்துச்சு. அனுப்புனர் விலாசத்துல சவுதி அரேபியா ராஜான்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள 500 ஏக்கர் கால்ஃப் மைதானத்துக்கான சொத்து பத்திரம் இருந்துச்சு. கால்ஃப் மைதானத்தையும் கிளப்னு சொல்வாங்க. இவர் கேட்ட கிளப் பந்தை அடிக்கும் கம்பு. ஆனா ராஜா கொடுத்தது கால்ஃப் கிளப். இவருடைய எண்ணம் வேற, ஆனா ராஜாவுடைய எண்ணம் வேறா இருந்துச்சு. இந்த உலகத்துல உள்ள ராஜாவே இப்படி கொடுக்கும்போது, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகிய நம் பரமபிதா நாம கேக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமா நமக்கு கொடுப்பார் இல்லையா?

0: எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.
1: ரெண்டு குறை 5:17 சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதானது. உங்களை பார்த்து சொல்றவங்க, கடந்த வாழ்க்கையை, நீங்க பட்ட வேதனையை, நீங்க பட்ட அவமானத்தை, நீங்க பட்ட எல்லா காரியத்தையும் குறிச்சு யோசிச்சு நீ அதுலேயே வாழ்றத விட்டு விடுங்க. ஆண்டவர் சொல்ற, நீ எப்போ கிறிஸ்துவுக்குள் ஆயிட்டியோ அப்பவே பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிட்டு எல்லாம் புதித, நீ புது சிருஷ்டி ஆயிட்டப்பா. நீ பழச குறிச்சு யோசிச்சு அதுலேயே இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய அடுத்த காரியத்திற்குள்ளாக, அடுத்த திட்டத்திற்குள்ளாக, அடுத்த ஆசீர்வாதத்திற்குள்ள, அடுத்த மேன்மைக்குள்ளாக நீங்க போக முடியாது. ஆமா, அது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ நான் ஆண்டருக்குள்ள வந்துட்டேன், ஆண்டருடைய தீர்மானத்துக்குள்ளாக வந்துட்டேன், அவருடைய திட்டத்துக்குள்ளாக வந்துட்டேன், அவருடைய பிரமாணங்களுக்குள்ளாக வந்துட்டேன். இனி நான் பழச குறிச்சு யோசிக்க மாட்டேன், என் புதிதான ஆசீர்வாதத்தை பார்க்க நான் முன்னேறி செல்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல நம்ம பாவத்தை மறைச்சு ஒரு நாளும் வாழ முடியாதுங்க. அதான் வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமொழி 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க மனுஷனுக்கு முன்னாடி போய் நான் அதை செஞ்சுட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிங்க, அதெல்லாம் கேட்கவே கேட்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நீங்க மன்றாடி ஜெபிச்சு அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்க மனுஷங்கிட்ட போய் நீங்க சொல்லும் போது அவன் இங்க அவங்க இன்னும் 10 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. ஆமா, அது இன்னொரு 20 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. தேவையில்லாம தூசி நீங்களே மறந்துடுவீங்க. புரியுதா நான் சொல்றது? ஆமா, நீங்களே உங்க காரியத்தை, நீங்களே உங்க நீங்க செஞ்ச காரியத்தை, அந்த கடந்த காலத்துல நடந்த அகோரங்கள், நீங்க பட்ட வேதனைகள், அது நிமித்தமாய் நீங்க கடந்து வந்த ஒண்ணு இல்லைங்க. ஒன்னு சொல்றேன் பாருங்க, அவங்க பெற்ற அவமானம், கடந்த வாழ்க்கையில பார்த்த வேதனைகள், தூஷணங்கள், அவமானங்கள், அதுல இருந்த அந்த அகோர துயரங்கள், அந்த காட்சிகள் எல்லாம் நிறைய பேர் ஞாபகம் வச்சு எத்தனையோ பேரு சூசைட் பண்ணவங்களே இருக்கிறாங்க. நான் சொல்றது உண்மைதானே? நீங்களே மறந்தாலும் மனிதர்கள் விட மாட்டாங்க. ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க பழைய வாழ்க்கையை குறிச்சு, உன்னோட பழைய வாழ்க்கையை குறிச்சு, நீ பண்ண காரியத்தை குறிச்சு அவனுங்க உன்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அதை யோசிக்காதீங்க. ஃப்ரீயா இருந்து சொல்லுங்க, நான் ஆண்டவருக்குள்ள எப்போ வந்துட்டனோ, நான் எப்போ அந்த காரியத்தெல்லாம் விட்டு தனிமையா ஆண்டருடைய பாதத்தில் உட்கார்ந்து அறிக்கை செய்து ஜெபித்து ஆண்டர் கண்கள் இறக்கம் பெற்றுதோ, அதுக்கப்புறம் எனக்கு எந்த மனுஷனோட அங்கீகாரம் தேவையில்லை, எந்த மனுஷனோட தீர்மானம் எனக்கு தேவையில்லை, எந்த மனுஷனோட திட்டங்களும் தேவையில்லை. நான் முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டேன், ஆண்டவர் என்னை உயர்த்துகிறான் சொல்லி ஒரு தீர்மானத்தின் காலை வேலை நீங்க எடுத்து பாருங்க, ஆண்டவர்

மனசெல்லாம் மறந்துடுங்க. ஆண்டவரை கையெழுத்தட்டி, ஆண்டவரே என் ஆராதிக்கு கிருபை கொடுத்தீங்களே, என் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் முடிச்சு கொடுத்தீங்களே, நீரே எனக்கு சமாதானத்தின் காரணம். நன்றி யேசுப்பா. நீங்க சாதாரணமான தேவன் அல்ல. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அப்பதான் ஆண்டவர் உன்னை சாதாரணமான காரியத்திற்கெல்லாம் விளக்கி உன்னை அசாதாரணமான காரியத்தில் உட்கார வைப்பார். ஆமா, நீங்க சாதாரணமா எந்தெந்த ஜனங்கள் உங்களை பார்த்தாங்களோ, எந்தெந்த கண் உங்களை சாதாரணமா பார்த்ததோ, அந்த கண்களுக்கு முன்பதாக எல்லாம் ஆண்டவர் உங்களை அசாதாரணமாய் மாற்றுவார். ரெண்டு

நல்ல கவனி, உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க பார்க்கிற பிரச்சனை சாதாரணம், நீங்க பார்க்கிற போராட்டம் சாதாரணம், நீ உனக்கு முன்னாட பார்க்கிற கோலியாத்து சாதாரணமானவன், ஆனா நீங்க யோசிக்கிறீங்க அது பெருசு இது பெருசு, என்னோட போராட்டம் பெருசு, என் பிரச்சனை பெருசு, என் படிப்பு பெருசு, எனக்கு விரோதமாய் போராடுகிற மனிதர்கள் பெருசு, எல்லாமே பெருசு நீ நினைக்கிற, அது கிடையவே கிடையாது. அதெல்லாம் சாதாரணம். என் ஆண்டவர் அசாதாரணமானவருடைய கண்களுக்கு முன்பதாக நீ பார்க்கிற கண்ணீர் சாதாரணம், நீ பார்க்கிற போராட்டம் சாதாரணம், நீ பார்க்கிற வேதனை சாதாரணம், நீ பார்க்கிற தவிப்பு சாதாரணம். ஒருவேளை உங்களுக்கு இது பெரிதாய் தெரியலாம், ஆனா என் ஆண்டவருக்கு இது சாதாரண. ரெண்டு கரச்ச உயர்த்தி சொல்லு.

0: குமரி ஆண்டவருடைய பாதத்தில் நீங்க
1: ஆனவர் அல்ல நீங்க
0: அறிக்கை செய் நீ பார்க்கிற சாதாரண போராட்டம் மாறும். நீங்க சாதாரண நீங்க
1: சாதாரணமானவர் அல்ல.
0: பிரச்சனை சாதாரணம்

0: பலத்த கை தட்டாண்டவர் கொடுப்போமா? அந்த சாதாரணமான தேவன் அல்லப்பா, அவர் கனத்திற்குரியவர். சிங்காசனத்துல நல்ல கையை தட்டி சொல்லுங்க, அவர் மகிமைக்குரியவர். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றத்தக்கவர். அவர் சாதாரணமானவரே அல்ல. நான் பார்க்கிற பிரச்சனை சாதாரணம், என் உடம்பில் இருக்கிற வியாதி சாதாரணம், ஆனா என் ஆண்டவர் எல்லாத்தையும் காட்டிலும் பெரியவர்.
1: எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இருப்பாங்க இல்ல? ஆனா கொஞ்சம் நினைவு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, நண்பர்கள் எல்லாமே சில சில காலங்கள் வரைக்கும் தான் உங்க கூட இருப்பாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அப்புறம் காலேஜ்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஒரு காலம் வரைக்கும் நிரந்தரமா யாருமே இல்லை. சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்ககிட்ட பணம் இருக்கும் போது சிலவங்க இருப்பாங்க, நீங்க நல்ல காரியம் உங்களுக்கு செய்யும் போது உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க, அதுவே நீங்க ஒரு அவமானத்துக்குள்ள போகும் பொழுது, உங்க பெயருக்கு ஒரு கெட்ட பெயர் வரும் பொழுது, உங்களை சுற்றி அவமானங்கள் இருக்கும் பொழுது உங்களை கூட இருக்க மாட்டாங்க. ஆனா நண்பன் என்பவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது தெரியுமா? நீதிமொழிகள் 17:17 வாசிங்க பார்ப்போம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். உங்ககிட்ட பணம் இல்லாத போதும் உங்களோடு இருப்பான், நீங்க உடஞ்ச போது உங்களோடு இருப்பான், திருப்பி சகல புகழ் சகல மேன்மை சகல ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரும் பொழுதும் உங்களோடு இருப்பான். உங்களை எக்காரணத்துக்கும் உங்களை விட்டு போக மாட்டான், உங்களை யாரிடத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டான். சில புது உறவுகள் வரும்பொழுது, சில சமீப நாட்களா ஒரு எனக்கு வர மெயில்ஸ் மெசேஜ் எல்லாம், எனக்கு புது ஃப்ரெண்டை பார்த்தோன்னு அவங்க எல்லாம் போயிடுறாங்க. ஆனா நண்பன் என்பவன் யாரு தெரியுமா? உன்னை எல்லாத்துலயும் இன்க்ளூட் பண்ணுவான். புது ஃப்ரெண்டை பார்த்தாலும் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். புது குடும்பத்தை பார்த்தாலும், அவங்க அப்பா அம்மாவை பார்த்தாலும் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். சகல காரியத்தில் கை கொடுத்து உன்னோடு கூட இருப்பான். முக்கியமா ஒரு தொடர்பில் இருப்பான். அட்லீஸ்ட் ஒரு வாரமாச்சும் ஃபோன் பண்ணி எப்படி இருக்க சாப்பிட்டியா என்று உங்களை விசாரிக்கிறனா இருப்பான். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இந்த நண்பர்கள் எல்லாம் நிரந்தரமா வந்ததில்லை. உங்களுக்கு துரோகம் செஞ்சதா இருந்ததில்லை, செஞ்சிருப்பாங்க, உங்களை பத்தி பேசியிருப்பாங்க, உங்க ஆப்போசிட்ல போய் உங்க தெரியாத நபர்கள்ட்ட போய் சில சேம் சைட் கோல் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த நண்பர்கள் நிமித்தமா என்ன சோழ்ந்து போயிட்டு ஒரு நாள் ஆண்டவர் பாதத்தில் உட்காரும் பொழுது, உண்மையான நண்பர் இயேசு பார்த்தேன். ஆமா, இந்நாள் வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்காங்க, ஆனா எப்போ நண்பர்கள் துரோகம் கண்ணுக்கு தெரியிற, நல்லா கேளுங்க, நல்லா இருக்கும். கண்ணுக்கு தெரிந்த நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் செய்து உங்களை அவமானப்படுத்தி உங்களை பின்னாடி குத்துற மாதிரி இருக்குது. ஆனா கண்ணுக்கு தெரியாத நண்பரை ஒருத்தரை காட்டுறேன், அதுதான் என் இயேசு. கண்ணுக்கு தெரியலதான், ஆனா உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை கைப்பிடிச்சு தூக்குவார். எல்லா சீக்ரெட்ஸும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, அவர் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார், யாருக்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். அந்த நண்பரை நீ பிடிச்சிட்டீங்கன்னா அவரை கூப்பிட்டுட்டு போங்க, அவர் உங்க கூட எல்லா காலத்திலும் ஆபத்திலையும் கூட இருப்பாரு, பணம் இல்லாத போதும் கூட இருப்பாரு, உறவுகள் பிரிந்த போதும் கூட இருப்பாரு, முக்கியமா உன் தனிமையிலும் கூட இருப்பாரு, உன்னுடைய வேதனையிலும் கூட இருப்பாரு. அந்த நண்பரை பிடிச்சுக்கிறீங்களா? இயேசு இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டா பிடிச்சுக்கோங்க. உங்களுக்காய் சகலத்தையும் செய், கண்ணுக்கு தெரியறவள கூப்பிட்டு கூப்பிட்டு ஆலோசனையை கேட்டு உங்களை விட்டுட்டு போறாங்களா? இன்னைக்கு கண்ணுக்கு தெரியலதான் இயேசு, ஆனா அவரை கூப்பிட்டீங்கன்னா ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன்னு சொன்னார். இதை பத்தி பேசும் பொழுது ஒரு பழைய பாடல் ஞாபகம் வருது, தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. அந்த பாடு ஜி மைனர் கொடு, அந்த பாட்டையும் கூட சேர்ந்து பாடுவீங்களா? அந்த பாட்டு கொஞ்சம் சவுண்ட் வை, அந்த பாட்டையும் கூட சேர்ந்து பாடலாமா? ஹம்மிங் கூட ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப நாள் ஆச்சு.

உங்களுக்கு ஒரு உண்மையான நண்பரை நீங்க போகும்போது கூட்டிட்டு போக போறீங்க. உனக்கு நன்மை செய்கிற நண்பன், உனக்கு தோள் கொடுக்கிற நண்பன், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற நண்பன், உன் உயர் உயர் உன்னோட வளர்ச்சியிலையும் சந்தோஷப்படுவாரு, உன்னுடைய ஆசீர்வாதத்துல சந்தோஷப்படுவாரு, மேல பொறாமப்பட மாட்டாரு. அந்த நண்பன் தான் நேரம் ஆராதிச்சீங்களே அந்த இயேசு. இன்னைக்கு அந்த நண்பனை கை கோத்திக்கோங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச நண்பனை, இத்தனை நாள் நீ இருந்து என் கூட குளிப்பறிச்சது போதும், இன்னைக்கு நான் அறிஞ்ச என் இயேசு என் நண்பரா இருக்கிறா, அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், என் கதை முற்றிலும், என் பிளாஷ்பேக், என் ஃபியூச்சர் பிளான்ஸ், என்ன எங்கெல்லாம் விழுந்து எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் என் கரத்தை பிடிச்சு நடத்துவார், என் எண்ணங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கிறாரு, என்னை கைவிட மாட்டார்னு சொல்லி அவரை நண்பராக ஏற்றுக்கொள்றீங்களா? கையை தட்டி சொல்லுங்க, ஆவே ஆவே.

பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம், ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன், ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

வெளிப்படுத்தின விசேஷம் 19 இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாயம் தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரர் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழிவாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்னென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமீன், அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு கழிவுந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்ன நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்ன நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றான். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவரெனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்திலுள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேலேறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனை நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும் படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறியிருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வரக் கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும்
மோசம் போக்கின கள்ள தீக்கதசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தியடைந்தன.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யோவான் 12:26. மகாராணி முதலாம் எலிசபெத் ஒருமுறை தன் அலுவலகத்தில் வேலை செய்த ஒரு மனுஷனை நோக்கி, நீ என்னுடைய வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு சென்று இந்த வேலையை செய்து முடித்து விட்டு வா என்று கூறினார்கள். அந்த மனிதனோ, மகாராணி, நீங்கள் சொன்ன வேலையை செய்ய மிகவும் விரும்புகிறேன், ஆனால் நான் உங்கள் வேலையை செய்யும்படி நீங்கள் சொன்ன இடத்திற்கு சென்றால் என் பிசினஸ் பாதிக்கப்பட்டுவிடும் என்றான். அதை கேட்ட குயின் எலிசபெத், நீ நான் சொன்ன என்னுடைய வேலையை செய்தால் நான் உன்னுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வேன் என்றார்கள். சரி என்று ஒத்துக்கொண்டு அந்த மனிதன் எலிசபெத் மகாராணியின் காரியமாக சென்றான். அவன் திரும்பி வந்து பார்த்தபோது எலிசபெத் சொன்னதைப் போலவே அவனுடைய பிசினஸ் மிக நேர்த்தியாக நடந்து கொண்டிருந்தது. அவனே இருந்து கவனித்திருந்தால் கூட இந்த அளவுக்கு வெற்றிகரமாக அவனுடைய பிசினஸ் நடந்திருக்காது. ஆனால் அவன் எலிசபெத் மகாராணியின் காரியமாக சென்றதால் அவன் காரியங்களை மகாராணி பொறுப்படுத்திக் கொண்டார்கள். ஆம்பிரியமானவர்களே, சர்வலோகத்தையும் படைத்த ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வேலைக்கு ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் நாமோ அவரவர் நம் சொந்த வேலைகள், குடும்பம் என்று பல சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் தேவனுடைய ஊழியங்களை நாம் செய்ய சம்மதித்தால் அவர் நம் வேலைகளையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்வார். நாம் நம் குடும்பத்தை விசாரிப்பதை விட தேவன் நம் குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொண்டால் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாம் அதற்கு முன்பு தேவனை அறிந்தவர் அல்ல. தேவனை அறியாதவராய் இருந்தாலும் தேவ அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார். தன் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு தேவன் காண்பித்த தேசத்துக்கு போனார். தேவன் ஆபிரகாமை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். ஆபிரகாம் மூலம் தமக்கென ஒரு சந்ததியை உருவாக்க சித்தம் கொண்ட தேவன் பிள்ளையற்றிருந்த ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதித்து 100 வயதிலே ஈசாக்கை பெறும்படி உதவி செய்தார். ஆபிரகாம் தம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததால் தேவன் அவரை ஆசீர்வதித்து பரிபூர்ண நன்மைகளை கட்டளையிட்டார். ஆடு மாடுகளையும் பொன் வெள்ளியையும் வேலைக்காரர் வேலைக்காரிகளையும் கொண்ட பெரிய சீமானாய் ஆபிரகாம் மாறினார். பவுல அப்போஸ்தலன் போன்ற ஊழியக்காரர்கள் தேவன் தங்களை அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தனர். ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என நம்பி அவர்கள் ஊழியத்திற்கு வரவில்லை. தேவன் தங்களை அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படிவதையே தலையாய காரியமாய் எண்ணினார்கள். அவர்கள் மரித்தாலும் இன்றும் பேசுகிறார்கள். அவர்கள் எழுதிய நிருபங்கள் இன்றும் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம் குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்வார், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார், நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். எனவே யாரை நான் அனுப்புவேன், நமது காரியமாய் யார் போவான் என்ற தேவ சத்தம் நம்மை நோக்கி வந்தால், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயவை போல அர்ப்பணிப்போம், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு அதிகாரத்திற்கு கீழ்ப்படிதல், அண்டர் அத்தாரிட்டி. வாசிக்க வேண்டிய பகுதி யோசுவா 10-18 வசனங்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரையும் நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பார பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. உங்கள் பெண் சாதிகளும் பிள்ளைகளும் மிருகஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும். உங்களிலுள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணியணியாய் கடந்து போய் கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பார பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திரித்து கொண்டிருப்பீர்களாக என்றான். அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரயுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளை எடுக்கிறதை எல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனாய கர்த்தர் மாத்திரம் மோசேயோட இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக, நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன், பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். வாசிக்க நாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம் 1 பேதுரு 5:5. இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். யூ யங்கர், சப்மிட் யுவர் செல்ஃப்ஸ் டு தி எல்டர்ஸ். நமது ஆன்மீக தலைவர்களுக்கு கீழ்ப்படிதல் கடவுளுக்கு கீழ்ப்படிதலாம். தலைவர்களுக்கு எதிரான எச்செயலும் கடவுளுக்கு விரோதமான பாவம். மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பேசிய பொழுது மோசே அதை கேட்டான் என்று சொல்லப்படவில்லை, அதை கர்த்தர் கேட்டு அவர்களை தண்டித்தார். மிரியாம் குஷ்டரோகியானாள், ஆரோனும் மிரியாமும் எல்லா தேவ மக்களும் முன்னேறி செல்கிற பயணம் அவர்களுக்கு தடைப்பட்டது. தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்திருத்தல் கடவுளுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்பதாகும். 1 பேதுரு 5:5-6 இப்படி வாசிக்கிறோம், இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். கடவுளுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லியும் தலைவர்களுக்கு கீழ்ப்படியாதவன் அகம்பாவி, சத்தியம் அவனுக்குள் இல்லை. சபை தலைவர்கள் இறைவனால் நியமிக்கப்படுபவர்கள். மேய்ப்பருக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு குருவுக்கும் சீடனுக்கும் உள்ளது போல் இருக்க வேண்டும். சீடத்துவ பணிக்கு தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது சீடர்களை பொறுத்தவரை கீழ்ப்படிதல் இன்றியமையாதது. எனவேதான் எபிரேயர் 13:17 வாசிக்கிறோம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாது. திறமையும் கவர்ச்சியுமானதொரு தலைவனுக்கு கீழ்ப்படிவது எளிது, இது உலக விளக்கம். ஆன்மீக தலைமையத்துவத்தில் அந்நபரின் திறமை அல்ல, கடவுளால் அவனுக்குண்டான தகுதியே காரியம். அப்படியே பகட்டு அல்ல, பண்புதான் காரியம். எனவேதான் ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர்கள் கடவுளால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காகவே நாம் தலைவர்களுக்கு கீழ்ப்படுகிறோம். நாம் அன்பாய் அவர்களை நினைத்து, உத்தமமாய் அவர்களை பின்பற்றி, மனப்பூர்வமாய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து, கருத்தாய் அவர்களுக்காய் வேண்டி, சொல்லாலும் செயலாலும் அவர்களை உற்சாகப்படுத்தினால் அவர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்ற அவர்களுக்கு உதவுகிறவர்களாவோம். எடுத்து வாசியுங்கள், எபிரேயர் 13:7, 17, 18, 24. இந்த 4 வசனங்களும் நான் சொன்ன இந்த குறிப்பை திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றன. நன்றாய் நடத்துகிற தலைவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக திருவசனத்தை போதிக்கும் பணியில் தீவிரமாய் இருப்பவர்களுக்கு இருமடங்கு கடமைப்பட்டுள்ளோம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராய் எண்ண வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 5:17 வாசிக்கிறோம். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து உமக்கு எழுதுகிறேன் என்று பவுலிடம் சாட்சி பெற்ற பீலேமோன் போன்ற மக்களை பெற்றுள்ள தலைவர்கள் பேறு பெற்றவர்கள். அதே வேளையில் தலைவர்கள் இவற்றையெல்லாம் சாதகமாக பயன்படுத்தி சர்வாதிகாரிகளாகிவிடக்கூடாது. ஊழியங்களில் தலைவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மேய்ப்பராயிருந்த பவுல் சில ஆலோசனைகளை எழுதி வைத்தார். கலாத்தியர் 6:1, 1 தீமோத்தேயு 5:1, 2:21 உண்டு. தீத்து 2:7-8 இப்படி பல திருவசனங்கள் உண்டு. அப்படியே மேய்ப்பராயிருந்த பேதுருவும் 1 பேதுரு 5:1-4 மேய்ப்பர்களுக்கு ஆலோசனை கொடுத்த பின் 5 வசனத்தில் இளைஞர்களை மூப்பர்களுக்கு கீழ்ப்படியும்படி கூறுகிறார். அதாவது லட்சியமான தலைமத்துவத்திற்கே இதயபூர்வமான கீழ்ப்படிதல் கிடைக்கும். ஹோல் ஹார்ட்டட் ஒபீடியன்ஸ் இஸ் அ நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் டு ஹோல்சம் லீடர்ஷிப். வே சந்தியாகு ஐயர், மதுரையை சேர்ந்தவர்கள், கீர்த்தனையில் பாடிய ஒரு பாடலிலிருந்து ஒரு கவி, ஆவியின் கனி என்னும் அன்பாதி குணங்களை அனுதினமும் இவர் அணிகலமாய் அணிந்து மேவும் திருமந்தையை மேய்த்து வளர்க்க நல்ல மெய்ப்பரே அன்பின் ஆவி வாய்ப்பாய் இவரில் தங்க. இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். மகாபிரிய தேவனே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து உமக்கு சமமாயிருந்தும் உம்மை பிதாவாக, உம்மை தனக்கு மேலுள்ள அதிகாரியாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய அதிகாரத்திற்கு எவ்வளவு அழகாக மனப்பூர்வமாக பணிந்து எங்களுக்கு நல்லதொரு முன்மாதிரியை வைத்து விட்டு சென்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய அதிகாரத்திற்கு அவர் கீழ்ப்பட்டு இருந்ததால் அல்லவோ அவருக்கு எதிராக பிசாசு ஒன்றும் பேச முடியவில்லை. எல்லா அதிகாரங்களும் அவருக்கு கீழ்ப்பட்டன. ஆண்டவரே, அந்த பாணியையே நாங்கள் எப்பொழுதும் பின்பற்ற உதவி செய்யும். இயக்கங்களிலோ, சபைகளிலோ, சங்கங்களிலோ, குழுக்களிலோ நீர் எங்களுக்கு மேல் வைத்திருக்கிற கர்த்தாவே, உம்முடைய தலைவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா அன்பின் கடமையையும் நாங்கள் கொடுத்து அவர்களை பாராட்டி, அவர்களை உற்சாகப்படுத்தி, அவர்களை கனப்படுத்தி, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருக்க எங்களுக்கு உதவிதாரும். முரட்டாட்டம் உள்ள, ஆவி நிறைந்துள்ள ஒரு காலத்திலே நாங்கள் வாழும் பொழுது குறிப்பாக எங்களுடைய வாலிபர்கள், நங்கையர்கள், இளைஞர்கள் அதிகாரத்திற்கு அடிபணிய கர்த்தாவே தயங்காதபடி திருவசனத்தின்படியே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு அடிபணிந்திருந்தால் ஏற்ற காலத்திலே நீரே உயர்த்துவீர் ஆண்டவர். அந்த திருவாக்கை பற்றி கொண்டு இளைய சமுதாயம் உமக்கு பணிந்திருக்க, கர்த்தாவே தலைவர்களுக்கு அடிபணிந்திருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு முன்மாதிரியை வைத்து போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.

இந்த உலகத்துல நிறைய மதங்கள் இருக்கின்றன. பாத்தீங்கன்னா இஸ்லாம் இருக்கிறது, இந்து மார்க்கம் இருக்கிறது, கிறிஸ்டியானிட்டி இருக்கிறது, இப்படி நிறைய மார்க்கங்கள் இருக்கிறது, மதங்கள் இருக்கின்றன. நீங்க நினைக்கலாம் கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது பிரதர், புரிவதற்காக அது மதம் அப்படின்னு சொல்லுகிறேன், என்ன எல்லாருக்கும் புரிய வேண்டும் அல்லவா, அதற்காக சொல்லுகிறேன். சரி, இப்படி எல்லா மதங்களும் இருந்தாலும் இவைகளுக்கு எல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். என்ன ஒற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே ஒரு இடத்துல ஒரே கருத்தை சொல்லக்கூடியவைகளா இருக்கும். என்ன அது? பாவம் செய்யுங்க, நீதி செய்யாதீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு மதமாவது போதிக்குதா? கிடையவே கிடையாது. தயவு செய்து பாவம் செய்யக்கூடாது, தீமை செய்யாதீர்கள், அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்காதீர்கள், அன்பு செலுத்துங்க, கொலை செய்யாதீங்க, திருடாதீங்க, இப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சட்ட திட்டங்கள் குடும்பமானவரை எல்லா மதங்களிலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். இதை பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க? ஏன் அடிக்கடி என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஏன் நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க, மதத்துக்காக ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க, எந்த மதத்துல இருந்தா என்ன, எல்லா மதமும் நல்லதை தானே செய்ய சொல்லுது, பாவம் செய்யக்கூடாது தானே சொல்லுது, நீங்க எந்த மதத்துல இருந்தா என்ன, பாவம் செய்யாம நீதி செஞ்சு வாழ்ந்துட்டு போக வேண்டியதான ஐயா, இந்த மாதிரி கேட்பாங்க. உங்களையும் கூட இந்த மாதிரி கேட்டிருக்கிற வாய்ப்பு இருக்கு. சரி, இது ஓரளவுக்கு மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது இது சரின்னு தானே தோணுது, இது எப்படி தவறாகும்? பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற மதங்களிலே மிக பிரதானமான மதம், முக்கியமான மதமாக இருக்கக்கூடிய பல மதங்கள் இந்த சட்டதிட்டங்களின் அடிப்படையில் தங்களுடைய மக்களை மாற்ற முடியும் என்று நம்புகின்றன. உதாரணமாக இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால் ஷரியத் சட்டம், அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிசிப்ளின், ஒழுக்க விதிகள் அதில் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது, அப்படி இல்லைன்னா பயங்கரமான தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றன. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதன் மூலமாக மக்களை ஒழுக்க விதியிலே ஒழுக்கமாக வைக்க முடியும் அப்படின்னு அவர்கள் நம்புகிறார்கள். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜுடாயிசம் அப்படின்னு ஒரு மதம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யூத மார்க்கத்திலே பிறந்தார். இந்த ஜுடாயிசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய சட்ட ஒழுக்க விதிகள் இருக்கிறது, அதன் மூலமாக ஒரு மனிதனை ஒழுக்கத்திற்குள்ளாக பாவம் செய்ய விடாமல் தடுத்து விடலாம் என்று ஜுடாயிசம் நம்புகிறது. இதே மாதிரி உலகத்துல நிறைய மார்க்கங்கள் நம்பிக்கொண்டு இருக்கின்றன. இதுல கிறிஸ்டியானிட்டி எப்படி வித்தியாசப்படுகிறது, கிறிஸ்தவம் எப்படி இதிலிருந்து வேறுபடுகிறது, நான் ஏன் இந்த கிறிஸ்தவத்தை தழுவி கொண்டு இருக்கிறேன், இது எந்த மார்க்கத்தையோ மதத்தையோ தனிப்பட்ட முறையில குற்றம் சாட்டுவது அல்ல, இதுல இருக்கக்கூடிய ஒரு சூட்சமத்தை புரிந்து கொள்ள நான் அழைக்கிறேன். கிறிஸ்தவம் இதிலிருந்து எப்படி வேறுபடுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். சரி, அது என்ன, வாங்க பார்க்கலாம். ஒரு விஷயத்துல இந்த உலகம் பொதுவாய் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறது, என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவம் செய்யக்கூடாது, நீதி செய்யணும் அப்படிங்கறது அந்த உலகம் ஒத்துக்கொள்ளுகிறது. எல்லா மதங்களிலும் அவைகள் தான் இருக்கின்றன. என் கேள்வி என்னவென்றால், உண்மையாகவே

ஒரு மனிதனை பாவம் செய்ய விடாமல் தடுக்க சட்டங்கள் போதுமானவைகளா இருக்குமா, கடுமையான தண்டனைகள் போதுமானவைகளா இருக்குமா அப்படிங்கறதான் கேள்வி. பைபிள் என்ன சொல்றது தெரியுங்களா? சட்ட விதிகளினாலே ஒரு மனுஷனும் நீதிமானாய் மாற முடியாது என்று சொல்லுகிறது. இதுதான் வித்தியாசங்க. பிரியமானவர்களே, நீங்கள் குரானை பின்பற்றுகிறவர்களா இருக்கலாம், இந்து மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களா இருக்கலாம், எந்த மார்க்கத்தை வேண்டுமானாலும் பின்பற்றுகிறவர்களா நீங்கள் இருக்கலாம், ஏன் கிறிஸ்தவராய் கூட நீங்கள் இருக்கலாம், கிறிஸ்தவ மதத்திலே பிறந்து வளர்ந்தவராக இருக்கலாம், நீங்கள் ஒரு யூத மார்க்கத்திலே பிறந்தவராய் கூட இருக்கலாம். ஆனால் எல்லா மதங்களிலும் ஒரு விஷயம் ஒற்றுமையாய் போதிக்கப்படுகிறது, நீங்களும் நானும் நீதியாய் வாழ வேண்டும், பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக எல்லா மதங்களும் போராடுகின்றன. அதற்காக அவைகள் வைத்திருக்கக்கூடிய வழிகள் என்ன? சட்டதிட்டங்கள், தண்டனைகள். இந்த என்ன பாரு இவன் நடக்கணும்பா, நீ இப்படிலாம் நடந்து நடக்காட்டி உனக்கு என்ன கிடைக்கும், தண்டனை கிடைக்கும் அப்படின்னு எல்லா மதங்களும் போதித்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் பைபிள் மாத்திரம் வித்தியாசமாய் போதிக்கிறது. என்னது அப்ப பைபிள்ல வந்து இப்படி நடங்க அப்படி நடங்கன்னு சட்டங்கள் இல்லையா? இருக்கு. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த சட்ட விதிகள், ஆகம விதிகள், நியாய பிரமாணங்கள், இவைகள் மனிதனுக்குள்ளாக பாவம் இருக்கிறது, அவனால் நீதியாக வாழ முடியாது என்பதை அவனுக்கு உணர்த்த கொடுக்கப்பட்டதுதான் இந்த சட்ட திட்டங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:11 நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நியாய பிரமாண சட்டதிட்ட விதிமுறைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அதனால ஒரு மனுஷனும் நீதிமானா மாற முடியாது. ஒருவேளை சரியத் சட்டத்தின் மூலமாக அவங்க என்ன நம்புறாங்கன்னா, முழுசா ஒரு பெண் வந்து புர்கா தன்னுடைய உடலை முழுவதும் மறைத்து கொண்டு விட்டால் தப்பு தடுக்கப்பட்டு விடும் என்று நம்புகிறார்கள். நான் கேட்கிறேன், ஒருவேளை அது தற்காலிகமான விடுதலை தான். என ஒரு பெண்ணை இச்சையோடு ஒருவன் பார்க்கிறான் என்று சொன்னால் அதற்கு முதல் காரணம் என்ன? அந்த பெண்ணா அப்படின்னு கேட்டா இல்லை, பார்க்கிற மனிதன். அந்த மனிதனுடைய இருதயத்துல இச்சை என்கிற ஒன்று இருக்கிறது. இப்ப நாம் இதிலிருந்து தப்பிக்க நாம என்ன செஞ்சிடறோம்னா, இச்சையை எனக்குள் உருவாக்குகிற என் இருதயத்தை நான் நோக்கி பார்க்கிறது இல்லை. நான் என்ன பண்றேன்னா, என்னை கட்டுப்படுத்துவதற்கு எதுவும் இல்லை, நான் பார்க்கக்கூடிய ஒன்று இருக்கக்கூடாது. அது இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுவேன், நான் நீதிமானாய் வாழ்ந்து விடுவேன். இப்ப நான் நடந்து போறேன், பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்கு. இப்ப இந்த ஒயின் ஷாப் இருக்கிறதுனால தாங்க நான் குடிக்கிறேன். ஏன்பா, ஒயின் ஷாப் இருக்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். நீ திருந்தினா நீ பாட்டுக்கு நடந்து போ. இல்ல இல்ல இல்ல, ஒயின் ஷாப் இல்லாட்டி நான் திருந்திடுவேன். பிரியமானவர்களே, இது எதை காண்பிக்கிறது? நான் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டேன், எனக்குள்ள எல்லா அக்கிரமும் இருக்கிறது, எனக்குள்ள இச்சை எழும்பி வருகிறது. ஆனா இதை எழும்புவதற்கு காரணமா இருக்கக்கூடியதான ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது. என்ன சொல்றது, பெண்களே இருக்கக்கூடாது இந்த உலகத்துல. பெண்களே இல்லாம பண்ணிட்டா நாம எல்லாம் நீதிமான்கள் ஆயிருவோமா? அப்படித்தான் இருக்கு இன்றைக்கு சில பேருடைய நடைமுறை வாழ்க்கைகள். ஆனால் வேதம் அதை சொல்லல, வேதம் அப்படி சொல்லல. உன்னுடைய இருதயத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது, அதை காண்பிக்கிறதற்கு தான் இவ்வளவு சட்டங்களே நான் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமர் 3:20 இப்படியாக சொல்லுகிறது, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனும் தேவனுக்கு முன்பதாக நீதிமான் ஆக முடியாது. எதனாலும் கேட்டீங்கன்னா, சட்ட திட்டங்களினாலையும் அதுல இருக்கக்கூடிய சில தண்டனைகள்னாலேயோ வேற எந்த ஒரு விஷயத்தை காண்பிச்சும் ஒரு மனுஷனை நீதிக்குள்ளாக நடத்தி விட முடியாது. உண்மையிலே உங்க மனசுல கையை வச்சு சொல்லுங்க, இந்த மாதிரி சட்ட திட்டங்கள் இருக்கிறதுனால நீங்கள் நீதிமானாய் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எதற்காக வாக்களிக்கப்பட்டிருக்கிறார்? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற ஒட்டுமொத்த இந்த வேதாகமத்தினுடைய சாரம்சம், இந்த பைபிளுடைய சாரம்சம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் பாவத்திலிருந்து மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான். அப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாருமே பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டார்களா? ஒட்டுமொத்தமாக எல்லா கிறிஸ்தவர்களையும் நான் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவத்திலும் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கிறது, அறியாமைகள் இருக்கிறது, வேதத்தை சரியான முறையில் அறிந்து கொள்ளாமல் ஜனங்கள் இருக்க முடியும். அதற்காக வேதத்தை நம்ம தவறு என்று சொல்லிவிட முடியாது அல்லவா? பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 8:30 சொல்லுகிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்திற்கு வந்ததினுடைய நோக்கமே நியாயப்பிரமாணத்தினாலே நாம நீதிமான் ஆக முடியும், சில சட்டதிட்டங்கள் மூலமாக நீதிமான் ஆக முடியும்னு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற முயற்சி பண்ணுங்க பார்க்கலாம், ஏசுகிற சொல்லுகிறார் இன்னும் நல்லா முயற்சி பண்ணுங்க. ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் வந்து ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்யணும், உனக்கு தான் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குப்பா அதை போய் செயல்படுத்தி. ஏன்ட்ட ஏன் வந்து கேட்கிற, ஏன் அவன் கேட்கிறான் தெரியுங்களா, கட்டளைகள் இருக்கிறது ஆனா கட்டளைகளுக்கு கடைபிடிக்க முடியவில்லை, யாராலும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. ஏன் தெரியுங்களா, அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 7 அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டிருக்கிறேன், நான் மாம்சத்திற்கு கீழாக இருக்கிறேன், எனக்குள் பாவம் வாசம் பண்ணுகிறது. அது நீங்க எந்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தை சார்ந்தவரா இருந்தாலும் சரி, எந்த கடவுளை வழிபடுகிறவரா இருந்தாலும் சரி, உங்களுக்குள் பாவம் வாசம் பண்ணுகிறது என்பதை இந்த வேதம் தான் சுட்டி காண்பிக்கிறது. எந்த அடக்குமுறை சட்டம் கொண்டும் உங்களை மாற்ற முடியாது, உண்மைதாங்க. ஒரு ரூமுக்குள்ள பூட்டி வச்சு தனி நபரா வச்சா கூட உங்க இருதயத்துல நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க, அதை வேதம் சொல்லுகிறது. இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, தேவன் இதை ஒத்துக்கொள்ள சொல்லுகிறார். ஆமாப்பா, எங்கனால என்ன பண்ண முடியல, நீதியாய் வாழ முடியவில்லை, விசுவாசத்தினாலதான் நீதி என்று சொல்லும் பொழுது எதை விசுவாசிக்க வேண்டும், தேவன் சொல்லுகிறார் நீ நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான் ஆக முடியாது, அது விசுவாசம் அல்ல, அது ஒன்றை செய்து எப்படியாவது கஷ்டப்பட்டு நீதியை செய்து என்னிடத்திலே வரக்கூடிய ஒரு வழி, அதுல யாரும் வர முடியாது. நீ வேணா முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, எவ்வளவு வருஷம் ஆனாலும் முயற்சி பண்ணு. ஆனால் இந்த பக்கம் இன்னொரு ஒரு அற்புதமான வழியை வைத்திருக்கிறேன், அது என்ன வழி தெரியுமா, என்னை நம்பு, ஜஸ்ட் பிலீவ் இட். இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தது மட்டுமல்ல, நான் பாவத்தை வெற்றி கொள்வதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இதற்கு முன்பதாக நான் எப்படி இருக்கிறேன், மாம்சத்திற்கு கீழாக விற்கப்பட்ட பாவ மனுஷனா இருக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது மூலமா எனக்கு யார் கிடைக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் செயல்படக்கூடியவராய் இருக்கிறார். எனக்குள்ளாக பாவம் மாசம் பண்ணினாலும் நான் பாவத்திற்கு அடிபடாமல் இருக்க, நான் பாவத்திற்கு அடிமையாகாமல் இருக்க எனக்கு ஒரு வல்லமையை தரக்கூடியவராய் இருக்கிறார். இது இல்லாம நீங்க நீதிமானா வாழ முடியாது, பாவத்திலிருந்து வெற்றி பெற முடியாது பிரியமானவர்களே. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதம் இன்க்ளூடிங் ஜூடாயிசம் ஆகட்டும், இன்க்ளூடிங் இஸ்லாம் ஆகட்டும், இந்து மார்க்கம் ஆகும், உலகத்துல எந்த மதத்தை வேணாலும் எடுத்துக்குங்க, பா நல்லது செய், நல்லது செய், நல்லது செய். சொல்றது நல்லாதான் இருக்கு, திருடாத, கொலை செய்யாத, இச்சியாத, எல்லாம் நல்லதான் இருக்கு, ஆனா செய்ய முடியலையே. சில சமயம் இந்த மதுபானத்திற்கு அடிமையானவங்களை பார்த்திருக்கிறீங்களா, ஐயா குடிக்காதீங்க அது ரொம்ப உடலுக்கேடு, தெரியுதே ஆனாலும் என்னால விட முடியலையே. அப்ப குடித்தல் தவறு என்று தெரியும், குடித்தல் என்னுடைய உடலுக்கு கேடு என்று தெரியும், அது கஷ்டம்னு எனக்கு தெரியுது, குடித்த என்னுடைய பொருளாதார சீரழிவுன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனா அதை என்னால விட முடியல. ஏன் விட முடியல, அதற்கான வல்லமை இல்லை. அந்த மாதிரிதான் நீதியை செய்வதற்கு வல்லமை என்னிடத்தில் இல்லை என்பதை காண்பிப்பதற்காக கொடுக்கப்பட்டவைகள் தான் பிரமாணம் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப நீதி செய்வதற்கு எனக்கு பிரமாணம் தேவையில்லை, தேவன் தேவை. நீதி செய்வதற்கு என்னுடைய உள்ளத்தில வல்லமை தேவை, நீதி செய்வதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. எப்பொழுது தேவனை நான் விசுவாசிக்கிறேனோ அப்பொழுது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். ஆனா நிறைய நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எது சரி எது தவறுங்கிற சட்டதிட்டம் தெரிஞ்சா போதும் நான் பரலோகம் போயிருவேன், நான் நீதிமானாய் மாறிடுவேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது அல்ல பிரியமானவர்களே, ஒட்டுமொத்த உலக மத கோட்பாடுகளில் இருந்தும் வேதம் தனித்து நிற்கிறது, இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதனால இதனால வரைக்கும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறீங்களா, நீங்க ஏதாவது ஒரு போத வசத்துல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா, எல்லாவற்றுக்கும் தீர்வு காட், காட் ஓன்லி. குமாரனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்த பிதாவாகிய தேவனை விசுவாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வரும் பொழுது நான் பரிசுத்தம் உள்ளவனாய் மாறுகிறேன், நான் நீதியை செய்வதற்கு வல்லமையை பெற்றுக் கொள்கிறேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா, உலகத்தில் இருக்கிற மதத்துக்கும் சட்டதிட்ட பிரமாணங்களுக்கும் பைபிளுக்கு எவ்வளவு வித்தியாசம் என்பதை நீங்க புரிந்து கொண்டீங்களா பிரியமானவர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: வசீகரனும் ஸ்டெல்லாவும் பெரு நாட்டிற்கு சென்று ஆசிரியர் பணி செய்வதற்காக ஒப்புக்கொண்டிருந்தார்கள். அங்கே புறப்பட்டு போக முன்னதாக தங்களுடைய வீட்டில் உள்ள பல முக்கியமான பொருட்களை வசீகரனுடைய பெற்றோரின் வசம் விட்டுச் செல்ல தீர்மானம் செய்தார்கள். பெற்றோர்களோடு அவர்கள் செலவு செய்த நேரம் மிக இனிமையாக இருந்தது. மீண்டும் திரும்பி வர எவ்வளவு காலமாகுமோ என்ற எண்ணம் ஒருபுறம் இருந்தாலும், பெற்றோரோடு சிரித்து பேசிய வார்த்தைகள், நிகழ்வுகள் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தன. சரி, வீட்டிற்கு புறப்படலாம் என்று அவர்கள் யோசித்த பொழுது, வழக்கத்திற்கு மாறாக அங்கே மேகமூட்டம் அந்த மலைப்பாங்கான பிரதேசத்தை சுற்றி வளைத்தது. சற்று முன்னதாகவே நாம் புறப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஸ்டெல்லா புலம்பினாள். பனி அதிகமான நேரத்தில் இப்படி புறப்படுகிறோமே என்று புலம்பிக் கொண்டே தன்னுடைய சொந்த காரில் ஏறினாள். மாமா வீட்டிற்கு கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் வசீகரன் வாடகைக்கு எடுத்து வந்த வேனில் இருந்து இறக்கிய பின்னர், வசீகரன் ஸ்டெல்லாவை பார்த்து, நான் உனக்கு முன் செல்கிறேன், வேனில் இருக்கும் பனி நேரத்திற்கும் உதவி செய்யும் பளிச்சென்ற விளக்குகள் எனக்கு இருப்பதால் நான் கவனமாக முன் செல்கிறேன். நீ என்னுடைய பின் விளக்குகளை மட்டும் கவனமாக கவனித்து முன்னே செல்லும் என்னை பின்பற்றி வா என்று கூறினார். வழக்கமாக வெளிச்சம் இருக்கும் நேரத்தில் அவர்கள் பயணம் செய்யும் வேகத்தில் செல்ல முடியவில்லை. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பாதை தெரிந்த தூரம் மட்டும் கவனம் செலுத்தி கடந்து வந்தார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்டெல்லாவின் மனதில் அவள் செல்லப் போகும் பெருநாட்டிலும் தனக்கு முன்னால் அத்தனையும் தெளிவாக தெரியாவிட்டாலும், கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து தெளிவாக தெரியும் காரியங்களை மட்டும் திட்டவட்டமாக செய்து முன் செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஒரு நிலையையும் கடவுள் எனக்கு அனுமதித்தாரோ என்று சிந்தித்துக் கொண்டே பத்திரமாக வீடு வந்து சேர்ந்தார்கள். புதிய பணிக்கு செல்லும் பொழுது, புதிய இடங்களுக்கு செல்லும் பொழுது எல்லா காரியங்களையும் நாம் நினைத்த வேகத்தில் செய்ய முடியாவிட்டாலும் சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு தெளிவாக தெரியும் சிறிய தூரத்தையும் நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்லும் பொழுது தொடர்ந்து கடவுள் நம்மை வழி நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த நம்பிக்கையோடு நாமும் அனுதினமும் முன் செல்வோமா?